இறை அருளின் வாசம் வீச, இனிய இசையின் நாதம் சேர, பக்தியின் சுகந்தம் மனதில் நிறைய, இறை நினைவாள் இதயம் நெகிழச் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

தளர்ந்து நின்ற நேரமெல்லாம் வளர்ந்து நின்று விடலாம் என்ற வைராக்கியத்தை தரும் இறை வரிகளால் நம்மை இதமாக்கி விடைபெறுகிறது இசை வரிகளின் திசை மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கணபதி, கர்மப கணபதி, யோகேச கணபதி, சித்தி விக்னப கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூ

சதுரந்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பொழுதின் பனித்துளியோடு புதுநாளை வரவேற்கும் நேரம். கொஞ்சம் தென்றல் காற்று கீச்சிடும் புள்ளினங்களின் புது இசையை மீட்டும் நேரமாக, தடைகளை தகர்த்து தன்னம்பிக்கையை விதைக்க புலரும் புது விடையலின் புதுமையின் மகிழ்ச்சியை மனதில் விதைக்க கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் வசந்த விடியல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி இந்நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான், உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்துக்கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1170.

0: கண்.
1: என் காதலர் இருக்கும் இடத்திற்கு என் உள்ளம் சென்றிருப்பதைப் போல என் கண்களும் செல்லக்கூடிய வலிமை பெற்றிருந்தால் இப்படி வெள்ளம் போல கண்ணீரை கொட்டி அதில் நீந்தி கொண்டிருக்க மாட்டா. குறள் எண் 1170 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
0: உள்ளம் போன்று உள்வழி செல்கின் பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண்.
1: என் காதலர் இருக்கும் இடத்திற்கு என் உள்ளம் சென்றிருப்பதைப் போல என் கண்களும் செல்லக்கூடிய வலிமை பெற்றிருந்தால் இப்படி வெள்ளம் போல கண்ணீரை கொட்டி அதில் நீந்தி கொண்டிருக்க மாட்டா. குறள் எண் 1170 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
2: ஆறு மணி 6 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: ஆறு மணி 10 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5.

6:15 இசைத்தன்றல் வீசிக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் நெருப்புழி 5 வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலையின் நெருப்புழி 5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. எட்டு 30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக எந்த மாவட்டத்திற்காக வர இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்ட நேயர்களின் அழகிய ராகங்களோடு தான் இசைக்கு இருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்புழி 5 இன்றைய மனதோடு ராகம். தென்காசி மாவட்டத்தின் அன்பு உறவுகள் அழைத்து பேசலாம். இன்று காலை 8 மணிக்கு இணையலாம் மனதோடு ராகத்தில்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில்.

0: அளிக்கும்.
1: தமிழகத்தில் உள்ள காரைக்குடிக்கு அருகில் திருப்பத்தூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டி கிராமம். இங்குள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில்தான் 6 அடி உயரத்தில் கரிய நிறமும் ஆயாஜானு பாகுவான உயரமுமாய் ஜம்மெஞ்சி வீற்றிருக்கிறார் விநாயக பெருமான். அர்த்த பத்மாசனம் எனும் திருக்கோலத்தில் தங்க கவசம் அணிந்து தகதகவென ஜொலிக்கும் இவரை காண கண்கள் கோடி வேண்டும். 2 ராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோயில் இது. முற்கால பாண்டியர்கள் இந்த கோயிலை கட்டியமைத்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. குஞ்சை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலான இந்த பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது.

பக்தர்களுக்கு மன அமைதி, மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு போன்ற பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்கும் விநாயக பெருமான் யாமிருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சகமாக வளரும் என்ற நம்பிக்கையை தன் பக்தர்களுக்கு அளித்து பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராய் அருள்பாளித்து வருகிறார்.

ஏ காட்டூர் கூன் பெருபரணன் என்கிற சிற்பியால் இந்த கற்பக விநாயகரின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகிறது. குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டில் இச்சிற்பி இங்குள்ள விநாயகரின் சிலையை செதுக்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு முன்பு 2 அல்லது 5 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குடவரை கோயில் என்ற பெருஞ்சிறப்பும் இதற்கு உண்டு. இந்த கோயில் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் ஒரு பகுதி குடவரை கோயிலாகவும் மற்றொரு பகுதி கச்சலி என்னும் கற்களால் கட்டப்பட்ட கோயிலாகவும் அமைந்திருக்கிறது. கற்பக விநாயகரின் சந்நிதியானது மலையை குடைந்து அமைய பெற்றுள்ளதால் இங்கு சந்நிதியை வளம் வர இயலாது. பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலதுபுறமாக சுழித்தும் இருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாக உள்ளது.

விநாயகரை தவிர இக்கோவிலில் கார்த்தியாயினி அம்மன் சந்நிதியும் நாகலிங்க சுவாமி சந்நிதியும் அனைத்து செல்வ வளங்களையும் வாரி வழங்கும் பசுபதீஸ்வரர் சந்நிதியும் உள்ளன. இக்கோவிலில் பார்க்க தவறக்கூடாத ஒரு இடம் உள்ளது, அதுதான் அலங்கார மண்டபம். இந்த மண்டபத்தில் ஓவியங்கள் பல வரையப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் அதே அற்புதமானவை. குறிப்பாக இங்கிருக்கும் விநாயகர் ஓவியத்தை நாம் எந்த பக்கத்தில் நின்று பார்த்தாலும் அவர் நம்மை பார்ப்பது போலவே தோன்றும். அந்த அளவுக்கு கலைநயத்துடன் தத்ரூபமாக இந்த ஓவியம் படைக்கப்பட்டுள்ளது.

0: இத்தலத்தில் 10 நாட்களுக்கு கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா உலக புகழ் பெற்றது. முதல் நாள் விழாவானது கோயில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 2ஆம் நாளிலிருந்து 8ஆம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் விமரிசையாக வலம் வருவார். 9ஆம் நாள் தேர் திருவிழா. 9ஆம் நாள் தேர் திருவிழா திருவிழாவின் உச்சமாக அமையும். அன்றைய தினம் விநாயகருக்கு மணக்க மணக்க சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்படும். இறுதியாக 10ஆம் நாள் காலையில் தீர்த்தவாரி நிகழ்ந்து விழா நிறைவு பெறும். அதேபோல பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷீக வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவது கான்பூரை மெய்சிலர்க்க செய்யும்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் வேகம்,
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: பண்பலை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: நினைப்போம் தெளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா அழகா இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஜோஸ்னா ஜோயல்.
0: ஓ, ஜோஸ்னாவா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஜோஸ்னா?
1: வப்படம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: அங்க படிக்கிறீங்களா? இது யார் அழகா உங்களுக்கு ரெண்டு கொம்பு போட்டு வச்சு விட்டா?
1: அம்மா.
0: ஆஹா, இது கொம்பா? ஸ்கூல்ல எல்லாத்தையும் முட்டிடுவீங்களா? இல்லையா? சரி சரி, உங்களுக்கு உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: டூ டேபிள்.
0: டூ டேபிள் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்றீங்களா? டேபிள் சொல்லுங்க.
1: ஃபோர் டேபிள் தெரியும்.
0: சரி சொல்லுங்க.
1: 1 4 is 4, 2 2 is 4.
0: 2 2 is
1: 4. 3 2 is 6. 4 2 is
0: 1st னு சொல்லுங்க. நீங்க 4 டேபிள் சொல்றேன்னு சொல்லிட்டு தக்கன் 2 டேபிள் சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க.

0: செத்வை.
1: ஆஹா, எங்கெங்கேயோ போய் எங்கேயோ அழகாக முடிஞ்சிருச்சு. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க ஏபிசிடியை?
0: நான் வீட்டில் ஒரு பிரிண்டர் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன்.
1: ஒட்டி வச்சிருக்கீங்களா? அதில் பார்த்து படிப்பீங்களா? ஆஹா, சரி சரி. அப்புறம் எனக்கு ஒரு 1, 2, 3 சொல்கிறீங்களா? சொல்லுங்க.
0: வரைக்கும் சொல்லுவோம்.
1: 100 வரையும் தெரியுமா? எனக்கு ஒரு 30 வரையும் சொல்கிறீங்களா? சொல்லுங்க.
0: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15.

0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே, இதை யார் சொல்லி கொடுத்தது?
1: என்ன
0: பண்றாங்க
1: வீட்டில்? பார்த்து தூங்குவேன்
0: பாப்பாங்களா அவங்க? சரி சரி, அப்பா பேர் என்ன?
1: சுரேந்தர்.
0: சுரேந்தர் அப்பா என்ன பண்றாங்க?
1: வேலைக்கு போவாங்க.
0: நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம்
1: வேலைக்கு போவேன்.
0: வேலைக்கு போவீங்களா? சரி சரி. அம்மா பேர் என்ன?
1: சௌந்தர்யா.
0: சௌந்தர்யாமா, என்னெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு செஞ்சு தருவாங்க?
1: சட்னி.
0: சட்னி செஞ்சு தருவாங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? என்ன சட்னி பிடிக்கும்?
1: தேங்காய் சட்னி.
0: ஓ, தேங்காய் சட்னியா? சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: ஆறு மணி 40 நிமிடத்தில் கொடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வசந்த விடியல்

காலை நேர பூந்தஞ்சல் காற்றோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 வர இருக்கிறதுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் இஞ்சு தீட்டே இருக்கக்கூடிய வண்ணம் குடல் நலமே உடல் நலம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சி சிறப்புக்கு இருக்கிறார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமன் சுப்பிரமணியன் அவர்கள்.

0: உடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவு செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: கோடை பண்பலின் 100.5 இன்று மலர்ந்த மனம் வீசி இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள் நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து வரும் பாடலுக்கு பிறகு காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 போன்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:40 பிருத்திவி விமன்ஸ் இனர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில், 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல், 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் குடல் நலமே உடல் நலம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் சிறப்புக்கு இருக்கிறார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது வளம் வர இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துமங்கலம் ஊடயம் சாலை பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12:00 மகளிர் நேரம், இன்றைய மகளிர் நேரம் ஆட்ட நாயகியாக நிகழ்ச்சியில், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தல கொண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி, 1:00 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:00 துளரசு கானங்களோடு இசைக்கும் டோல் தமாகா தோல், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று இசைக்கிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்களின் தெரிவில், 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 கிட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை, வண்ணத்தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது பாட்டுக்குள் பதிலாக, 5:00 இடைக்காலை இன்னு கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 கட்சவி வழி நேய விருப்ப கானங்களாக இசைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில், 7:30 சொந்தபந்தம், 7:50 சேவை செய்திகள், 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது சொல்லுக்குள் சொல் கக்க போய் என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கும், 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், 9:00 கொடை தென்றல், 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது சேலம் மாவட்ட நேயர்களின் அழகிய நினைவுகளோடு பயணிக்க இருக்கிறது. 11:00 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவம் என்று மலர்ந்து மனம் வீசி இருக்கும் நமதனி நிகழ்ச்சி முட்டுக்கள். வாழ்க்கையின் புதிய பக்கம் திறக்கும் நேரம் மகிழ்ச்சியின் அலைகளும் மனதோடு சேர்கிறது. விழுவது தோல்வியல்ல, விழுந்த இடத்திலே கிடப்பதுதான் தோல்வி. சிறிய அடியாக இருந்தாலும் முன்னோக்கி நடந்தால் அதுவே வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. அவ்வெற்றியை நோக்கி இனிய நாளில் பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடையில்.

கூடை பண்பலை 100.5 உற்சாகத்தை இரட்டி பார்க்கும் இது சுகமான காலை. இனிய நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பொதுவா திருவிழா நாளே சந்தோஷம் பொங்கி வழியிற நாள். அதுலேயும் இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் கொழுக்கட்டை நிரம்பி வழியிற நாள் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதானே? செய்ய தெரியுதோ தெரியலையோ, நானும் கொழுக்கட்டை செஞ்சேன்ப்பா, நானும் கொழுக்கட்டை செஞ்சேன்ப்பா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக செய்வோம் கொழுக்கட்டைய. அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்காக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுல உங்களுடைய டச் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனை வளம் காணாம போயிருக்கோங்க. அதனால கொஞ்சம் தலையை குனிஞ்சு பாருங்க, தரையில தேடாதீங்க, உங்க மனசை தேடுங்க, அது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை இந்த காலை நேரத்துல பகிர்ந்துட்டு போலாமா சுகமான காலை. பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் நான் உங்கள் பனசரி யோகானந்த்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் காலை 7:05. சந்தோஷத்திலே ஆகச் சிறந்த சந்தோஷம் எது தெரியுமா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை லீவு அப்படின்றது தாங்க. நல்லா கொழுக்கட்டையை முழுங்கிட்டு நிறைய படங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு லீவு உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு காலையில் 8 பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இருக்குங்க. இன்னைக்கு யாருக்காக அப்படின்னு சொல்லணும்னா, தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. சரி, அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். பார்த்தீங்களா, மேலே முழங்க வாங்க. காலை 8 உங்களுக்காக காத்திருக்கிறது மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். மறந்துடாதீங்க தென்காசி மாவட்ட நேயர்களே.

0: பிள்ளையார் அப்படின்னு சொன்னவொடனே நம்மளுக்கெல்லாம் என்ன நினைவுக்கு வரும்? ஆணை முகம் வச்சிருப்பாரு, தொப்ப வயிறு வச்சிருப்பாரு. அவருக்கு அழகாக இருக்குங்க தொப்ப வயிறு, நம்ம வச்சுருந்தா நல்லாவா இருக்கும். ஆனால் அந்த வயிற்றில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளாம் துடுதுடிச்சு போயிடுவோம் இல்லைங்களா? அதனால தான் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வானவில் தந்திருக்கு குடல் நலமே உடல் நலம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கிறார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள். வாருங்கள் நேர்களே, காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்போது கோடை பண்பலையில்
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேனி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நிறம் காலை 7:13. இந்த படம் வந்தது என்னவோ 1999 தாங்க. ஆனால் அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்த படத்துலேருந்து இந்த பாடல் எல்லா இடத்துலையுமே ஒலிக்கும். நீங்கள் எந்த பாட்டை நினச்சிங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? கேளுங்க அந்த பாட்டை.

0: பாட்டும் பதமும்
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.
2: விநாயகர் சரண்ணா தப்பிக்கிற

கேட்டீங்களா பாடல? அதிகம் கேட்காத பாடல் இல்லையா? இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கு. சரி, அது இருக்கட்டும்ங்க. முத்துமங்கலம் ஊடையாம் சாலை பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அங்கே தான் இருக்கு. ஆனால் எந்த ஊரில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குங்க முத்துமங்கலம் ஊடையாம் சாலை பேருந்து நிறுத்தம். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கேயும் விநாயகர் சதுர்த்தி விசேஷம்தான். ஆனால் இன்றைக்கு சிறப்பாக வந்து நம்ம தேடி வரும் பண்பலை காத்திருக்கிறது முற்பகல் 11 மணிக்கு. அதனால் முத்தூர் நேயர்கள் வாங்க, முத்துமங்கலம் ஊடையாம் சாலை பேருந்து நிறுத்தம் அருகில் நம்ம அறிவிப்பாளர் காத்திருக்கிறார். நேரம் சரியா 7:31.

0: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு காற்று வழியை பயணிக்கும் பானவில்லின் வண்ணம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: குடல் நலம் உடல் நலம், குடல் நலம் உடல் நலம்.
2: கண

சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கேஸ்ட்ரோ மற்றும் ஜிஐ புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
4: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
8: மன்னா, நேற்று வாழ்வித்தைகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றீர்களே, அந்த நிகழ்ச்சியில் என்ன பிரச்சனை மன்னா?
9: அமைச்சரே, வாழ்வித்தையில் வெற்றி பெற்ற வீரர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி கொண்டிருந்தேனா? அதில் பரிசு பெற வந்த ஒரு வீரன் அந்த பரிசை என்னிடம் இருந்து வாங்காமல், ஒரு நிமிடம், வாழ்வித்தையில் நான் சிறந்தவனாக இருப்பதனால் தானே இந்த பரிசை பெறக்கூடிய தகுதி எனக்கு வந்திருக்கிறது என்று கேட்டான். ஆமாம், அதில் என்னப்பா உனக்கு சந்தேகம் என்றேன் நான். அதற்கு அவன் கேட்டான், இந்த பரிசை பெறுவதற்கு வாழ்வித்தையில் சிறந்தவனாக நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகுதி இருப்பதை போல, இந்த பரிசை நீங்கள் எனக்கு தருவதற்கு வாழ்வித்தையில் சிறந்தவர் என்கிற தகுதி உங்களுக்கும் இருக்க வேண்டும் தானே என்று கேட்டுவிட்டான். எனக்கு வந்ததே கோபம்.
8: நன்றாய் கேட்டான் போங்கள். பிறகு என்ன பண்ண செய்தீர்கள்? அவனோடு வாள் சண்டையிட்டு அவனை வென்று உங்கள் திறமையை அவனிடம் நிரூபித்து காட்டினீரா?
9: அமைச்சரே, இதெல்லாம் நடக்கிற காரியமா?
8: ஆமாம் ஆமாம், நான் தான் அவசரப்பட்டு கேட்டுவிட்டேன். பிறகு வேற என்ன பண்ண செய்தீர்கள்?

0: நான் கோபித்துக் கொண்டதை போல பாவனை செய்துவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன்.
1: இதையெல்லாம் எப்படித்தான் மன்ன உங்களால் வெளியே சொல்ல முடிகிறது?
0: ஏன் ஏன் அமைச்சரே, இதையெல்லாம் என்னுடைய வாய் வழியாகத்தான் வெளியே சொல்ல முடிகிறது.
1: காமெடி செய்கிறாரா, கால கொடுமை. சரி சரி மன்னா, அதையெல்லாம் விடுங்கள். இன்றைய தர்பாரில் என்ன செய்தி சொல்ல இருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
0: அமைச்சரே, இன்று செப்டம்பர் 14 சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம்.
1: ஓ அப்படியா மன்னா, சரி எதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது?
0: உலகம் முழுவதும் பல்வேறு விதமான பாரம்பரியம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, பண்டிகை கொண்டாட்டங்கள் இப்படி பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் தனித்துவம் உண்டு. இதை உணர்ந்து அனைத்து விதமான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் மதித்து நினைவு கொள்ளும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14 சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம்.
1: ஓ அப்படியா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, ஒவ்வொரு நாட்டிலும் மொழி, மதம், இனம் வாரியாக அதனுடைய கலாச்சார பண்புகள் வேறுபடுகின்றன. இதற்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய இந்தியாவை கூறலாம். இந்தியாவில் தமிழர், ஜாட், பஞ்சாபி, படுகர், மலையாளி, கன்னடர், தெலுங்கர், மிசோ, துளுவர், நிக்கோபரி, மராத்தி, குஜராத்தி, நேபாளி, போடோ, திபெத்தியர், மேவாரி, போஜ்பூரி, ஹரியான்வி, லடாக்கி, காஷ்மீரி, பெங்காலி, ஒடியன், ஜார்கண்ட் பழங்குடி, இப்படி பல்வேறு வகையான மக்கள் சிறியனவாகவும் பெரியனவாகவும் இணைந்து வாழ்கிறார்கள்.
1: ஓ அப்படியா மன்னா?
0: இவர்களுக்குள் நூற்றுக்கணக்கான மொழிகள், ஜாதிகள், பல்வேறு இனங்கள், 10க்கும் மேற்பட்ட மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், ஆடை வகைகள், திருவிழாக்கள் என்று எல்லாவற்றிலும் வேறுபாடு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்துவங்களை மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியர் என்கிற உணர்வால் ஒரே குடையின் கீழ் வாழ்கிறார்கள்.
1: ஆமாமண்ணா, உண்மைதான்.
0: இந்த எண்ணம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். நமது கலாச்சாரத்தை போன்று மற்ற கலாச்சாரமும் மதிப்பு வாய்ந்ததுதான் என்று அனைவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த நாளில் நமக்குள்ளும் சமூகத்திலும் இருக்கும் பாகுபாடு மனப்பான்மையை முற்றிலும் அகற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை அமைச்சரை.
1: ஆமாமண்ணா,
0: தொழில்நுட்ப வளர்ச்சியும் வலைதளத்தின் பயன்பாடும் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் அனைவரும் ஒன்றே என்ற எண்ணத்தை நமக்குள் மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் ஏற்படுத்த முயற்சிப்போம் அமைச்சரை.
1: ஆஹா, சிறப்பு சிறப்பு மன்னா. சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் இருக்க வேண்டிய பொறுப்புகள் பற்றியும் மிக அருமையாக சொன்னீர்கள். சரிமண்ணா, நேற்று நீங்கள் சென்ற பரிசளிப்பு விழாவில் வாழ்வித்தையில் திறமையும் தகுதியும் இருக்கும் எனக்கு பரிசளிக்கும் உங்களுக்கு வாழ்வித்தையில் என்ன தகுதி இருக்கிறது என்று ஒரு இளைஞன் கேட்டான் என்று சொன்னீர்களே, அதை போல நீங்கள் செல்லும் எல்லா பரிசளிப்பு விழாவிலும் யாராவது ஒருவர் உங்களை அப்படி கேட்டுவிட்டால், அல்லது விழாக்குழுவினரே அந்த தகுதியும் திறமையும் இருப்பவரையே பரிசளிக்க அழைத்து விட்டால், பின் நீங்கள் எந்த பரிசளிப்பு விழாவிலுமே தலை காட்ட முடியாதே. என்ன செய்வீர்கள்?
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார்

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 14
0: ஓபெக் என்பது என்ன?
2: ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்பது,
0: அதாவது எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு
2: அல்லது பாறை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு என்பதன் சுருக்கம்.
0: இதன் குறிக்கோள்கள் தான் என்ன?
2: கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் தனித்தனியாகவும் ஒரு குழுமமாகவும் தங்களது நலத்தை பேணுவதற்கான சிறந்த வழிகளை கண்டுபிடித்தல்.
0: உலக அரங்கில் பாறை எண்ணெய் விலை நிலையாக இருப்பதற்கான வழிமுறைகளை காணுதல்.
2: எல்லா சமயங்களிலும் உற்பத்தி நாடுகளின் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல்.
0: அவர்களின் வருமானம் நிலையாக இருப்பதை உறுதி செய்தல்.
2: நுகரும் நாடுகளுக்கு இடையூறில்லாமல் பாறைனை அனுப்புதல்.
0: பாறைனை தொழிலில் ஈடுபடுவோருக்கு நியாயமான லாபம் கிடைக்க செய்தல் போன்ற குறிக்கோள்களை கொண்ட எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு
2: ஒபெக் உருவாக்கப்பட்ட நாள் என்று.
0: குயிலன் என்பது புனைப்பெயர்.
2: தமிழ்,
0: ஆங்கிலம்,
2: தெலுங்கு,
0: கன்னடம்,
2: மலையாளம்,
0: வடமொழி என பல மொழிகளில் பெற்றிருந்தார் புலமை.
2: முகவை ராஜமாணிக்கம்
0: கவிஞர் தமிழ் ஒளி ஆகியோருடன் இணைந்து
2: அமைத்தார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்.
0: காக்கை மனிதனை பார்த்து கேலி செய்யும் என்ற கவிதை வெளிவந்தது
2: வா ராமசாமியின் பாரத தேவி இதழில்.
0: 56 உரைநடை நூல்கள்,
2: 9 புதினங்கள்,
0: 7 கவிதை நூல்கள்,
2: 2 நாடகங்கள்,
0: 2 சிறுகதை தொகுப்புகள்,
2: மொழிபெயர்ப்புகள் என இவர் எழுதிய நூல்கள் 116.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பூச்சேரியில் பிறந்த தமிழ் கவிஞர்,
2: எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் கு ராமலிங்கம் பிறந்த நாள் என்று.
0: ஆண்டு 1922. மாஸ் பவர் விளைவுக்காக
2: 1961 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற
0: ஜெர்மானிய இயற்பியலாளர் ருடால்ஃப் மாஸ் பவர் மறைந்த நாள் இன்று.
2: ஆண்டு 2011.
0: தமிழ்நாட்டை சார்ந்த வரலாற்று புதின எழுத்தாளர்,
2: இவரின் முதல் சிறுகதையான புத்தனின் புன்னகை வெளிவந்தது
0: சுதேசமித்திரன் இதழில் ஆண்டு 1970.
2: இதனைத் தொடர்ந்து 200 மேற்பட்ட சிறுகதைகள்,
0: கவிதைகள்,
2: கட்டுரைகள்,
0: வரலாற்று புதினங்கள்,
2: வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள் என பல்வேறு படைப்புகளுக்கு சொந்தக்காரர்.
0: பாரதி,
2: தமிழ் மாமணி,
0: இலக்கிய பேரொழி,
2: தமிழ் வாகை செம்மல்
0: என பல்வேறு விருதுகளை பெற்ற
2: கைலாசநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட
0: கௌதம நீலாம்பரன் நினைவு நாள் இன்று.
2: ஆண்டு 2015.
0: ஐன்ஸ்டீனின் பொதுச்சார்பு கோட்பாட்டின் படி
2: ஈர்ப்பானது, அதாவது ஈர்ப்பலையானது வெளிநேரத்தில் ஏற்படும் வளைவுகளின் விளைவாக உருவாவதாக கருதப்படுகிறது.
0: விஞ்ஞானிகள் இவ்வலைகள் இருப்பதை மிகவும் உணர்திறன் மிக்க கருவி கொண்டு காட்டியுள்ளனர்.
2: ஈர்ப்பலையானது மின்காந்த அலைகள் செல்ல முடியாத இடங்களை கூட ஊடறுத்து செல்லக்கூடியதாகும்.
0: ஈர்ப்பலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் இன்று.
2: ஆண்டு 2015. இங்கிலாந்து இயற்பியலாளர்
0: ஃபிரெட்ரிக் டங்கன் மைக்கேல் ஹெல்டன்
2: பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1951. 1949
2: இந்திய அரசியலமைப்பு சபையானது
0: தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட
2: இந்தி மொழியை நாட்டின் அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
0: செப்டம்பர் 14
2: இந்தி மொழி நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

இதுவரை பல்சுவையை பகிர்ந்தது சுகமான காலை. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான். கொடுத்து மகிழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த்.

நேர்களே மறந்துடாதீங்க, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் குடல் நலமே உடல் நலம், குடல் நலமே உடல் நலம். சிறப்பு விருந்தினராக கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள். இனி கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேர்களோடு. முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவைக்க அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:03 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. புத்துணர்வாய் புலர்ந்துள்ள புதுநாளின் பரபரப்புக்கு நடுவில் ஒரு நிமிடம் நின்று ரசிக்கணும்னு தோணுங்க. அந்த மாதிரியான அழகிய நிமிடங்களுடன் பயணிக்க கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று பயணிக்க அழைக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் மடிகள் தவழும் மாவட்டம். தென்றில் வந்து தாளாட்டும் பூமி, குற்றால அருவியின் சாரலில் குளிர்ந்து நிற்கும் பசுமையான மலைகள், செங்கோட்டையின் இயற்கை அழகில் செழுமையான தென்றல் காற்றோடு இன்னிசை காற்றில் நனைய செய்ய தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக தனசிக்கழி

0: கேட்டுக்கொண்டிருக்கிறது கொலை பண்பலை 100.5 மனதோடு ராகம். தென்காசி மாவட்டத்தின் அன்பு உறவுகள், அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்றும் அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 290 330 33. முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளுங்க. எல்லாரும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பரபரப்பாக உங்களுக்கான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது கொழுக்கட்டைங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு தயாராகவும் இருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு, நிறைய செஞ்சு, சுவையாக செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தென்காசி மாவட்டம் கீழப்பூர்ல இருந்து நரசிங்கம் பேசுறேன் மேடம்.
0: நரசிம்மன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஐசரி நெசவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: அப்படிங்களா, சரி சரி. இன்னைக்கு என்ன விடுமுறையா இல்ல வேலைக்கு வந்துட்டீங்களா? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி ஆரம்பமாயிருக்கு? ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேக்கு?
1: எனக்கு வந்து விடுதலை படத்துல இருந்து
0: அந்த பாடலும் வந்துட்டே இருக்குங்க. கொடை பண்பலை 100.5 இதுல இருந்து. நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும்
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
9: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? மராட்டிய மாமன்னன் ஒரு குன்று மேலே கோட்டை கட்டினார். யாரு மராட்டிய மாமன்னன்? சிவாஜி. அதுக்குள்ள மாளிகைக உணவு களஞ்சியம், பல்பொருள் அங்காடிக, படை வீரர்களோட வீடுக இவற்றை உருவாக்கினார். அந்த கோட்டையை யாராவது அணுக முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியை அறிவிக்கிறார். குன்று மேலே ஏறி கோட்டைக்கு வர்றதுக்கு புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சா தங்க மோதிரம் பரிசு கொடுக்கறதா அரசாணை வெளியாகுது. பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. ஆனால் ஒரு மலைவாசி புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சு பரிசு பெறுகிறான். உடனே அவன் கண்டுபிடிச்ச அந்த புது வழியையும் அடைச்சிடுறாரு மாவீரன் சிவாஜி. ஓர் எதிரி அந்த வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் காத்திருக்கலை. தன்னோட நிலையை தானே ஆராய்ஞ்சு இருக்கிற குறையையும் நீக்கிட்டார் மாமன்னன் சிவாஜி. அவரோட வெற்றிகளுக்கு இந்த இயல்பு, அதாவது தன்னை அறிகிற பலம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட

0: ஆம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற கவியரசரோட கருத்தை இங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பொதுவாக தன்னோட பலம் என்கிற வலிமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் எதிர்ப்பு சூழ்நிலை எந்த விதமாக வந்தால் கூட தடுமாற மாட்டான் இல்லைங்களா. எதிர்பாராத சூழ்நிலை உருவாகி அதை சமாளிக்கிற வசதி அப்போதைக்கு தன்ட்ட இல்லைன்னா கூட வருத்தப்படவே மாட்டான். ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் தானே. அதனால் அவனுக்கு புதுசு புதுசாக கருத்து உண்டாகி புதுவிதமாக அணுகுமுறையை ஏற்படுத்துவான். பல புது கண்டுபிடிப்புகள்லாம் இப்படி தான் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு படைத்தலைவர் பதவி உயர்வுக்கான தேர்வுக்கு மூணு தளபதிகள் வந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கோட்டையை பற்றி சொல்லி அதை உங்களால் எதிரிகளோட தாக்குதல்லிருந்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. யார் மூணு பேர்த்திட்டையுமே ஒரே கேள்வி. முத தளபதி, அதாவது முதலாவதாக வந்தவர், முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது தளபதி, உயிரை கொடுத்தனாலும் கோட்டையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது தளபதி, காப்பாற்றி நிச்சயமாக வெற்றியோடு திரும்புவேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறாருங்க. அந்த மூணாவது தளபதி தான் பதவி உயர்வு அடைஞ்சாருன்றது நமக்கு தெரியுது. மற்ற ரெண்டு பேரும் பரவாயில்லை தான் பதில் சொன்னது. ஆனால் முத தளபதிட்ட நம்பிக்கை உணர்வு குறைவாக இருக்கிறது தெரியுது நமக்கு. ரெண்டாவது தளபதி உயிரை இழந்தாலும் அப்படின்னு எதிர்மறை எண்ணத்தோடு பதில் சொல்கிறதும் நமக்கு தெரியுது இல்லைங்களா. நம்மள பெரும்பாலும் சிரமமான வேலை வந்தாக்க என்னால் முடியாதுங்க அப்படின்னு உடனே சொல்லிடுறது. காரணம் என்னென்னா, நம்ம பலம் அப்படிங்கிற வலிமை எவ்வளவு விசாலப்படும்ன்றதை நாம் உணர்ந்திருக்கிறதே இல்லை. முயற்சிக்காத வரைக்கும் எவருக்குமே தன்னோட திறமைங்கிறது தெரிய வராது. பொதுவாக நாம் உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ படிப்படியாக அளவீடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிற மாதிரி நாம் நம்ம பலத்தை வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். ஓரளவு அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே முயற்சியில் இறங்கினா போதும், வேணுங்கிற பலன் நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா. ஆரம்பிக்கலாமா? மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: தென்காசி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்புல சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
4: நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுகா திருவேங்கடம்.
3: பேருங்க?
4: ஆர் தங்கம்.
3: தங்கம்மா, தங்கம் தங்கமா பேசுறீங்க. ஆனா பேர சொல்லாம எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க. என்ன கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிங்களா? இல்ல இல்லங்க, நாங்க அதெல்லாம் செய்ய
4: மாட்டேன். நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதனால எதுவுமே செய்ய மாட்டோம்க்கா, சாப்பிட முடியாது.
3: ஓ, சும்மா ஒரு ரெண்டாவது. சரி, பக்கத்து வீட்டுல தருவாங்களா?
4: பக்கத்து வீட்டுல தருவாங்க, அப்ளை கொண்டாந்து கொடுத்தாங்க, அதனால அவர் சாடுவாரு.
3: ஓ, இந்த கொழுக்கட்டையில நிறைய வகைகள்லாம் இருக்குமே, இனிப்பு கொழுக்கட்டை அப்புறம் கார கொழுக்கட்டைலாம்.
4: நானும் வந்து வேற அவங்க இதா இருக்கனால எங்க வீட்டுல எங்க அம்மா எதுவும் செஞ்சு பழகல.
3: ஓ, அதனால உங்களுக்கு செய்ய தெரியாது?
4: தெரியாதுக்கா. அதனால அவங்க இதாக அவங்களுக்கு நாளைக்கு வந்தாலும் சாது.
3: சரி, பரவாயில்ல, சந்தோஷங்க. நாங்க வந்து செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பாடல் கேட்கலாம்?
4: அந்த கோடி அருவி கொட்டுதே, அது போடுங்க.
3: சரிங்க, பாடல் வந்துட்டு இருக்கு. கோடை பண்பலை 100.5 இதுல இருந்து. நன்றிங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: மணி 25 சித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேயர்களோட ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்
7: மேடம். வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: தென்காசி மாவட்டம் குறிகுளம் ஒன்றியம் ஐயனில இருந்து செல்வ பிரபு பேசுறேன் மேடம்.
6: செல்வ பிரபு, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம்.
6: ஏன்னா ரொம்ப அமைதியா, அதாவது நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் தாங்க நாங்க பதில் சொல்லுவோம், நாங்களால எதுவும் சொல்ல மாட்டோங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கேன்.
7: அப்படி இல்ல மேடம், காலையில நேரம்.
6: சரி
7: சரி மேடம், ஒரு விவரம் சொல்லிக்கலாமா மேடம்?
6: சரி சொல்லுங்க
7: மேடம். உங்ககிட்ட முதல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறேன் மேடம்.
6: எதுக்கு?
7: இந்த உதய விழாவுக்கு வந்திருந்தேன்.
6: சரிங்க.
7: நீங்க என் பேரெல்லாம் வாசிச்சு நான் போய் பரிசு வாங்க போனேன் உங்களை தாண்டிதான்.
6: சரிங்க.
7: உங்ககிட்ட ஒரு வணக்கம் கூட சொல்ல முடியல.
6: நான் கூட சாரின்னு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்து போயிட்டவங்க. ஆனா வந்து பரவாயில்லைங்க, அதெல்லாம் என்ன இருக்கு, இன்னைக்கு பேசிட்டோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது.

0: அதுங்க, அன்பு ஒன்று மட்டுமே போதும் சரிங்களா? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஸ் பாட்டு.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கொடை பண்பலை 100.5. நன்றிங்க.
2: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: சாமிஷி.
1: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு காற்று வழியே பயணிக்கும் பானவில்லின் வண்ணம்.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது.
3: குடல் நலம், உடல் நலம், குடல் நலம், உடல் நலம்.

0: சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கேஸ்ட்ரோ மற்றும் ஜிஐ புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.
1: உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மருந்தோமே மருந்தே நம் விருந்து.
2: கோடைப்பன் விலை 1.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: மணி 32 நிமிடம் ஆயாச்சுங்க. கொடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம் இன்னைக்கு தென்காசி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் சேர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
6: வணக்கங்க மேடம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க? இணைப்பு கிடைச்சிருச்சு, ஐ ஜாலி நம்ம பேச போறோம் அப்படின்ட்டு பேசுறீங்களா? சந்தோஷத்துல பேசுறீங்களா? சரிங்க சரிங்க. அந்த சந்தோஷம் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் அப்படியே தொடர்ந்து உங்க கூடவே பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடல் கேட்கலாம்?
6: புது படத்துல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
5: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலையின் 100.5 நன்றிங்க.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில். மனதோடு ராகம் இன்னைக்கு தென்காசி மாவட்ட நேயர்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. பாடல்களும் இனிமையா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு. நான் வந்து சரிநஸ்வரம் பண்றேன்.
2: சரிங்க சரிங்க. இன்னைக்கு வந்து விடுமுறை எடுத்தாச்சு, அதனால் வந்து ஜாலியாக வந்து விநாயகர் சதுர்த்தியை செலப்ரேட் பண்ணிட்டு கொழுக்கட்டை சுண்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கீங்க, அப்படி தானே? அதிவீரனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்லிடலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
3: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சனன்

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடா.

0: தெரியுமா?
1: இது எதுக்கு?
0: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
4: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
4: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
5: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இன்னைக்கு தென்காசி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம் வையக்கொண்டன்பட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
3: சீனிவாசன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: ஆமா சார்.
3: என்ன நலமா இருக்கே அப்படின்னு சந்தோஷமா சொல்ல வேண்டாமா?
4: சந்தோஷம் தான் மேடம், சந்தோஷம்.
3: சரிங்க சரிங்க சரிங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு?
4: நல்லா ரொம்ப சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு மேடம்.
3: சரிங்க சரிங்க சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க, ஆனா நீங்க நின்னு பேசுறீங்களா ஓடிட்டே பேசுறீங்களா?
4: நல்ல முறையில நடந்து.
3: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
4: பேர கார்த்திகே சிறி தர்ஷினி பேட்டி. இவருக்காக என்ன பாட்டு வேணாலும் போடுங்க, உங்களுக்கு பிடித்த பாட்டை போடுங்க.
3: பாருங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் அனைவருக்கும் பிடித்த பாடல் வந்துட்டு இருக்கு. கொடை பண்ணி கொடுத்துடலாமே. நன்றிங்க.

0: கோடை பண்மலை நொறுபழி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் அருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம். நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாரா. எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரா. சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க,

0: தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா? இப்படியாடா சாகிறது? ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார். நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னு ஆனா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஆனா.
1: கோடை பண்டலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வழங்கிய மனதோடராகும்
1: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
3: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட். அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: தினம் கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச்சிருக்கும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42

82 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில் வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு குடல் நலமே உடல் நலம். குடல் நலமே உடல் நலம். நம்முடைய உடல்ல வயிற்றுப்பகுதி மிகவும் முக்கியமானது. நாம் சாப்பிட்ற உணவை எடுத்துக்கிறதுக்கும் அந்த உணவை செரிமானம் செய்கிறதுக்கும் அந்த உணவு மூலமாக உடலுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து எடுத்துக்கிறதுக்கும் முக்கியமாக உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் பல உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து செயல்படுது. அதில் கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருகுடல்னு இப்படி பல உறுப்புகள் சேர்ந்து நம்ம செரிமான மண்டலத்தை இயக்குது. ஆனால் இந்த உறுப்புகளில் பிரச்சனை ஏற்பட்டால் மருந்து போதுமா, ஆப்ரேஷன் செய்யணுமா, லேப்ராஸ்கோபி சர்ஜனின்னா என்ன, இப்படி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் தெளிவடைகிறதுக்கு இன்னைக்கு வானவில் உங்களுக்கு உதவப்போகுது. நம்மோடு சிறப்பு விருந்தினராக நிலையத்திலிருந்து இணைகிறார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் சுமந்த்

0: வானவில்லில் இன்று குடல் நலமே உடல் நலம். நேயர்கள் குடல் சார்ந்த பிரச்சனை அல்லது குடல் அறுவை சிகிச்சைகள் குறித்த சந்தேகங்களுக்கு அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பான கேள்வியை பதிவு செய்யும் நேயர் ஒருவருக்கு முத்தான நேயர் எனும் அந்தஸ்து வழங்கப்படும். இதன் மூலம் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க பெறலாம். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 குடல் நலமே உடல் நலம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாமக்கல் மக்கள் சார்பாகவும் மகாராஜா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் கேஸ்ட்ரோ கேர் சார்பாகவும் அனைத்து நிலைய உறுப்பினர்களுக்கும் வானொலியின் வாயிலாக கேட்டு பயன்படும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரிங்க, நிறைய வணக்கம் சொல்லிட்டீங்க. ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பற்றி செஞ்சுக்கலாமா?
1: செஞ்சுக்கலாமா. என்னுடைய பேர் டாக்டர் சுமன் சுப்பிரமணியம் மேம். நான் ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட். அதாவது குடலும் குடல் சார்ந்த பகுதிகள், அதாவது கல்லீரல், கணையம், அப்புறம் அதை சார்ந்த அனைத்து பகுதிகளுக்கும் அறுவை சிகிச்சைக்கான நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி ஸ்பெஷல் சர்ஜன்.
0: சரிங்க, சொல்லிட்டீங்க குடல் நலமே உடல் நலம் அப்படின்னு நம்ம வானவில் தலைப்பு கொடுத்துருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தலைவலி மாதிரி நிறைய பேருக்கு வயிற்று வலியெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் போய் மருத்துவரை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிற காலத்தில் நீங்கள் முதல் ஆலோசனையாக முதல் அறிவுரையாக என்ன சொல்லுவீங்க?
1: தலைப்பு அருமையான தலைப்பு மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தலைவலி அந்த மாதிரி வந்து வயிறு வலி எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த டைமில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஸர் அதாவது டாக்டர் மனோகரன் சார் அவர் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அந்த சுவர் தான் வந்து செரிமானம் மண்டலம், சித்திரம் தான் நம்மளோட ஹெல்த். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணுறது, ரொம்ப அப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற ஒரு சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ இன்ட்ரெஸ்டினல் சிஸ்டம், அதாவது நம்மளோட செரிமான மண்டலம். அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு விட்டுறோம். ஸோ அது கடைசியாக வந்து பெரிய விஷயத்தில் முடிஞ்சிருது. ஸோ தலைவலி வயிறு வலி எல்லாம் வர்றது தான், பட் இருக்கப்போ ஒரு மருத்துவரை பார்த்து என்ன ஆலோசனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். மருந்தோட அதை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து அது பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும்.
0: அருமையாக சொல்லிட்டீங்க. சரிங்க, இந்த சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோலஜி அப்படின்னு சொன்னீங்க, அது பெரிய மருத்துவ வார்த்தையாக இருக்குது அப்படின்னா என்ன?
1: மேம் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜினா ஒன்றும் இல்லை, அது இங்கிலீஷில் சொல்கிறப்ப பெருசாக தெரியுது.
0: சரி,
1: தமிழில் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு குழாய், இறைப்பை, பித்தப்பை, கல்லீரல், கணையம், குடல் சார்ந்த அறுவை சிகிச்சைக்கான பிரிவு தான் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் மேம், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அதாவது இந்த இறைப்பை குடல் சார்ந்த மெடிக்கல், அதாவது மருந்தில் சரிப்படுத்தக்கூடிய எண்டோஸ்கோப்பியில் சரிப்படுத்தக்கூடிய பிரிவுக்கு பேர் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. அந்த பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவை என்றால் அதற்கு நம் அணுக வேண்டிய மருத்துவர் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்.
0: சரிங்க.
1: ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் வந்து செரிமான மண்டலம் வந்து என்ன பிரச்சனை எப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும்.
0: சரிங்க, குடல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. முக்கியமாக நம்ம நேயர்கள் வந்து குடல் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் குறித்து சந்தேகங்களுக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாங்க முதல் நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.

0: தோழி தினசரி மேடத்துக்கும் சிறப்பு விருந்தன் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
0: ஐயா, ரெண்டு கேள்வியா. இப்ப இந்த மலச்சிக்கலினாலதான் குடலில் வந்து அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுதியா?
1: சரிங்க.
0: இப்ப இந்த மலச்சிக்கல் இல்லாமல் குடல்களை வந்து நாம் எப்படி பாதுகாத்து நலமாக வாழ வேண்டும்? அப்ப இந்த குடல் புற்றுநோய் வருது என்றால் என்ன, குடல் புற்றுநோய் என்றால் என்ன, அது வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா.
1: ஐயா, முதல் மலச்சிக்கல் வந்து இப்ப எல்லாத்துக்கும் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்று. இதற்கான காரணம் என்ன என்றால், நம்ம வேலையில் ஈடுபாடுபடும் போது தண்ணி கம்மியாக குடிக்கிறது, நம்மளுடைய உணவில் வந்து நார் சத்து கம்மியாக சாப்பிட்றது, அதனால தான் ரொம்ப காமனாக இருக்குது மலச்சிக்கல். நம்மளோட மக்கள் எல்லாமே வந்து வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்ருக்காங்க, யாருமே நார் சத்து நீர் சத்துக்கு யாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. முதல்ல அதுதான் ஒரு காமன் காஸ். அப்புறம் வந்து நீங்கள் குடல் புற்றுநோய்க்கு என்ன காரணங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது வெஸ்டர்னைஸ்ட் லைஃப் ஸ்டைல், நிறையா எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றது, ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் நிறையா வந்து ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் இந்த ரெட் மீட், நம்ம போர்க் பீஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி குடல் சார்ந்த புற்றுநோய் பிரச்சனைகள் வரும். உணவு இல்லாமல் வேறு சில காரணங்கள் என்ன என்றால், நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் குடல் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அதனால் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு.
2: சரிங்க. ஆரம்பத்திலே கேட்டார் மலச்சிக்கல் பற்றி. மலச்சிக்கல் மனச்சிக்கலாகவும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷனை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற விஷயமாங்க டாக்டர்?
1: கான்ஸ்டிபேஷனை நம்ம எல்லா டைமும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் கூட நம்ம ஒரு சில அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவரை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நமக்கு ஒரு சில பேர் வந்து ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேட்டர்ஸாக இருப்பாங்க, அதாவது பிறவியிலேருந்தே இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன். அப்படி இருக்கவங்க நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேர்த்துக்கு வந்து நடுவில், அதாவது இன்பிட்வீன் ஒரு 20s or 15 அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து சடனாக கான்ஸ்டிபேஷன் வருது, அது மோசமாயிட்டே போகுது, அது கூட ஒரு சில அது கூட ஒரு சில அறிகுறிகள் வருது, லைக் வயிறு வலி, வாந்தி, உப்புசம், அப்புறம் மோஷனில் ரத்தம் போகுது, அடிக்கடி மோஷன் விட்டு மோஷன் போகுது. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒரு மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது எப்பயுமே. அது வந்து வெறும் கான்ஸ்டிபேஷன் மனச்சிக்கல்னு எடுத்துக்காம அதை வந்து நம்ம உள்ளே ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை அணுகிறதுல தப்பு இல்லை.
2: ஆமாம், நம்மளே மருத்துவர் ஆயிடக்கூடாது அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருக்காரு. நன்றி. ஒரு சின்ன விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம் நேயர்களை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: விரைவு திருச்சி சாரதாசில்.
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
10: இந்த போறப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைச்சது.

0: இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாப்பா அப்படின்னு கேட்க தோணுது. காலையில் 9:15 வந்து மீன் குழம்பு, சுடச்சுட இட்லி இதெல்லாம் நினைவுபடுத்துகிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுடச்சுட கூட சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது குடல் நலத்துக்கு நல்லதா?
1: மேம், அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், சோஷியல் மீடியா யூடியூப் காலகட்டத்தில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி மக்கள்

0: பயமுறுத்துறாங்க. இப்போ நானே என்னோட ஓபிடியில் இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல எப்படி சொன்னாங்க, ஃபேஸ்புக்ல எப்படி சொல்றாங்க, டாக்டர்
1: உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க,
0: எனக்கு ஆலோசனை சொல்றாங்க. அது தப்பு இல்லை. அது நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியாவே எடுத்துக்கலாம். நிறைய அந்த மாதிரி மித்ஸ், அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்கள் சொல்கிறப்ப நம்ம அதை காதில் எடுத்துக்கூடாது.
1: அதீத அறிவும் வந்து தகவலும் ஆபத்து தான் அப்படின்றீங்க.
0: நம்ம வந்து சயின்ஸ் படி, அதாவது சயின்ஸ் படி, மருத்துவர் ஆலோசனை படி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இருந்தாலே நம்மளோட ஹெல்த் எப்பயுமே பெட்டராக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை.
1: ஆனால் சுட சுட சாப்பிடணுமா கூடாதா?
0: சாப்பிடலாம்,
1: சாப்பிடலாம்.
0: எல்லாருமே ஒரு சில பேர், அதாவது இந்த குடல்ல வந்து அல்சர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சூடாக சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நார்மலாக சுட சுட சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரும்,
1: பிரச்சனை இல்லை. சரிங்க, சரி. அதுவும் கொடைக்கானல் மாதிரி இடத்துல வந்து சுட சுட சாப்பிட்டாதாங்க உள்ள இறங்கும்.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இப்போ நேயர் இருக்காங்க. 9:16 குடல் நலமே உடல் நலம் வானவில் தலைப்பு. வாங்க. வணக்கம். இனிப்புல வந்தாச்சு, நீங்க பேசலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: என் பேர் மீனா ராணி.
1: மீனா ராணி, சொல்லுங்க.
2: என் கணவருக்கு வந்து ஒரு வருடமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. அதோட ஹெச் பைலரியாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆயிருச்சு. இருந்தாலும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு. தூக்க மாத்திரை போட்டாலும் சரியா தூக்கம் வர்றது இல்லை.
0: வயிற்று பிரச்சனைக்கும் தூக்கமின்மைக்கும் சம்பந்தம் இல்லை. தூக்கமின்மைனால வயிறு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நீங்க அந்த தூக்கமின்மைக்கான காரணம் என்னன்னு ஒரு மருத்துவர், அருகில் அருகாமையில் இருக்க ஒரு மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் வயிறு பிரச்சனை சரியானதுக்கப்புறம் அந்த தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி திருப்பி வயிறு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த தூக்கமின்மைக்கான காரணம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு வந்து பயன்படும் நல்லா.
1: சரிங்க. வேறே வந்து தூக்கமின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூக்கமின்மைனால தான் அல்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்சல்ட் பண்ணிக்கோங்க மீனா ராணி. இப்போது அடுத்த நேயர் 9:18 வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு மட்டும்.
1: சொல்லுங்கய்யா.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கங்க, சொல்லுங்க.
3: சார் இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம், ஒட்டுக்குடல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அந்த ஒட்டுக்குடல் ஆபரேஷன் ஒரு முறை பண்ணுனா மறுமுறையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா?
0: ஐயா, அப்பெண்டிக்ஸுங்கிறது நம்ம சிறுகுடலும் பெருகுடலும் சேர்ற இடத்துல சின்னதாக இருக்க ஒரு குடல் வால்வுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதனால எதுவும் பயன் இல்லை. அந்த நம்ம சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு வந்து உணவு செரிமானமாகி போகும்போது அந்த அப்பெண்டிக்ஸோட பேஸ், அதாவது குடலில் ஒட்டி இருக்க இடத்துல அடைப்பு எதுவும் ஏற்பட்டுது இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்க சமயத்தில் தான் வந்து குடல் வால் வீங்கும், அதாவது உங்களோட அப்பெண்டிக்ஸ் வீங்கும். உங்களுக்கு ஒரு முறை லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அப்பெண்டிக்ஸை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதை சதப்பரிச்சயத்துக்கு அமைச்சிருவோம். ஸோ திருப்பி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி.
1: சரிங்க. ஒட்டுக்குடல் பற்றி கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லேப்ரோஸ்கோபிக், எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்னங்க சார், லேப்ரோஸ்கோபிக்னா என்ன, எண்டோஸ்கோபிக்னா என்ன?
0: மேம், லேப்ரோஸ்கோபி என்றால் நம்ம வயிறில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு கேமரா வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது. இப்போ ஒரு 1980s, 1990s, அதாவது 20 இயர்ஸ் பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே வந்து இப்போ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக பண்ணுறோம். ஸோ லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெயின் கம்மியாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், பேஷண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு சீக்கிரமாக போயிடலாம்.
1: அதில் அறுவை சிகிச்சை அந்த மாதிரி இல்லை,
0: அறுவை சிகிச்சை தான் பண்ணுறோம். அதை வந்து நம்ம கேமராவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுறோம். இப்போ நம்ம வயிறை வந்து பெருசாக கட் பண்ணி பண்ணுறதுக்கும் சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அட்வான்டேஜ் என்னென்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க, அது சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ லேப்ரோஸ்கோப்பி அதுதான். எண்டோஸ்கோப்பிங்கிறது நம்ம வாய் வழியாக உள்ள இறைப்பை, உணவு குழாயை என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி மேம்.
1: சரிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்காங்க. 9:20 வானவில் தலைப்பு, குடல் நலமே உடல் நலம். வாங்க. வணக்கம்.
4: காலை வணக்கத்தோடு சேலம் வேம்பிகளுக்கும் கண்டபாணி சிறப்பு மருத்துவரையாவுக்கு வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: அதாவது குடல் புண்ணுங்கிறது எல்லாருக்குமே, பலருக்கும் பெரும்பாலானவங்களுக்கும் இருக்கு. அது குடல் புண் இருக்கிறவங்களும் வாய் துர்நாற்றம் கூட அடிக்கிறீங்க.

0: சரிங்க.
1: இது வந்து சூடா சாப்பிட்றதுனாலயோ காரமா சாப்பிட்றதுனாலயோ இல்ல தேவைக்கு அதிகமா உணவை உட்கொண்டு அது செரிமானம் ஆகிறதுக்கு சிரமத்தை கொடுக்கற மாதிரியான ஏற்படும் போதுதான் இந்த குடல் புண் வருதா, இல்ல நம்ம உடல் ரீதியா சூடு உடம்பு சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி புண்கள் எல்லாம் வருமா? குடல் தான் மிக முக்கியமான ஒண்ணு நம்ம உடல் உறுப்புகள் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அதை சரியா சுழற்சியா சுழற்சி முறையில வச்சுக்கணும். கண்ணு ஆசைப்படுதுங்கிறதுக்காக நாக்கு கேட்குதுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு நாம சிரமம் பண்றதை விட அளவு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்க்கையில வளம் பெறணும். உடல் நலமே குடல் நலமே உடல் நலம் சொல்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நீங்க விளக்க சொல்லுங்கய்யா.
0: நீங்க சொன்னதுல பாதி உண்மை. அதாவது நம்ம இன்னைக்கு குடல்ல ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளை வந்து உணவு மற்றும் நம்மளுடைய தூக்கம் அப்புறம் வேலை

0: இந்த குடல் பாதிப்பு அதிகமாகிட்டு வருது. எதனால் அப்படின்னா, நம்ம தேவைக்கு அதிகமாக உணவு இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த கலர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இருக்கனால தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த குடல் புண்ணு வருது. அப்புறம் ஸ்ட்ரெஸ், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் தூக்கமின்மை ஒரு காரணம். அப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப சரியாக மென்று சாப்பிடாமல் வாய் அப்படியே வாயில் போட்டு முழுங்கணும் இல்லையா, அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் படியாக சொல்கிறாங்க.
1: ஓ, மென்று சாப்பிடணும், நம்ம வாயை திறந்து சாப்பிடாம மென்று கூழாக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். அப்போ குடல் புண்ணுனால தான் வாய் துர்நாற்றம் வருதா அப்படின்னு கேட்டாங்க.
0: இருக்குது மேம், அது இருக்குது. சி, குடல் புண்ணால் நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம். வாய் துர்நாற்றம்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெசன்டேஷன், அதாவது அறிகுறி. வாய் துர்நாற்றம் இருக்குது என்றால் அப்படின்னா குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம்.
1: அதையும் சாதாரணமாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, நன்றிங்க டாக்டர். ஒரு சின்ன விளம்பர இடைவெளி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: இந்த பாடலை கேட்ட உடனே நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும், சமையல் சமையல்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு முதல்ல வந்து சமையல் செய்ய தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு. பாட்டி செஞ்ச சமையல், அம்மா செஞ்ச சமையல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சமையல் அப்படின்றத நினைவுபடுத்துகிறோம். குடல் நலமே உடல் நலம் வானவில் தலைப்புங்க. இன்றைக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவு எதுவும் இருந்துச்சுன்னா வாங்க, அழைக்குது கோடை பண்பலை 100.5 24 24 24 24 24 26 24 24 29 அல்லது 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 045 42. நம்மோடு இணைந்திருக்கிறார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள். ரொம்ப அழகாக பொறுமையாக நிதானமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போகிறாரு, இன்னும் வந்து 35 நிமிஷம் கையில் இருக்குது. வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: மருத்துவமனையிலும் கூட்டம் நிறையுது. அந்த உணவுகள் அப்பப்பதான் செய்யறாங்க. ஆனா செய்யற உணவுகள் பூராமே அதிவேக பாஸ்புட் உணவுகளா இருக்கு. கலர்கள் நிறைய போடுறாங்க. ராத்திரியில இஞ்சி சாப்பிடக்கூடாதும்பாங்க, தயிர் குத்திக்க கூடாதும்பாங்க. ஆனா எல்லாமே சேர்த்து ராத்திரியில தான் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன? அவங்க வந்து எப்படி எல்லாம் உடம்ப பராமரிக்கலாம்? வீட்டுல ஒரு ரசத்தை வச்சு துவையல அரைச்சா கூட சத்து கிடைக்கும். ஆனா கடையில உள்ள உணவுகள் பூராமே உடலை பால் படுத்துது. இதனால அவங்க இளைய சமுதாயங்கள்லாம் எப்படி நடந்துக்கிறேன்னா, அவங்க எம்மா எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும்?

0: ஒன்னு இங்க சொல்லணுங்க ஐயா. ரொம்ப வருத்தமா இருக்கு, பல புது புது நோய்களுக்கு ஆளாகி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அதனால கொஞ்சம் தீவிரமா நீங்க இதுகளை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஐயா. வானோதி,
1: நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மைமா. நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் கல்ச்சர் இல்லை. இப்போ எல்லாருமே முக்கியமாக வீக்கெண்ட், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வீட்டில் சமைக்கிறது இல்லை, ஹோட்டல் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். அது என்ன தான் நம்ம ஃபேமிலி டைம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னாலும் நமக்கு அது வந்து நம்ம குடல் நலத்தை வந்து பாதிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா வந்து இப்போ ஹோட்டல்களில் நிறையா மசாலா யூஸ் பண்ணுறாங்க, நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறையா கெமிக்கல்ஸ் அமிலங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம குடல் நலம் நிறையா பாதிக்குதுன்னு தான் சொல்லுவேன். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நம்ம யாருமே நார் சத்து மற்றும் புரத சத்துக்கு வந்து முதன்மைத்தன்மை கொடுக்கறதில்ல, வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நீர் சத்து, நார் சத்து, புரத சத்து அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்ணும், பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம வெளியில் வாக்கிங் போகிறது, நல்லா வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது, அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு, முன்னாடி இருந்தது. ஸோ அதெல்லாம் அதிகப்படுத்தினா நம்மளோட குடல் நலத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன்.
2: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீர், நார், புரதம், உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இனிப்பில் காத்திருக்காங்க. நேயர் வாங்க. வணக்கம்.
3: அன்பான சோதிக்கும் அன்பு மருத்துவர் சிறப்பு அழைப்பாளர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவகர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோழன் அன்டோனி.
1: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: ஐயா. லிஸ்னர்ஸுக்கு அழிவான ஒரு ஒரு குடற்புண்ண வாழ்த்து அந்த மாட்டா ஒரு செய்திகளை கொடுக்குறீங்க, அதற்காக இந்த தருணங்களை வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா உங்களுக்கு.
1: நன்றி, நன்றிங்க.
3: அதாவது நான் காலையிலேயே தோட்டப்பணி செய்கிறீங்க, 25 ஆண்டுகளை தோட்டப்பணி செய்கிறேன்.
1: சரிங்க.
3: அப்போ வந்து காலையிலேயே ஏர்லி மார்னிங், அதாவது தேநீர் அருந்ததுக்கு முன்னாடி அது வேப்பங்குழந்து தினந்தோறும் எவ்ரிடே சாப்பிட்டுக்கிட்டே வருவேன்.
1: கேட்டுங்கய்யா.
3: ஆமா, அந்த தேநீர் அருந்தோம்னா அதில் முதல் வேலை பல் துளக்கின உடனே இந்த வேப்பங்குழந்து தினந்தோறும் சாப்பிடுவேன் காலையில். அது மாதிரி எல்லாரும் சொன்னாங்க பக்கத்துல, இல்ல காலையில் தினந்தோறும் சாப்பிடுற எதிர்ப்பு சக்தியை குறைக்க அப்படின்னாங்க சொல்றாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல சம்மர் டேஸ் எல்லாம் என்ன தோட்டப்பணி வந்து வலுவான நேரமா இருக்கும் சார், ஏன்னா செடிகளை காப்பாற்றக்கூடிய தருணங்கள்ல இருக்கும் சம்மர் டேஸ்ல. அப்போ அது 10 மணி ஆகும் கால டிஃபனுக்கு போக மாட்டேன் காலை உணவுக்கு, 11 மணிக்கு தான் சாப்பிடு, ஒரே லஞ்சுக்கு தான் சாப்பிடு அப்படி இருந்துமே கூட. அதனால அந்த ரீசன்னால குடல், அந்த குடல் வந்து ஒரு சில நேரம் இந்த இடது பக்கத்துல வந்து அப்படியே வந்து அப்படியே உயிர் போன மாதிரி வலிக்குங்க குடற்புண்ணு,
1: சரிங்களா,
3: அப்படி சுருண்டது மாதிரி இருக்கும். அதற்கான விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதன்படி நான் வந்து பின்பற்றுங்கய்யா. மற்றபடி என்னுடைய கருத்துக்களை வானொலியை கேட்டுக்கிறீங்கய்யா. நன்றிங்கய்யா.
1: நன்றி, நன்றி. நீங்கள் சொன்னதில் ரெண்டு தப்பு பண்ணுறீங்க. ஒன்று, காலையில் தேநீர் அருந்துவது. யூஸ்வலாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா டீ காஃபி கம்ப்ளீட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒன்ஸ் இன் அவைல் சாப்பிட்லாம், பட் காலையில் அதிகாலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்கிறது வந்து உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களோட உணவுலேருந்து வரக்கூடிய நியூட்ரிஷனை வந்து கம்ப்ளீட்டாக அது கட் பண்ணிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சம்டைம்ஸ் வந்து சில நாட்கள், அதாவது லேட்டாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறீங்கள, அதை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்னாலும் காலையில் ஒரு பழைய சாதமோ இல்லை ஏதாவது ஒரு மோர் தயிர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் குடல் புண்ணை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா குடல் புண்ணு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க, அளவாக சாப்பிட்டுக்கோங்க, நல்லதாக சாப்பிட்டுக்கோங்க.
2: சரிங்க, தொடர்ந்து பேசலாம் நேயர்களோடு.
4: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு குடல் நலமே உடல் நலம். குடல் சார்ந்த பிரச்சனைகளை கேட்டுட்ருக்காங்க நம்ம நேயர்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு அதிகமாக கேள்விப்படுறோம். இந்த வார்த்தை என்னங்க டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மேம், ஃபேட்டி லிவர்னால் இப்போ நம்ம எப்படி உடல் பருமன் இருக்குது, அதாவது நம்மளுடைய உடலில் வந்து எடை கூடுது, அப்போ கொழுப்பு அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம லிவரை சுற்றி கொழுப்பு சேர்றதுனால இந்த ஃபேட்டி லிவர் வருது. அதாவது இது இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம் என்றால், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்கஹால்னால லிவர் டிசீஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம இந்த மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேட்டி லிவர்னால சிரோசிஸ் வருது. அதாவது லிவர் வந்து பயன்பாடு இல்லாமல் இருக்குது. இதனால எங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது. ஸோ இது வந்து ஒரு அப்கமிங் டிசீஸாக வந்துட்டுருக்கு இப்போ.
0: அப்படி
1: ஸோ ஆல்கஹால் போயிட்டு இப்போ வந்து நம்மளோட உணவுனாலேயே நமக்கு வந்து ஆபத்து வருது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து உணவை வந்து மாற்றி சாப்பிட்டு நலமாக இருக்கணும்னு நான் கேட்டேன்.
0: எப்படியெல்லாம் மாறி இருக்கு பாருங்க. அப்கமிங் மூவிஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அப்கமிங் டிசீசஸ் வருதான். சரிங்க, நிறையா சொன்னீங்க. அந்த பித்தப்பை கல் அப்படின்னா என்ன?
1: நம்ம பித்தப்பைங்கிறது நம்ம லிவர்லேருந்து பித்தம் ஒரு அமிலம் வந்து சுரக்கும். அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட பயன்பாடு என்ன என்றால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து கொழுப்பு சத்து உள்ள சாப்பாடை வந்து செரிமானப்படுத்துறது தான் அந்த பித்தத்தோட வேலை. ஸோ அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பித்தப்பை. ஸோ நமக்கு தேவைப்படுறப்ப வந்து அந்த பித்தப்பையிலேருந்து பித்தம் வெளியேறும். ஸோ அதுதான் நம்ம அந்த பித்தப்பைன்னு சொல்லுவோம். ஸோ பித்தப்பை கல்னால் சம்டைம்ஸ் அந்த ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்கலை, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ், அதாவது குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ப்ரெக்னென்சி டைமில், அந்த மாதிரி டைம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பித்தப்பை வந்து சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த டைம் கல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம அதை வந்து பித்தப்பை கல், அதாவது கோலிலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்கேனில் ஜஸ்ட்டு ஜென்ரல் செக்கப்னு பார்க்குறப்ப இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
0: சரி, அந்த பித்தப்பையவே எடுத்துடுறாங்களே, அதுக்கப்புறம் அவங்களால வந்து அந்த கிரகிக்க முடியுமா உணவெல்லாம்?
1: மேம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பித்தப்பையோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் தான். நம்மளோட மெயின் ஹீரோ வந்து லிவர், அப்புறம் லிவருக்கு கீழே இருக்க ஒரு டியூப் பித்த நாளோன்னு சொல்லுவோம், பைல் டக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வழியாக தான் நமக்கு வந்து பித்தம் வெளியேறுது. ஸோ நம்ம இந்த பித்தப்பை எடுத்தாலுமே வந்து லிவர் வந்து அடாப்ட் ஆகிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு தேவையான பைல் வந்து லிவர் மூலமாகவே வெளியில் வந்துடும். ஸோ இது எடுக்கிறதுனால நமக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவும்
0: பிரச்சனை இல்லை.
1: இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப தான் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். லைக் மஞ்சக்காமலை வர்றது, அந்த கல் போய் பித்த நாளத்தில் அடைச்சிட்டு மஞ்சக்காமலை வர்றது, அதுக்கப்புறம் வந்து கணையத்தோட வாயில் போய் அடைச்சிட்டு பேங்க்ரியடைட்டிஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிரச்சனைன்னு இருக்கப்போ பித்தப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தவிர்த்துக்கலாம்.
0: சரிங்க, இப்போது இணைப்பில் காத்திருக்காங்க நேயர். 9:35 குடல் நலமே உடல் நலம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேடம்,
0: சொல்லுங்க.
2: லக்ஷ்மணன் பேசுகிறேன் மேடம்.
0: எங்கே இருந்தீங்கய்யா?
2: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலேருந்து மேடம்.
0: சொல்லுங்க.
2: முதலில் இல்லை, எங்கள் மனநலனை காக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் உடல் நலனை காக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
0: சரிங்க, கேள்வி கேளுங்க.
1: சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா.
2: ஐயா வணக்கம் ஐயா. என்னோட 2வது பையனுக்கு மேடம்.
1: சரிங்க.
2: காலையில டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சார், ஸ்கூல் போற அவசரத்துல. அதாவது நம்ம விரும்பி கொடுத்தாலும் அந்த வாமிட் பண்றான் சார், அந்த கோளையா வாமிட் வருது.
1: ஓகேங்கய்யா.
2: இது ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாவே இருக்கு.
1: ஓகேங்கய்யா.
2: அதனால அவன் சாப்பிடாமலே போறான், ரொம்ப மன கஷ்டமா இருக்கு சார்.
1: ஓகேங்கய்யா.
2: 2வது பையன் சார், சாரி முத பையனுக்கு சார், அவனுக்கு அந்த காலையில 2 தடவை மோஷன் போனாலும்
1: ஓகேங்கய்யா,
2: ஸ்கூலுக்கு போறப்ப அந்த ஒரு உணர்வு வருது, பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்திருக்கான் சார். இது ஒரு பெரிய மனசிக்கலாகவும் உடம்புக்கும் ரொம்ப இதாக இருக்கு சார். இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறாப்ல இருக்கு சார். இதை எப்படி தவிர்க்கலாம்? இது எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு.

0: அதுக்கான விளக்கங்களை சொல்லுங்க சார்.
1: ஐயா, பொதுவாகவே ஸ்கூல் போகிற பசங்க வந்து ஒரு சில நேரம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம எல்லா டைமும் வந்து நோயின் எடுத்துக்கிறதோட அவங்களுக்கு வேறு எதுவும் ஸ்கூலில் ப்ராப்ளம் இருக்கா, அதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மேடம் மிஸ்ஸு திட்டுறாங்களா, இல்லை பசங்க கூட ஏதாவது பிரச்சனையாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கண்டினியூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை அந்த மாதிரி இல்லை, ஸ்கூலில் வந்து நல்லா இருக்காரு, எதுவும் இஷ்யூ இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து குடலில், அதாவது இறைப்பை, உணவு குழாய், குடலில் ஏதேனும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது ஒரு வாட்டி நல்லதுங்க ஐயா. அப்படி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, ஸ்கூலில் நல்லா இருக்காரு அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்க ஒரு குடல் நல மருத்துவரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இதுதான் என்னோடய ஆலோசனை உங்களுக்கு.
2: சரிங்க. அவர் ரெண்டாவது பையனுக்கும் வந்து காலை உணவு தவிர்த்துடுறாங்க. இது பெரிய பிரச்சனைங்க சார். காலை உணவை தவிர்த்தா என்ன பிரச்சனைலாம் வரும், குடல் சார்ந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுங்களேன்.
1: மேம், காலை உணவு எல்லாத்துக்குமே பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ஒரு சில பேர் வந்து காலை உணவு எடுத்துக்கிறது இல்லை, அவங்க யாருக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனை வராது நான் சொன்ன மாதிரி. பட் ஒரு சில பேர்த்துக்கு வந்து காலை உணவு தவிர்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அல்சர்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம உணவு சாப்பிடாமல் இருக்கப்ப வயிறில் புண் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து வயிறில் புண்ணு ஜாஸ்தி ஆகிட்டு அதனால் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஸாக இந்த வயிறு புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கப்போ நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 இல்லைனா 10 வருஷத்தில் அது புற்றுநோயாக மாறுறதுக்கு ஒரு 10-20% சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சான்சஸை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. காலை உணவு அளவாக சாப்பிட்றதுல எந்த தப்புமே இல்லை.
2: சரிங்க, எடுத்துக்கோங்க மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க.
3: விரைவு திருச்சி சாரதாசில்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. That's right.
2: நேரம் காலை 9:40. வானவில் தலைப்பு: குடல் நலமே உடல் நலம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் கேஸ்ட்ரோ மற்றும் GI புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் சுமன் சுப்பிரமணியன் அவர்கள். ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பத்தியம் இருக்கிறேன், உடம்பை குறைக்கிறேன் அப்படின்லாம் வந்து குடல் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க, குடலில் வெட்டிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு டாக்டரை வச்சு தான் அவங்களால வந்து பழையபடி உணவெல்லாம் உட்கொள்ள முடியுமா?
3: நம்ம நம்ம ஒன்ஸ் வந்து குடல் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் இதை.
2: ஓ,
3: ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரியில் நிறையா வகையான சர்ஜரிஸ் இருக்குது நமக்கு. அதாவது வந்து உணவுலேருந்து வரக்கூடிய செரிமானத்தன்மை, அந்த அப்சார்ப்ஷனை குறைக்கிறதுக்கு, அப்புறம் உணவே வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி அப்படி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஒருத்தவங்களோட BMI, அதாவது ஹைட், வெயிட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அதாவது கோமாபட்சுன்னு சொல்லுவோம் நம்ம, சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி என்ன இருக்குங்க

0: பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணுவோம். பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெயிட் ரீகெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களால பழைய மாதிரி சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான், பழைய மாதிரி சாப்பிட முடியாது. பட் அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் லாங் டேர்ம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், வெயிட் ரீகெயின் இல்லாமல்.
1: சரிங்க, இப்போ சாப்பாடை பார்த்து ஆசை வந்துருச்சு, பழைய மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் அவரால் சாப்பிட முடியாது.
0: அளவாக சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்லாம். அவங்க அதிகமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து ப்ராப்ளம் வருது. எல்லாமே வந்து பெரியாட்ரிக் சர்ஜரின்னு நம்ம போகிறோம் அப்படின்னாவே பெரியாட்ரிக் சர்ஜரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளோட டயட் ரெஜிமெண்ட், நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மாற்றிக்கிறது தான் நல்லது. பழைய நம்ம வந்து பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நமக்கு அது கேரண்டி கொடுக்க முடியாது.
1: ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும்னு சொல்கிறாங்களே. உடல் அதாவது ஸ்லீக்கா அப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவாக சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இனிப்பில் காத்திருக்காங்க. 9:42 வாங்க. வணக்கம். என்னம்மா? சிவகாசி.
2: சிவகாசி
1: குமராயி. உங்க இனிப்பு விட்டு விட்டு வருது. கேள்வி கேளுங்க குமராயி.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: வணக்கம். எனக்கு வந்து ரத்தத்தை ஆபரேஷன் பண்ணி
0: சரிம்மா,
2: அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து
1: சொல்லுங்க. கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க
2: அப்படிதானே?
1: அதுக்கப்புறம் கேட்கலாமா? முடியல. கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி, சரிங்க புரிஞ்சிருச்சு குமராயி. கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களாம், அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கான், அதுதான் நம்ம எடுத்துக்கிறது.
0: மேடம், இது ஆக்சுவலாக ஆப்ரேஷனுக்கும் தூக்கமின்மைக்கும்
1: சம்மந்தமே இல்லை.
0: அவங்களோட தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்கு. மனசில் கவலை இருக்கிறது இல்லை, ஏதாவது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சர்ஜரினால தூக்கமின்மை இல்லைன்றது ஒரு தவறான கருத்து. ஸோ அதனால ஒரு பேசிக்காக அந்த மாதிரி தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை ஜென்ரல் மெடிசன் டாக்டரை பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். என்ன காரணம்னு நம்ம அதுக்கு பார்க்கணும்.
1: சரிங்க, பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி குமராயி. இப்போது அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். சரி, இனிப்பில் நேயர் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிட்டு திரும்பிடலாம். இப்போ வந்து அறுவை சிகிச்சையிலே வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைலாம் வந்துருச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மேம், இப்போ நான் சிம்பிளாக மக்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம கார் ஓட்டுறதுக்கும் ரிமோட்டில் கார் ஓட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் ரோபோட்டிக் லேப்ரோஸ்கோபி. இப்போ லேப்ரோஸ்கோப்பினா நம்மளே கார் ஓட்டுறோம்,
1: சரி,
0: நம்மளே வந்து ஹோல் போட்டு நம்மளே சர்ஜரி பண்ணுறோம். ரோபோட்டிங்கிறது வந்து நம்ம ஒரு காரை வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே பெனிஃபிட் தான். மினிமல்ஸ் கார் ஈஸியாக வந்து வீட்டுக்கு, அதாவது சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், சீக்கிரமாக வேலைக்கு போய்க்கலாம். ரோபோட்டிக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சர்ஜனுக்கு பேஷண்ட்க்கு ரெண்டு பேர்த்துக்குமே அட்வான்டேஜ் இருக்குது. சர்ஜனுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அதனால் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணலாம், ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் அந்த ட்ரெமர்ஸ் எதுவும் இருக்காது நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்கிறப்ப, ஸோ ப்ரெசிஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஓப்பனில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஓப்பனில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸை வந்து இப்போ ரோபோட்டில் பண்ணலாம். ரோபோட்டில் வந்து நமக்கு விசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த டெப்த் ஆஃப் பர்செப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரோபோட்டிக் சர்ஜரி இப்போ ஒரு சில காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்கு பண்ணலாம். பட் மற்றபடி லேப்க்கும் ரோபோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து சர்ஜன் தான் சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை.
1: மெயின் வந்து கேப்டன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரிங்க, இப்போது இணைப்பில் நேயர் இருக்காங்க. 9:45 வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா. காலை வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
1: சொல்லுங்கய்யா.
3: ஐயா, சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: அனைத்து நேர்களுக்கும் புரியுற மாதிரியும் பொதுமக்களுக்கு புரியுற மாதிரியும் அழகா எடுத்து சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இது கரெக்டான உபயோகிக்கக்கூடிய நேரம் தான் அது.
0: நன்றி
3: ஐயா. குடல் இருக்கும் அதிகமா போறது, அது குடல் இருக்கும் வர்றது காரணம் என்ன? இந்த வயிற்று வலி வந்தாக்கல அப்பண்டிஸ் பண்றாங்க, அதுக்கு காரணம் என்ன? ஆனா இப்ப ஆரம்பத்துல அது மாதிரி இல்ல, இப்பதான் அது மாதிரி அதிகமா வருது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆபரேஷன் பண்றதுமாக்குறாங்க. அதுவும் போல அப்புறம் வந்து இப்போ சாப்பாடு வந்து தண்ணி குடிக்கணுமா இல்லை சாப்பாடு உணவு

0: வந்து அந்த காலமாட்டம் வரகரிசி காம கஞ்சி இது மாதிரி குடிச்சாக்கல உடம்புக்கு நல்லதா, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க போகலாம்.
1: கண்டிப்பாங்கய்யா. இப்போ குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று சுவர், அதாவது அப்டம்னல் வால், வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளில் வீக்கம் இருக்கிறதுனால வரக்கூடியது தான் குடல் இறக்கம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக சர்ஜரி தான். நிறைய பேர் வந்து யூடியூப் இன்ஸ்டா பார்த்துட்டு மெடிசனில் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன கேட்டால் ஒரு மித், அது வந்து ஒரு பொய். இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பரான சர்ஜனை பார்த்து சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுதான் கரெக்டு. அப்புறம் எல்லா வயிற்று வலியுமே அப்பண்டிசைட்டிஸ் கிடையாதுங்க. என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். வயிற்று வலிக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டாலே போதும். எல்லா வயிற்று வலிக்கும் நம்ம அப்பண்டிக்ஸ் சர்ஜரி பண்ண தேவையில்லை. மூன்றாவது, நீங்கள் சொன்ன உணவு பழக்க வழக்கங்களில் எல்லா உணவையும் நம்ம வந்து அளவாக எடுத்துக்கலாம். எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி வரகரிசி சாமரிசி சேர்த்திக்கிறது தப்பு இல்லை. எல்லா உணவையும் நம்ம அளவாக எடுத்துக்கிறதுனால நமக்கு எதுவும் தப்பு, நம்ம உடம்புக்கு எதுவும் கெடுதல் வரப்போகிறதில்ல. முக்கியமாக நம்ம வந்து எண்ணெய் பலகாரங்களையும், அதுக்கப்புறம் வெளியில் மசாலா ஐட்டம்ஸ் இந்த ஃப்ரைடு ஃபுட் அந்த மாதிரி இருக்க பதத்தங்களையும் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது நமக்கு.
2: சரிங்க. அளவுக்கு விஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக மேம்.
2: நிறைய பேர் வந்து டயட் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க குடலை. சரிங்களா. பிடிச்ச உணவை கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கண்ணால் நுகர்றாங்க ஆனால் வயலை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் வருங்களா?
1: மேம், குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. டயட் இருக்கிறது தப்பு இல்லை. நம்ம நார்மலாக டே டு டே என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதே அளவான நியூட்ரிஷன், அதாவது நமக்கு தேவையானது மூணு சத்து, கார்போஹைட்ரேட் அதாவது இந்த அரிசி இட்லி அதுலேருந்து வரக்கூடிய சத்து, அதுக்கப்புறம் புரத சத்து ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் நார் சத்து ஃபைபர்ஸ், இது மூணுமே நமக்கு எல்லாத்துக்குமே தேவை. நம்ம டயட் இருக்கப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அக்ரெசிவாக கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வெயிட் குறையும் நமக்கு, லாங் டேர்மில் வந்து வெயிட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஃபுட்டையுமே அளவாக சாப்பிட்டுக்கிறதுல தப்பு இல்லை. டயட்டுங்கிறது நம்ம கிராஷ் டயட், இந்த மாதிரி வந்து நிறையா கிராஷ் டயட் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோடய ஒப்பீனியனை இந்த மாதிரி இந்த டயட் இருந்தேன் அந்த டயட் இருந்தேன்னு சொல்கிறதோட நம்ம டே டு டே சாப்பிட்ற ஃபுட்டே அளவாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது.
2: சரிங்க. இனிப்பில் காத்திருக்காங்க 9:48 குடல் நலமே உடல் நலம் வானவில். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். உங்கள் பேர்?
3: பேசுகிறேன்.
2: எங்கே இருந்தம்மா?
3: பசுபதி கோவில்.
2: பசுபதி கோவில் அது எங்கே இருக்கு?
3: தஞ்சாவூர் மாவட்டம்.
2: சரி சொல்லுங்க.
3: இருவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம்.
2: சரிங்க, பரிந்துரை செய்யலாம், சொல்லுங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கலாம்.
3: எனக்கு வந்து குடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு சொல்றது வில்லைன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நம்ம சாப்பாட்டுல எதை அதிகமா சேர்த்துக்கணும், எதை அதிகமா சேர்க்க கூடாது, அது தெரிஞ்சுக்கணும்.
1: வணக்கம்மா. நம்ம குடல்ல முக்கியமான பகுதி வில்லை, கண்டிப்பா அது உண்மைதான். உங்கள் ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான். நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், உணவு தான். உணவில் வந்து நீங்கள் எது அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த நார் சத்து நீர் சத்து இருக்க உணவுகளை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தானியங்கள், ராகி கோதுமை கேழ்வரகு பல்சஸ் பச்சைப்பயிறு பாசிப்பயிறு இந்த மாதிரி இருக்க உணவுகளை ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ரைஸ் ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க. சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல, அளவாக சாப்பிட்டுக்கோங்க எல்லாமே. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நார் சத்துக்கும் நீர் சத்துக்கும் புரத சத்துக்கும், அப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய சத்து அளவாக இருந்தாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாவது தேவையானது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது வாக்கிங். இன்றைக்கி நம்ம வாழ்நாளில் வந்து முக்கியமாக ஒதுக்கியே வச்சிட்டோம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை. ஏன்னா இப்போ டிவி அந்த மாதிரி வந்ததுனால யாருமே வந்து வாக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் வாக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி இந்த ரெண்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்கள் குடலை வந்து 70-80% நீங்கள் பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்துருங்க. அதுதான் என்னோடய பரிந்துரைமா உங்களுக்கு.
2: நன்றி ரேணுகா.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: ஐயோ சோழச்சோறும் பிடிச்ச மாறு ரசிச்சு ரசிச்சு பிடிச்சு பாரு.
1: எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, கிளம்பிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. 9:52 குடல் நலமே உடல் நலம் வானவில் தலைப்பு. வாங்க இணைப்புல இணையும் நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியில இருந்து பிரேமா பேசுறேங்க.
1: சொல்லுங்க பிரேமா.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: அதாவது வந்து இந்த வாய் புண்ணுக்கும் உடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு சொல்லுங்க சார். இன்னொன்னு சார், வேற இந்த சர்க்கரை மாத்திரை, பிரஷர் மாத்திரை, இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிடும் போது உள் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? இல்ல அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க சார்.
3: நன்றிமா. ஒன்னாவது, உங்க வாயில புண்ணு இருக்கு அப்படின்னா அது எல்லா டைமும் குடல் புண்ணுனால இல்ல, ஆனா வாயில புண்ணு இருக்கு அப்படின்னா குடல் புண்ணு, நம்ம குடல் புண் இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதை யூஸ்வலாக நமக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி இருந்தாலும் வாயில் புண்ணு வரும். பட் வாயில் புண்ணு இருக்குது, அது கூடவே வந்து நெஞ்சரிச்சல், வயிறு வலி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம குடலில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு மருத்துவரை பார்க்கறது ஒரு பெட்டரான ஐடியா. ரெண்டாவது, நமக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிபி ஸ்டீராய்டு மாத்திரைலாம் போடுறதுனால உறுப்புகள் பாதிப்பாகுமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அவங்க மருத்துவரோட அறிகுறியோட அவங்க கொடுக்குற டோஸில் போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுறது தான் பிரச்சனை. டோஸ் அதிகமாக போகிறப்ப தான் பிரச்சனை வரும். எப்பயுமே உங்கள் மருத்துவரோட அறிகுறியோட அவரோட ஹெல்ப்போட போடுறீங்க அப்படின்னா வந்து எந்த இஷ்யூஸும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
1: நிறைய பேர் வந்து விதவிதமாக மாத்திரை நிறைய கலரில் சாப்பிட்றாங்க, ஆனால் மருத்துவரோட அறிவுரைப்படி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டிப்ஸ். சரிங்க, இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் 9:54. வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க. சொல்லுங்க ரிஃபாயா.
4: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: 4.5 குழந்தைக்கு.
3: சரிங்கம்மா.
4: அது எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் வயிறு வலி வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க.
3: சரிங்கம்மா.
4: குழந்தை அந்த வயிறு வலி வந்தவனா ரொம்ப வலிச்சுட்டு காய்ச்சல் வந்துருது. நிறைய ஸ்கேன் எல்லாம் போட்டுதான் பாக்குறேன் அந்த குழந்தை டாக்டருங்க.
3: சரிங்கம்மா.
4: கொஞ்சம் பித்தப்பை வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சரியாகுது. அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து இது ஒரு 6 மாசமாவே அப்படியே இருந்துட்டே இருக்குது. இது எதனால அப்படின்றது மாதிரி, ஏன்னா பொண்ணு கடந்துச்சு இல்லைன்னா பூச்சி கடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கா வயிற்று வலி வரும்.
3: ஆமாமா.
4: இது எதனால அப்படின்னு தெரியல, அந்த குழந்தை துடிக்கல, ரொம்ப மனசு வலிக்குது. என்ன
3: இதுக்கு வயிறு வலி வர்றதுக்கு, 4.5 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக குழந்தைங்கனாலே ஒரு சில டைம் வந்து வயிறு வலி வர்றதுக்கான வயிறு வலி நார்மலாகவே வர செய்யும். அது எதனால் அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது புதுசாக உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செரிமான மண்டலம் அதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னாலே ஒரு சில டைம் வயிறு வலி வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து வேறு ஏதாவது அண்டர்லையிங் காஸ், வேறு ஏதேனும் காஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். உங்கள் அருகாமையில் இருக்க ஒரு கேஸ்ட்ரோ சர்ஜன் இல்லை ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. அந்த வயிறு வலிக்கான காரணம் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். மல்டிப்புள், அதாவது நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டறிஞ்சாலே நம்ம அது என்னங்கிறது சரி பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு சில டைம் ஃபுட்டு ஒத்துக்கல அப்படின்னா வரும். அவங்களோட செரிமான மண்டலம் வந்து புது உணவுக்கு வந்து ஏற்றதாக இருக்காது, ஸோ அதனால் அந்த டைமில் வரும். அதுக்கப்புறம் வயிறில் எதுவும் பூச்சி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் சின்னதாக வயிற்று வலி வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறு எதுவும் அண்டர்லையிங் காஸ் வேறு எதுவும் காரணம் இருக்கலாம், ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க மருத்துவரை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, குறிப்பாக சர்ஜனை பார்த்துக்கோங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்.
1: நன்றிங்க. இப்போ இணைப்பில் இணையும் நிறைவான நேயர். வாங்க. வணக்கம்.
5: வணக்கங்கம்மா.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
5: அடிமையாகி

0: அதுவை குடிச்சிட்டு அவனோட தண்டனை யாருக்குன்னா கல்லீரலுக்கும் குடலுக்கும் தான். ஏன்னா குடல் வந்து செத்து போறாங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வா சொல்ல சொல்லுங்க. நன்றிங்கம்மா.
1: சரிங்க, நன்றிங்க, சொல்லுங்க.
2: கண்டிப்பாக அவரே சொல்லிட்டாரு மேம், நாக்குக்கும் நாக்குக்கு டேஸ்ட்டுக்கு அடிமையாகி மது குடிக்கிறதே ஒரு பிரச்சனை தான். நம்ம மது ஜாஸ்தி எடுத்தாலும் பிரச்சனை. இப்போ இருக்க காலகட்டத்தில் சாப்பாடே நமக்கு விஷமாக மாறிட்டு இருக்க காலகட்டத்தில் மதுவையும் அவாய்ட் பண்ணணும், சாப்பாடையும் வந்து பார்த்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து கல்லீரல் பிரச்சனையை அவாய்ட் பண்ண முடியும்.
1: நம்ம தெரிஞ்சே எதுக்குங்க குடிக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதான். அவர் எப்பயுமே அப்படிதான், அதாவது பதில் அவரே சொல்லிடுவாரு, அப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு பெருந்த.
2: நம்ம விஷத்துல 10 ml குடிச்சாலும் ஒண்ணுதான், 100 ml
1: குடிச்சாலும் ஒண்ணுதான், அவ்வளவுதாங்க அப்படின்றாரு. சரிங்க, நன்றி. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் ஆயிடுச்சு. நிறைய கேள்விகள் கேட்டாங்க நேயர்கள், அதுல வந்து முத்தான நேயரா நம்ம தேர்ந்தெடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம் முத்தான நேயர்?
2: நம்ம அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல லட்சுமணன் ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு மேம், அவருக்கு கொடுக்கலாம்.
1: சரிங்க, இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் புதுக்கோட்டை லட்சுமணன், அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் கையில் இருக்குங்க டாக்டர், நம்ம கோடை பண்பலைக்கு வந்திருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
2: மேம், நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன்.
1: சொல்லுங்க.
2: ஒன்று, வயிறு வலி நிறைய நேரம் இருக்கப்ப சாதாரண வயிறு வலின்னு அவாய்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெறும் கேஸ்டபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டு மாத்திரை போட வேணாம். அதுக்கப்புறம் ஒரு மலச்சிக்கல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மலச்சிக்கல் மோஷனில் வந்து ரத்தம் போகுது, வெயிட் குறையுது, அன்எக்ஸ்பிளைன்ட் அனீமியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட்டை சீக்கிரமாக பார்த்துருங்க. அது ஜஸ்ட் ஒரு மலச்சிக்கல்னு அவாய்ட் பண்ணுறது நம்ம டெர்மினல் ஸ்டேஜ் கேன்சராக கூட முடிகிற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் சர்ஜரிக்கு பயப்படுறாங்க. சர்ஜரிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ எல்லாமே மினிமலி இன்வேசிவாக தான், லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் ஆயிடுச்சு, தைரியமாக பண்ணிக்கலாம். என்ன இஷ்யூ ஃபஸ்ட்டு, ஒரு சர்ஜரிங்கிறது நம்ம அந்த பேஷண்ட் ஓரியன்டாக தான் பண்ண போகிறோம், பேஷண்ட் ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களோட அவங்க வந்து அந்த சர்ஜரிக்கு ஓகே வாங்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும் இருக்க மிச்சை ஃபாலோ பண்ணிட்டு கூகுள் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேணாங்கிறது தான் கேட்டு.
1: ஒரு 5 வருஷம் படித்த டாக்டரை நம்புங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ரொம்ப நிதானமாக, ரொம்ப அழகாக, பொறுமையாக இது வரைக்கும் சொன்னதுக்கு ரொம்ப நல்லதுங்க டாக்டர். நன்றி.
2: தேங்க்யூ. நன்றி மேம்.

இதுவரை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருந்தார் கேஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் முல்லசேரி பிரேம்தாஸ், என் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரல் பியூலா, கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியான இன்று முழுமுதற் கடவுளாம் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபடுவோம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில்

2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நாட்டின் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

அறிவியல் முறைப்படி பூமியை அகழ்ந்து மக்களுடைய பண்பாட்டு எச்சங்களை கண்டுபிடிக்கிறது அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு அகழாய்வு இடங்கள் இருக்கு, அகழாய்வுகள் நடந்துட்டும் இருக்கு. அந்த வகையில் பல்வேறு கட்ட அகழாய்வுகள் நடந்து முடிந்த ஒரு இடத்தை பற்றி தான் இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அங்கு நடந்த அகழாய்வுகள், அங்கு கிடைத்த தொல்பொருட்கள், அது சொல்லக்கூடிய வரலாறு என்ன, இதை பற்றி இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். எந்த இடமாக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் காவிரி ஆற்றின் கிளையாறான நொய்யல் ஆற்றினுடைய வடகரையில் சின்னிமலையிலிருந்து மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர். நான் சொன்ன உடனே நீங்கள் ஓரளவு யூகிச்சிருக்க கூடும். அந்த இடத்தோட பெயர் கொடுமணல். இன்னைக்கு கிராமப்புறமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த கொடுமணல் அப்படின்ற இந்த கிராமம் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வணிக தளமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வரலாற்று தகவல்கள் இந்த ஊரை பற்றி இருக்கு. அது என்ன அப்படின்றத தான் இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் தயாராக இருக்கு. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் கொடுமணல் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

கொடுமணல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊரானது இரும்பு காலம், வரலாற்று காலத்தின் தொடக்க காலம், சங்க காலம் அப்படின்னுலாம் அழைக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த பகுதி. கொடுமணம் அப்படின்னு சங்க காலத்துல இந்த பகுதியானது அழைக்கப்பட்டு இருக்கு. கொடுமணம் பட்ட வினைமான் நன்களம் அப்படின்ற வரிகள் பதித்து பற்றுல 67வது பாடல் வரியாக வருது. இது கபிலர் அவர்களால் எழுதப்பட்ட வரி. அதே பதித்து பற்றுல 74வது வரியாக கொடுமணம் பட்ட வினைமான் அருங்களம் அப்படின்ற ஒரு பாடல் வரி வருது. இது அரசில் கிழார் அப்படின்ற புலவர் எழுதினது. இதில் குறிப்பிடக்கூடிய கொடுமணம் அப்படின்ற ஊர் பகுதியானது இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுமணல் பகுதி அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய துள்ளியர் களமானது 50 ஹெக்டேர் வரைக்கும் பரப்பளவுல காணப்படுது. இதுல பெரும்பகுதி புதைக்குழிகள் அடங்கிய அடக்க களமாக காணப்படுது. இதை ஒட்டியே 15 ஹெக்டேர் பரப்பளவுல குடியிருப்பு பகுதிகள் இருந்ததற்கான தடயங்களும் இங்க இருக்கு. தொடக்கத்துல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலையும் அகழ்வாராய்ச்சிகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்தது. 1950களில் சீனிவாச தேசிகர் அப்படின்றவர் முதன் முதலாக கொடுமணலில் முறையான அகழ்வாராய்ச்சி பணியை தொடங்கினாரு அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது. அவர் இந்த பகுதிக்கு வந்தப்போ இப்போ அகழ்வாராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு பாண்டியன் காடு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருந்திருக்கு. அது இன்னைக்கு பாண்டிய நகராக மாறி காட்சி கொடுக்குது. சீனிவாச தேசிகர் இங்க இருக்கக்கூடிய பழைய கல்லறைகளை அடையாளப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சங்க காலத்து மணிகள், சங்குகள் கிடைப்பதை உறுதி செஞ்சாரு. 1961 தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதிகாரியான நாகசாமி தலைமையிலான குழுவினர் இங்கு ஆய்வு நடத்தினாங்க. அப்போ கொடுமணல் ஒரு நகரப்பகுதியாக இருந்ததாகவும் சங்க காலத்துக்கு முந்தைய நாகரீகம் கொண்டதாகவும் அது இருந்திருக்க கூடும் அப்படின்னு தங்களுடைய ஆய்வின் முடிவாக சொன்னாங்க. 1990களில் கல்வெட்டு அறிஞர் புலவர் சே ராசு சங்க பாடல்கள் மூலமா கொடுமணம் அப்படின்ற ஊர் தான் கொடுமணல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு தன்னுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சாரு. அவரும் பேராசிரியர் ஒய் சுப்புராயிலு அப்படின்றவரும் கொடுமணல் பகுதிகளுக்கு வந்து முறையான ஒரு அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வு முடிவுகளின்படி கொடுமணல் நாகரீகம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நாகரீகம் நொய்யலாற்றை மையப்படுத்தி உருவாகி இருக்கு அப்படின்னு புலவர் சே ராசு அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. கேட்கும்போதே சுவாரஸ்யமா இருக்குல்ல? இன்னும் இந்த கொடுமணல் பற்றிய சிறப்புகளையும் இங்கு நடந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் அதில் கிடைத்த பொருட்கள் பற்றியும் விரிவாக நம்ம பேசலாம். செவிகள் இணைந்தே இருக்கட்டும் கோடை பண்பலையோடு.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் கொடும்பனல் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

சங்ககாலத்தில் குடுமணம் அப்படின்னும் தற்காலத்தில் கொடுமணல் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் ஆய்வுக்களமானது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வாழ்ந்த மக்கள் இயற்கை சீற்றம் காரணமாக அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. 2019 இங்கு நடந்த அகழ்வாய்வில் சுமார் 500 கிலோ எலும்புகள் சேகரிக்கப்பட்டுச்சு. அதில் பெரும்பாலும் விலங்குகளுடைய எலும்புகள் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்ணால் செய்யப்பட்ட ஓடுகள் இங்கே கிடைச்சிருக்கு. அப்போருந்தே மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தோட வீடுகளை இந்த பகுதி மக்கள் கட்டியிருக்காங்க. இங்கு இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலையும், செப்பு பாத்திரங்கள் செய்யக்கூடிய ஆலையும், மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஆலையும், கல் மணிகள் செய்யக்கூடிய ஆலையும், சங்கு வளையல்கள் செய்யக்கூடிய ஆலையும் அப்படின்னு தனித்தனியாக நிறைய தொழிற்சாலைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும்

தொழிற்கூடங்களோட வீடுகளும் அமைஞ்சிருந்திருக்கு. தொழிற்சாலைகளை வைத்து பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதோட கால்நடைகளும் இந்த பகுதி மக்களால வளர்க்கப்பட்டிருக்கு. கொடுமணல் சங்க இலக்கியத்துல கொடுமணம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டதுன்னு நம்ம முன்னமே சொன்னோம். இங்க திறமை மிக்க கைவினை கலைஞர்கள் இரும்ப சக்தி வாய்ந்த வெப்ப உலைகள்ல இட்டு உருக்கி எக்காக மாத்தியிருக்காங்க. அந்த உலோகம் பல இடங்களுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி கொடுமணல்ல நடந்த அகழாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பாசி மணிகளும், கருமாணிக்கம், நீலக்கல், செவ்வந்திக்கல்

இங்க தொழிலகம் இருந்தது அப்படின்றதுக்கான சான்றுகளாக இருக்கு. சேர நாட்டில் இருந்த இந்த தொழில் நகரம் சோழ நாட்டு காவிரி பூம்பட்டினத்தோட வியாபார தொடர்பு கொண்டிருந்திருக்கு. மிகப்பெரிய வர்த்தக தலமாக இருந்த இந்த பகுதியில் ரோமானிய நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ யவனர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரோமானியர்களோடு இந்த பகுதி மக்கள் வியாபார தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ரோமானியர்கள் உட்பட வெளிநாட்டு வியாபாரிகள் அரபிக்கடல் வந்து இறங்கி பாலக்காடு கணவாய் வழியாக வந்து மிளகு வாசனை பொருட்களை வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றின் வழியாக காவேரியில் பயணம் செஞ்சு கிழக்கே இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் போய் தங்களுடைய வியாபாரத்தை செய்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட சங்கு வளையல்கள் மணிகள் அப்படின்றது உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கு. இரும்பை உருக்கி காய்ச்சக்கூடிய உருக்காலைகள் அந்த காலத்திலேயே இங்கே இருந்திருக்கு. அந்த பகுதி இப்போ பார்க்கும்போது பச்சை பசையிலும் காட்சி கொடுக்கக்கூடிய வயல்வெளிகளாகவும் காடுகளாகவும் காட்சி கொடுக்குது.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் கொடுமணல் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

கொடுமணல் பகுதியில் உருவாக்கப்பட்ட எஃகு மற்றும் பல வகை பாசி மணிகள் எகிப்து, ரோம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கொடுமணலுக்கும் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முசிறி துறைமுக பட்டணத்துக்கும் இடையில வணிக வழி தொடர்பு இருந்திருக்கு. கொங்கு மண்டலத்தில் 9 வர்த்தக தலைநகரங்கள் நொய்யல் ஆற்றங்கரையில் இருந்ததாக கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கொடுமணல் பகுதி. இங்கே வரக்கூடிய வெளிநாட்டு வியாபாரிகள் தங்குவதற்காக தாவளம் அப்படின்னு சொல்லப்படுற சத்திரங்கள் கூட கட்டப்பட்டிருந்திருக்கு. அதே மாதிரி நானா தேசி, திசை 1500, வளஞ்சியர், அஞ்சு வண்ணத்தார், இந்த மாதிரியான வர்த்தக குழுக்கள் இங்கே வந்து தங்கியிருந்ததாக வரலாற்று பதிவுகள் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி வணிக குழுக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக ராஜகேசரி பெருவழி அப்படின்றதும், வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கக்கூடிய தட்சிண பெருவழியும் இந்த பகுதியில் இருக்குன்றது ரொம்பவே குறிப்பிடத்தக வேண்டிய ஒரு தகவல். ராஜகேசரி பெருவழி அப்படின்றது கேரளா தொடங்கி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் போய் சேருது. அதாவது அரபிக்கடல் தொடங்கி வங்கக்கடல் வரைக்கும் ராஜகேசரி பெருவழி போகுது. தட்சிண பெருவழி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாரணாசி தொடங்கி தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதையை குறிக்கிறது. ஆக இதை வைத்து பார்க்குறப்போ இந்த இரண்டு பெருவழிகளும் சந்திக்கக்கூடிய இடத்துல கரூர் இருக்கு. கரூருக்கு மிக அருகில் ஈரோடு இருக்கு. அங்கே தான் இந்த கொடுமணல் பகுதி இருந்திருக்கு. அப்போ வியாபாரத்திற்கு உகந்த ஒரு இடமாக கொடுமணல் பகுதியானது இருந்திருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் முடிவுக்கு வர்றாங்க.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கொடுமணல் பகுதியிலிருந்து பல்வேறு அகழாய்வு பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஈமக்காட்டு பகுதியானது மாண்டவர் காடு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது அந்த காலத்துல பாண்டவர் காடு அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்து அதுக்கப்புறம் பாண்டியன் காடு அப்படின்னு மாறி இன்றளவும் இது அழைக்கப்பட்டு இருக்கு. இங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 கல்லறைகள் தோண்டப்பட்டு இருக்கு. இதுல 3 வகையான கல்லறை அமைப்புகள் காணப்படுது. 1 குத்துக்கல் கல்லறை, 2 வட்டக்கல் கல்லறை, கல்வட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, 3 முதுமக்கள் தாலி வகையான கல்லறை. இந்த கல்லறைகளை ஆய்வு செய்கிற போது மரணத்துக்கு பின்னாடி ஆன்மா வாழும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பகுதி மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஏதுவா நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இங்க இருக்கிற கல்லறைகள்ல தானியங்கள், தண்ணீர் ஜாடிகள், இறந்தவர்கள் பயன்படுத்திய இரும்பு ஆயுதங்கள், செப்பு பாத்திரங்கள் அப்படின்னு பல பொருட்களை வச்சிருக்காங்க. அது எல்லாமுமே அகழ்வாராய்ச்சியின் போது கிடைச்சிருக்கு. இதை வைக்கிறதுக்கு தனித்தனி அறைகள் வச்சு மேல கல் பலகையால மூடி இருந்திருக்காங்க. சிலருக்கு கல் பலகைகளை குத்துக்கல்லாக நட்டுருக்காங்க. சிலருக்கு உருளை கற்களை வட்ட வடிவமாக அடுக்கி வைத்திருக்காங்க. சிலருக்கு முதுமக்கள் தாளிலேயே அடக்க சடங்குகள் நடத்தப்பட்டு இருக்கு. பொதுவாக இந்த கல்லறைகளில் இருந்து முழுமையான மனித எலும்புக்கூடுகள் எதுவும் கிடைக்கப்படலை. உடல் உறுப்புகளில் ஏதேனும் ஒரு பாகங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதுவே புரியாத புதிராகத்தான் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கொடுமணல் பகுதியில் ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கு அப்படின்றதுக்கு ஏதுவாக இங்கு நடந்த தொடர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அதை உறுதிப்படுத்துது. இன்னும் இதை விரிவாக வைத்து பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்திலேயே தொழில் வளர்ச்சியோடு சேர்ந்து கல்வி வளர்ச்சியும் இந்த பகுதியில் சீரும் சிறப்புமாக இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்ககால முத்திரை நாணயங்கள், மனித மண்டையோடு இதோட சேர்ந்து அதிக அளவில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கிறது இந்த பகுதியில் எழுத்தறிவு மிக்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகளாக இருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்களை அவங்க பயன்படுத்தி இருப்பதன் மூலமா இது கிமு 7 நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்று சிறந்து விளங்கி இருப்பதும் நமக்கு தெரிய வருது. இங்க அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் திட்டமிடப்பட்ட கட்டுமானங்கள் கூட கிடைச்சிருக்கு. மிக நேர்த்தியாக வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட இந்த கட்டுமானங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் கொடுமணல் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

கொடுமணல் பகுதியானது பெருங்கற்காலத்தில் பெரிய நகராகவும் உள்நாடு வெளிநாடுகளோடு வணிக தொடர்பை கொண்டிருந்த செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஊராகவும் இருந்திருக்கு அப்படின்றத அகழாய்வு மூலமாக கிடைத்த பல்வேறு சான்றுகள் நமக்கு விளக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுமணலில் கண்டறியப்பட்ட எழுத்து பொறிப்புகள் பெற்ற பானை ஓடுகளை அறிவியல் முறைப்படி காலக்கணிப்பு செய்து பார்த்ததில் இது கிமு 500 பின்னோக்கி போகுது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக கொடுமணல் பகுதியில் பெருங்கற்கால மக்கள் 2500 முன்பே செழிப்புற வாழ்ந்திருக்கார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் அகழ்வாராய்ச்சி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய வரலாற்று உண்மைகள் வெளிவரும் அப்படின்றது இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில அகழ்வாராய்ச்சி களமான கொடுமணல் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 வரும் புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்தும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி.
2: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு தோழி ஒருத்தவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டாக்டர் நான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எனக்கு நிறைய நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீர்க்கட்டியை உடைச்சா நல்லா கன்சீவ் ஆயிருவோமா, நீர்க்கட்டியை உடைக்கலாமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த நீர்க்கட்டியை உடைச்சா திருப்பி வருமா, இந்த நீர்க்கட்டியை உடைச்சா கன்சீவ் ஆகிறதுக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த தோழி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை பற்றி பார்க்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி நீர்க்கட்டி அப்படிங்கிறது பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஓடிங்கிறது கரு முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் கட்டி கிடையாது. கரு முட்டையில் சின்ன சின்னதாக நிறைய கட்டிகள் நீர்க்கட்டிகளால் உருவாகும். நம்மளால் நீர்க்கட்டியை உடைக்கும் போது இந்த எல்லா குட்டி குட்டி கட்டிகளையும் அவங்க டாக்டர் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நீர்க்கட்டி உடைக்கிறது அப்படின்னா ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அந்த லேப்ரோஸ்கோபிக் மெத்தட் மூலமாக பண்ணுவோம். இந்த லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் அந்த ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடில் அந்த கரு முட்டையின் மேலே செலுத்துவோம். அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணி ஒரு 4-5 பங்க்சர்ஸ் தான் பண்ணுவோம். ஒரு கரு முட்டையில் ஒரு 3-4 பங்க்சர்ஸ் மட்டும்தான் இந்த நீடலை வச்சு பண்ணுவோம். அந்த நீடலை வச்சு அந்த பங்க்சர் பண்ணும்போது அந்த கரு முட்டையோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்கச் வேல்யூ கொஞ்சம் குறையும். எல்கச் குறையிறதுனால கரு முட்டைகள் வெளியில் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீர்க்கட்டி பங்க்சர் எல்லாருக்கும் பண்ணலாமா? எல்லாம் பண்ண நீர்க்கட்டி இருக்கிற பிசிஓடி இருக்கிற எல்லாருக்குமே நீர்க்கட்டி பங்க்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டாக அமையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீர்க்கட்டியில் நிறைய டைப் இருக்குது. பிசிஓடியில் நிறைய கேட்

0: கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி ஏ, பி, சி, டி அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. இந்த குறிப்பாக ஒன்றா சொல்லலைன்னா எல்ஹெச் ஏஎம்ஹெச் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த எல்ஹெச் ஏஎம்ஹெச் வேல்யூ ஒரு லேடிக்கு பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களாக இருந்தால் நீர்க்கட்டி பங்க்சர் பண்ணால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல விதமாக அமையும். அதுவே எல்ஹெச் வேல்யூவும் ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா நீர்க்கட்டி பங்க்சர் பண்ணாலும் அவங்களுக்கு பிரமாதமாக குறையாது. நீர்க்கட்டி பங்க்சர் பண்ணுறதும் அந்த எல்ஹெச் வேல்யூ குறையிறதும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் இருக்கும். அதனால் நீர்க்கட்டி பங்க்சர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டோம், வீட்டில் இருந்தால் அதுவாக கன்சீவ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டை பர்டிகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நீர்க்கட்டி உடைக்கிறது எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டை அமையாது. பர்டிகுலராக ஒரு சில பேருக்கு செலக்ட் பண்ணி இவங்களுக்கு பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு டாக்டர் டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பர்சன் பண்ணிவிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணால் சக்ஸஸ் நல்லாயிருக்கும், கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ஈஸியாக கூடும்.
1: மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

காற்றோடு கலந்து இதயத்தில் நிறையும் உங்கள் கோடை பண்பலை நெருப்பலி 5 இனி கிட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லிக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. முற்பகல் 11 மணிங்க. மனம் விரும்பும் அழகிய நிமிடங்களோடு பயணிக்க செய்த நண்பர்களை தழுவ ஆயத்தமாகும் வேளையில் இசை மட்டும் தேடி சென்று மகிழ்வித்தால் போதுமா? அதனால தான் அன்பு உறவுகளை அன்போடு தேடி சென்று மகிழ்விக்க கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று வளம் வர இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துமங்கலம் ஊடையாம் சாலை பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.

0: நன்றி பௌசி அவர்களே. அழகா அந்த நம்ம இருக்கு இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை எங்க வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலையாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர்ல இருந்துங்க, பக்கத்துல முத்துமங்கலம் இந்த ரெண்டு கிராமத்தினுடைய ஒரு ஜங்ஷன் மாதிரி சின்ன சந்திப்புன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து தான் இன்னைக்கு வந்திருக்கு. இது குட்டி குட்டி பிள்ளைங்க நீங்க முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க, கவலைப்படாங்க, போற பண்ண சாக்லேட் தருவேன். அப்படி ஒருவேளை நான் தரலாடி நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி பேசிடுவோமா, ஏதோ அடிக்குதாமே போருங்க போருங்க. சரி ஒரு நேரில் சந்திச்சிருவோமா, என்னோட தம்பி கனிமுத்து இருக்கிறாரு. எல்லாரும் பாக்குறத பார்த்து எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் பார்வை கொஞ்சம்
1: மாத்துங்களேன்.
0: கவலைப்படாதீங்க, நான் மல்டியெல்லாம் அடிக்க மாட்டேன். சரி பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருந்து பாலசுப்ரமணியம் பேசுகிறேன்.
0: சரிங்கய்யா.
2: அன்பான கோடை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளர் ரங்கநாதன் அவர்களுக்கும் கனிமுத்து அவர்களுக்கும் அங்கு நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் சகோதரி பௌசியா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: கேட்டுக்கம்மா கேட்டுக்கம்மா.
2: நாங்க முத்தூர்ல இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நேற்றுக்கு கும்பாபிஷேகமான மங்கள விநாயகர் கோட்டைக்கரை அம்மன் கோவிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பக்தர்களும் பொதுமக்களும் கோடை பண்பலை உறவுகளும் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த கோடை பண்பலை நிலைய இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: அருமை நன்றிங்கய்யா. ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வச்சாரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வெள்ளகோவில் எல்கேஜி நகர் முருகேசன் டெய்லர்.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா?
3: எல்கேஜி நகர்.
0: ஓ அப்படிங்களா, சரி சரி. ரொம்ப மெதுவா பேசுறீங்களா, ஆள் பார்த்தா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கிறாரு, ஆனா மெதுவா பேசுங்க.
3: அமைதியா தான் பேசுங்க.
0: சரி சரி சரி. என்ன வேலை பாக்குறீங்க?
3: டெய்லருங்க.
0: சரிங்க. இந்த கோட்டரக்கரம்மன் கோயிலை பத்தி சொன்னாங்க, ஏதோ எத்தனை நூற்றாண்டுகள் எல்லாம் சொன்னாங்களே,
3: பழங்காலமா இருந்திருக்கீங்க அந்த கோயில்ல.
0: சரி சரி,
3: இப்பதான் எடுத்து கட்டிருக்காங்க.
0: சரிங்க. உங்க ஊர் படத்து சிறப்புகளை சொல்லுங்க. ஊர் பண்ண உங்க கேட்கல ஒண்ணியா சொல்லுங்கய்யா.
3: இல்ல அது
0: அது வந்து பக்கத்துல இருக்கிற சொல்லுவாருங்க. வணக்கம்.
3: ஊர் மாவட்டம் வெள்ளகோயில் எஜுகேஷன் ஈஸ்வரனுங்க.
0: சொல்லுங்க.
3: எனக்கு 4 அறிவிப்பாளர் ஒரே இடத்துல பாக்கும்போது கூட்டு பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது.
0: எது கூட்டு பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? ஆமா, நான் பீட்ரூட், அவர் முள்ளங்கி, அந்த ஓரம் அடிக்கிறது காலிஃபிளவர்.
3: எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. இந்த முத்தூர் முத்துமங்கலம் முத்துமாவின் கோயிலுக்கு வந்ததுக்கு.
0: சரிங்க.
3: உங்க ஊருக்கு நான் நீண்ட நாள் நேயருங்க, ரொம்ப சந்தோஷங்க.
0: சரி சரி சரி. உங்க ஊருடைய சிறப்புகள் என்ன? முக்கியமான சிறப்பு என்ன சொல்லுவீங்க?
3: சிறப்புனா இங்க கோயில் தானுங்க, எல்லாம் இருக்குதுங்க. ரெண்டு கோயில் எல்லாம் நல்லா விசேஷமா இருக்கு.
0: இது ரெண்டு மூணு ஊருடைய ஒரே இணைப்பு பாதையா இருக்குதாமே
3: சொன்னாங்க சார். கொடுமுடி, காங்கேயம், ஈரோடு, வெள்ளக்கோயில், இந்த இதுல

0: கோடைப்பண்பலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றிங்க.
1: சரிங்க,
0: எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு கொஞ்சம் பொருள் நேற்று நாளைக்கு பிறகு நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். கரகாட்டம் கரகாட்டம் படத்துல இருந்து ஆரியம்மா பாட்டு நீங்க அவசியம் போடணும் போடணும். வந்திருக்க ரவி பாடல்களுக்கு ரொம்ப நன்றி, நெறிப்படுத்திக்கிற சகோதரிக்கு ரொம்ப நன்றி, கோவில் பண்பலைக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு மிக மிக நன்றி. வணக்கம்.
1: நான் எதுவுமே கேட்கல, ஆரம்பிச்சாரு முடிச்சிட்டாரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், வணக்கம். பேராசிரியர் ராஜேஷ் பேசுகிறேன்.
1: சரிங்க,
2: இந்த கோட்டை கரகரையம்மனோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னாக்க, 15ஆம் நூற்றாண்டுல மாதவராய பெருமாள் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. கோட்டை அங்க முத்தூர்ல இருந்துச்சு. அந்த கோட்டையை சுத்தி அந்த முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற இந்த சிவன் கோயில், பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில, அப்புறம் கோட்டைக்கு எல்லைக்கு பாதுகாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டைக்கரையம்மன் அப்படிங்கிற கோயில், இது வந்து 15ஆம் நூற்றாண்டுல கட்டின கோயில். சோ அது ரொம்ப வருஷமா உங்களுக்கு அப்படியே இருந்து கொஞ்சம் அப்படியே பால் அடைஞ்சு போயிருந்தது. அப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் இந்த மங்கள விநாயகர் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணும் போது, சரி அந்த கோயிலையும் புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாத்திட்டையும் நிதி திரட்டி இதுல அந்த பிரசிடென்ட் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, நிறைய அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாத்தோட உதவியும் வச்சு,
1: சரியா
2: 90 நாள்ல கட்டின கோயில் இது.
1: சரி சரி,
2: 90 நாள்ல கும்பாபிஷேக தேதி
1: வரலாறோட சொல்றீங்களே, இதெல்லாம் எங்க படிச்சீங்க இல்ல அது உங்களுக்கு தெரியுமா?
2: இல்ல புக் இருக்குங்க,
1: இதுக்கு புத்தகமே இருக்கு,
2: புக் இருந்து புக்கை வச்சு பார்த்து படிச்சதுங்க.
1: அண்ணே வேற புக் இருக்குங்க, நான் எழுதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்ல, நல்ல வேலை, பரவாயில்ல.
2: கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தனால வேலை தொடங்கினால இருந்து எல்லாம் நல்லா ஸ்பீடா நடத்தி
3: கோடைப்பண்பலை 100.5 ரொம்ப சந்தோஷம்.
1: என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் போற மாதிரி தெரியலையே, லீவ் வேற போட்டிருக்கீங்க. வாங்க தம்பி, உங்க பேர் என்ன?
4: அருள் பிரகதீஷ்.
1: ஏன் அப்படி வேர்த்து விறுவிறுத்து, என்ன காரணம்? ஒருவேளை கிரிக்கெட்ல பவுலிங் போட்டு அப்படி ஓடி வந்துட்டானா? அப்படியா, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன உங்க வேற என்ன படிக்கிறீங்க?
4: நான் 8வது.
1: சரி சரி, நல்லா படிங்க. சரி சரி, இப்ப கோடை பண்பலை 100.5ல ஒரு பாடலை தொடர்ந்து நேரலை தொடர்ச்சியா சந்திப்போம். இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துமங்கலம் கோட்டாரக்கரை அம்மன் கோயில் பக்கத்துல தாங்க, கோட்டைக்கரை அம்மன் கோவிக்காரிக்க அந்த கோயில் பக்கத்துல தாங்க இருக்கும். இப்ப தேடினீங்கன்னா கேட்டீங்கன்னா ஓடி வந்துருங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் முத்துமங்கலம் கோட்டைக்காரையம் அந்த பக்கத்துல தாங்க நடந்துகிட்டு இருக்குது. அவன் இப்ப ஒரு முக்கியமான நபரை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஐயா என் பெயர் கார்த்திகேய சிவம், இந்த திருக்கோவில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த ஊர்ல வந்து பேட்டி எடுக்கிறது இந்த மங்கள விநாயகர் மற்றும் கோட்டைக்கரை அம்பிகையானது ரொம்பவும் மிகவும் பழமையான திருத்தலம். இந்த மங்கள விநாயகர் கோவிலிலே நித்தியப்படி பூஜையானது நடைபெற்று வருகிறது மற்றும் சங்கடகர சதுர்த்தி பூஜையானது நடைபெற்று வருகிறது. இந்த கோட்டைக்கரை அம்பிகைக்கு மங்கள விநாயகருக்கும் நேற்றைய தினம் சிறப்பாக கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றே உள்ளது. மேலும் இன்றைய தினத்திலிருந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலிலே வழிபட்டு மக்களுடைய அனைவரும் சீரும் சிறப்போடும் நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமாடி கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றிங்க, நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் விக்னேஷ், முத்துமங்கலம். அம்பிகை பல்வேறு இடங்களில் இருந்து அருள் புரித்து வருகிறாள். இத்தலத்தில் அம்பிகை மாதவராயன் என்ற மன்னனின்

0: ஆணைக்கு இணங்க அவர்கள் கட்டிய கோட்டைக்கு காவலாக அமைந்து இத்தலத்திலிருந்து அருள் புரிந்து வருகிறாள். இவ்வம்பிகையின் சிறப்பு என்னவென்றால், இவ்வம்பிகை பல நூறு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மாதவராயன் என்ற மன்னன் இப்பகுதி ஆட்சி செய்து வந்த பொழுது அம்மன்னனின் கோட்டைக்கு காவலாக எழுந்தருள செய்யப்பட்ட அம்பிகை இவ்வம்பிகை. இவ்வம்பிகை இவ்வளவு ஆண்டுகள் அம்மன்னன் பூஜை செய்த பிறகு சிதலமடைந்திருந்த இத்திருக்கோவிலை ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இத்திருக்கோவிலை திருப்பணிகள் செய்து நேற்றைய தினம் சிறப்பான முறையில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றுள்ளது. அனைவரும் வந்து இவ்வம்பிகையில் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: எழுதி வச்சு வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறாங்கப்பா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சரவணமூர்த்தி. கோடை பண்பலைக்கு எனது நன்றி.
1: என்ன வேலை பாக்குறீங்க
2: சார்? இங்க லோக்கல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: சரிங்க, உங்க முத்தூருக்கு நாங்க கோடை பண்பலை வந்திருக்குது. நேரம் ஆக கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குதுங்க.
2: ஆமா, கோடை பண்பலை நேயர்கள் அதிகமா இருப்பாங்க.
1: ஆமா ஆமா,
2: நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: சரிங்க,
2: வாழ்த்துக்கள்.
1: சரிங்க சரிங்க
2: சார், இப்ப வந்து இந்த கோயில் வந்து காலம் அறியப்படாத ஒரு பழைய கோயில்.
1: சொன்னாங்களே.
2: ஆமா, அதனால பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு
1: சொல்றாங்க. அறியப்படாத,
2: சரியாக அறியப்படாத மிக பழமையான கோயில்.
1: சரி,
2: இருக்கிற சிவாலயம் ஆறாம் நூற்றாண்டு கோயில்.
1: ஓ,
2: அந்த கோயிலோட கோட்டை தான் இப்ப இருக்கிற பேக் சைடுல சிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கிற கோட்டை. ஆறாம் நூற்றாண்டுதான், 1500 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க.
1: சரி,
2: அந்த கால கோட்டைக்கு காவல் தெய்வமா கூட வச்சிருக்கலாம்.
1: சரி,
2: அப்படிங்கிற மாதிரி காலம் அறியப்படாத செப்பேடுகள் இல்லாத கோயில், பழைய கோயில்.
1: முத்தூர்ல
2: வந்து கடந்த 45 ஆண்டுகளாக மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். கோடை எஃப்எம் நிறுவனர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியோட வாழ்த்துக்களும்.
1: உங்க பேரை சொல்லிருங்க.
2: என்னுடைய பேர் வந்து டாக்டர் என் ராஜமோகன். 45 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள், அது போல மருத்துவர் பாதி, உங்களுடைய கோடை எப்பம் நிகழ்ச்சிகள் பாதி. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்க மாட்டாங்க. நான் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையும் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் இந்த கோடை எப்பமை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹியூமன் சைக்காலஜி என்பார்கள், அதன் மூலம் அவருடைய மனநிலை வந்து நல்ல முறையில் இருக்கின்றது. பல கருத்துக்களை பரிமாற்றம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது பல ஆண்டுகள் தொடர வேண்டும், மக்களுடைய வியாதிகளும் குறைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான இது. அதைத்தான் நான் சொன்னேன், மருத்துவர் பாரி, நீங்க கோடை எப்பம் பாரி என்று சொன்னேன். ரெண்டாவது முத்தரை பத்தி சொல்ல வேண்டும் என்றால், தெற்கே வந்து நாட்டராயன் கோயில், மேற்கே வந்து சடையப்பன், மேற்கே வந்து வள்ளியரசன் அம்மன் கோயில், வடக்கே வந்து சடையப்பன் கோயில், செல்வகுமாரசாமி கோயில், குப்பைனசாமி கோயில், ஆனூரம்மன் கோயில், வள்ளியரசல் அம்மன் கோயில், இதெல்லாம் எங்களை சுற்றி நடுவில் இந்த கோட்டை அமைந்துள்ளது. இந்த கோட்டை கோயில் கடந்த 60 நாட்களில் இந்த கோயிலை நாங்கள் கட்டி முடித்துள்ளோம். கோட்டைக்கரை என்பது அனைவருக்கும் நல்ல இது எதிர்காலம் கிடைக்க வேண்டும்.
1: காலம் அறியப்படாத கோயில்னாலும் குறுகிய காலத்தில் கட்டிருக்கீங்க.
2: 60 நாள்.
1: நன்றிங்க, நன்றிங்க. உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சிவகுமார் சார். முத்தூர் சிவகுமார்.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா
1: இருக்கீங்களா? சரிங்க, பத்திரிக்கை வந்து நின்றுட்டீங்களே.
3: ஆமா சார், என்ன உங்களுக்கு ஆர்வம் தான் வேற என்னங்க?
1: அப்படி சொல்லுங்க. சரி சரி சரி,
4: சிவகுமார் அவருடைய
1: நம்ம அடுத்து கேப்பா. நம்ம என்னடா யாரு அவங்க, என்னடா அவரு அங்க இருந்து பாக்கும்போது என்னை முறைச்சிட்டே இருந்தாரு, உங்களுதானா இல்லையா? அப்புறம் தான் ஒரு வேலைக்கு சிரிக்க வந்தாரு, நல்ல வேலைக்கு. சரி சரி சரி, நன்றிண்ணா நன்றிண்ணா. சொல்லுங்க, உங்க தொழில எப்படி போயிட்டு இருக்கீங்க?
4: பரவாயில்லைங்க சார், நல்லா போயிட்டு இருக்கேங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருங்க, +1 +2.
1: ஓ,
4: 2 இயர்ஸ் ஆயுதுங்க, வைண்ட் அப் பண்ணி, ஜாப் வைண்ட் அப் பண்ணி.
1: சரிங்க சரிங்க சரிங்க.
4: பக்கத்துல இருக்கிற விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்க.
1: மறுபடியும்
4: முத்தூர்ப்பு சொல்லணும்னா சுத்தியில அம்மன் கோயில் அது நிறைய இருக்குங்க. எல்லாத்தோட
1: அருளோடும் நம்ம

0: கோடை பன்மலை நேரில் வந்து அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு மிகச் சிறப்பான உரையில எத்தனையோ கோயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நமக்கு அருள் பூசிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பழமையான பாரம்பரியத்துல வந்து ஏன்னா கன்சிச்சி கலைக்கும் சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி சொல்றாங்க, அதாவது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி புரியுதாங்க, நீங்க மகிழ்ச்சி தர்றீங்க, நாங்க கலையை கொடுத்துட்டு
1: இருக்கிறோம்.
0: கந்தசி கலைக்குழு சொல்லிட்டுங்க பாரம்பரிய கலை நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: என்ன பாரம்பரிய கலை?
0: வள்ளிக்கும்மி,
1: வள்ளிக்கும்மின்னு சொல்லுவாங்களே. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட 100-200 பேர் மொத்தமா ஆடுவாங்க.
0: அதேதாங்க, ஒரு 1500 பேர்.

0: இங்க கும்பாசனத்துக்கு நாள் குடிச்சிட்டு சரிங்களா கோயிலுடைய பணிகளை வந்து வெறும் 60 நாள்ல முடிச்சாங்க.
1: அடிச்சு வள்ளி கும்மியா வள்ளை கும்மி
0: வள்ளி கும்மி
1: வள்ளி
0: அந்த காலத்துல வந்துங்க வள்ளி கிழங்கு ஒளியில
1: வள்ளி குழந்தை
0: எடுத்துருக்காங்க. அப்ப ஏன் இந்த காலத்துல வந்து என்ன நெட்ல போட்டு பாத்துறான் கோடை எஃப்எம்ல ஒரு நிகழ்ச்சி சொன்னோம்னா கூட 500 பேர் 600 பேர் வந்துருவாங்க. ஆனா இதே வள்ளி குழியில இருந்து எடுத்ததுனால அந்த பெண்மணிக்கு வந்து வள்ளின்னு பேர் வச்சு வள்ளி கும்மியே கொண்டு.
1: அப்ப எல்லாம் சாப்பாடு அங்க தட்டுல போடுவாங்க, இப்ப எல்லாம் நெட்ல தான் போடுறாங்க.
0: சரி
1: பரவாயில்ல,
0: அதனால மிக சிறப்பான முறையில கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்ல ஒரு 4000 பேருக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கும்பாச்சார நிகழ்ச்சி கலந்துட்டாங்க. முருகன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பண்ணாங்க. சுப்பிரமணிய பாலா பசும் தொகை மயில் மீதிலேறி வாகுடனே வந்த அருள் கந்தா சிவன்மை இந்த. அதே மாதிரி முருகர் வள்ளி மட்டும் இல்லாம அனைத்து கடவுளையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து நம்ம கடவுளையும் உள்ள அழைச்சுட்டா ஓட்டக்கரை அம்மனையும் எல்லா அம்மனையும் வர வச்சுங்க.
1: அப்ப ஓட்டக்கரை அம்மன் வார்த்தை வர்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க.
0: கண்டிப்பாங்க, எடுத்து வைக்கங்கால்களுக்கு அம்மா, எடுத்து வைக்கங்கால்களுக்கு அரையர் கிளம்பூ சல்லாரம்மா, மாத்தி வைக்க கால்களுக்கு கோட்டையம்மா, மாத்தி வைக்கங்கால்களுக்கு அரமத்தி பூ சல்லாரம்மா அப்படின்னு அருள்
1: புரியுது. சல்லடம்
0: பாரம்பரிய கலையானதுனால அனைத்து பொருட்களும் எப்படி அப்பா நமக்கு வந்து பாதாத்துல குரு போராமல் இருந்ததை நம்ம எல்லாத்தையும் கொண்டு போறாங்க.
1: நீங்க பேசுறது பாடுற மாதிரி இருக்கா இல்ல பாடுறது பேசுற மாதிரி இருக்கா தெரிய மாட்டேங்குது. நன்றிங்க,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஆசையா கேட்பாங்க. 2 வரையும் விட்டு அட கருப்பம் வராங்கருப்பம் வராங்கருப்பசாமி, அவன் கார் மேகம் போல வராங்கருப்பசாமி, அடகாட்ட நல்லா கலைக்கிறானே கருப்பசாமி, அந்த கருணாய தும்பு தட்டி கருப்பசாமி, அட மலைய மாலை கடந்து கருப்பசாமி, அட மனப்பார மன்னிட்டு கருப்பசாமி, கடவுள் கீழக்கேங்கே கருப்பசாமி, எங்கள் குப்பங்களை ஓட்டிடுவாய் கருப்பசாமி.
1: நன்றியா கோடை பொண்ணு 100.5 ஒரு நல்ல பாடலை கேட்டு இணைஞ்சிருப்போம்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர், 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே, வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே, வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அடிப்படை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: ஹலோ, சரி சரி சரி சரி. 3.5 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் ஏன் குறுக்க குறுக்க வர்றேன், தம்பி வர குறுக்க குறுக்க வர்றாரு. தொடர்ச்சியா நேரில் சந்திச்சிருவோம். ஆனா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்த குரல் நாங்க திருச்செங்கோட்டுல கேட்டோம்னு
3: நினைக்கிறேன். கோடை பண்பலை, அது யாராலையும் மறக்க முடியாது. பாத்தீங்கன்னா நீங்க கோடை பண்பலையில நீங்க சிறப்பு தேடி வரும் பண்பலை ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. எங்கள் ஊர் மக்களின் சார்பில் உங்களுக்கு முதல்ல பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோம். நேயர்கள் எல்லாரும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, முத்துராமன் வந்து ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு.
2: எனக்கு அப்படி எல்லாம் தோணவே இல்ல. ஏதோ சிலம்பாட்ட வீர சிலம்பத்தை தூக்கிட்டு வாயா சண்டைக்குற மாதிரியே இருக்குது.
3: அதாவது வாழ்க்கையில எல்லாருக்குமே தடைகள் இருக்கதான் செய்யும். அத நம்ம தான் படிக்கட்டா மாத்தி மேல ஏறணும். அதுதான் அது வந்து கோடை பண்பலை கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கும். பண்பலையோட இணைஞ்சே இருப்போம். எனக்கு அதே பாடம் வந்து படையப்பா படத்துல இருந்து வெற்றி கொடி கேட்டு பாட்டு வேணும். எல்லா நேயர்களையும் சந்திச்சுட்டு கொடுங்க. நன்றி.
2: கரும்புத்து பாக்கெட்ல பேப்பர் வச்சிருக்காரு செக் பண்ணு.
4: இல்லண்ணா, அவரு உங்க தொழில இவ்வளவு சிறப்பா கொண்டு போறதுக்கு என்ன காரணம் கேட்டேன்.
2: சொல்லுங்க, என்னவா என்னவா
3: எங்களுக்கு ஆசிரியரா இருக்கிறவங்க வந்து மகாசமச்சிவையா, சுந்தரவாடைப்பன் ஐயா, இவங்களை எல்லாம் எங்களால மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு குடும்பம். கவலை கம்பளை வந்து எங்களுக்கு குடும்பம் தான். நிறைய பேர் இருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இவ்வளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னா, எங்க ஆலம்பாளையத்து தலைவர் முருகவேல் ஐயா வந்து ரொம்ப உறுதுணையா இருந்து கோவில் புத்தாபிஷேகம் நடக்க உண்மையிலேயே அவருக்கு முதல்ல எங்கள் ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இன்னும் நிறைய அவரு செய்வாருன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட.
2: புரியுது புரியுது புரியுது. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அழகா சொல்லுங்க. சரி சரி, உங்க அப்பா பேர்
5: என்ன?
2: ஆஹா, சூப்பர் பேரு. அப்பாட்ட பேசிடுவோமா? அம்மா வந்திருக்காங்களா? அப்படி எங்க இருக்காங்க? பேசுனேன், அடி வாங்குவாங்க பேசுறாங்களா? அடாடா வணக்கம். இல்ல, உங்க வீட்டுக்காரம் வந்துருக்கீங்களா? அவர் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி, நம்மள சந்திச்சிடலாம். அப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: கோயில் கும்பாஷம் பண்ணி இருக்கிறாங்க, புதுசா வந்து கும்பிட்டு போலான்னு கேள்விப்பட்டதுனால வந்தேங்க. அதனால
2: நீங்க
5: தெரியலீங்க எதுக்கு. நாமளும் நின்னு எல்லாரும் பாக்குறாங்க வேடிக்கை, நம்மளும் பாத்துட்டு போவோம்னு இருந்தேங்க. சரி, என்ன அம்மன் தெரியலன்னு அம்மன் பேர் எல்லாம் கேட்டுட்டு கும்பத்து
2: பலகாரம் பண்றீங்க
5: வருது.
2: அதனாலதான் கேட்டேன். சரி சரி, வேற என்ன?

0: அப்படிங்களா?
1: என் பேரு வந்து பிரீத்தி, குழந்தை வளையத்திலிருந்து வரேன். எங்க அம்மாவோட ஊரு.
2: சரிங்க.
1: கோடை பண்பலை கேக்குறது என் தங்கச்சிக்காக. அவங்க அங்கதான் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேரு சிவாசக்தி.
0: அவங்க ஊரு தானா அது? கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க.
3: என் பேர் பாப்பாத்தீங்க.
0: சரிங்க.
3: முழுசு வாங்கறதுல 100 வருஷமா இருக்கிறான். நாத்தான் முழுக்குள்ள போன்ற இவ்வளவு செத்தே குப்பை நிறைய கிடக்கும். வர்றவங்களுக்கு தடை பண்ணி
1: பரிமலாதேவி. நான் ஒரு இயற்கை விவசாயி, பெண் தொழில் முனைவோர்.
0: பரிமலாதேவி,
1: நான் வந்து இந்த கோயில் வந்து ஊர் மக்கள் சிறிய அளவுல எடுத்து புனரமைச்சு செய்யலாம் நினைச்சாங்க. 30-40 வருடமா சிதிலம் அடைஞ்சிருந்தது. ஆனா எங்க பஞ்சாயத்து ஆலம்பலையும் பஞ்சாயத்து தலைவர் திரு முருகவேல் அண்ணா வந்த ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து செய்யலாம்னு கணிசமான பொருள் உதவி கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினாங்க. அதனாலதான் கும்பாபிஷேக தேதியை வச்சுட்டு 60 நாட்கள்ல எங்களுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக விரைவாகவும் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம்.
0: எவ்வளவு வேகமா பேசுறீங்களே.
1: குடும்பத்துக்கே தலைவிதான்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. வந்த உடனே
1: சங்கத்தான் இருக்க முடியும். அதே, நான் ஒரு இயற்கை விவசாயம் இருக்கிறேன். வந்து நம்ம இந்த பகுதியில் உள்ள அனைத்து கோயில்களுக்குமே எங்க தலைவர் முருகவேல் அவங்க அண்ணா அவர்கள் நிறைய பொருளுதவி செய்ய ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் மட்டும் கும்பிட்டுவதில் பிரயோஜனம் இல்ல. நம்ம இயற்கையை காக்கிறது ரொம்ப முக்கியமா
0: இருக்கு.
1: மழைய சேமிக்கணும். நான் இப்ப 10 நாள் வாய்க்கை தண்ணி வந்ததுல நாங்க சுத்தி வயல் ஃபுல்லா தண்ணி நிறுத்தி வச்சதுனாலதான் இன்னைக்கு விநாயகர் கோயில் கிணத்து கூட தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம வந்து இயற்கையை காத்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல பெறணும், அருள பெறணும்.
0: சொல்லுங்க.
4: முத்துல எல்லாம் நிறைய கோயில் இருக்கு சார். சிவன் 4 பக்கம் கோயில் இருக்கு.
0: கோயில்கள் சூழ்ந்த ஊரு.
4: சின்னமுத்தூர், சேரம்பாளையம்.
0: பண்பலையில் என்ன நிகழ்ச்சி எல்லாம் நிறைய கேட்பீங்க?
4: அனைத்து நிகழ்ச்சியும் கேட்போம். காலையில 6 மணி நைட் 10 மணி வரைக்கும்.
0: எந்த நிகழ்ச்சியுமே புரியாது.
5: வாழ்த்துக்கள். முத்தூர் வந்து கோயில் திருத்தலங்கள் அதிகமா உள்ள ஊர் வந்து முத்தூருங்க.
0: சரிங்க.
5: எல்லா கோயிலும் இருக்குதுங்க, எல்லா தெய்வங்களும் இருக்குது, எல்லாம் சிறப்பான ஊருங்க. ஒன்று அந்த அளவுக்கு ஒன்று மக்கள் வந்து எல்லாம் கூலி வேலைக்கு தான் போறாங்க.
0: சரி சரி சரி.
5: நல்லா உழைப்பாளிங்க எல்லாருமே.
0: எல்லாரும் உழைப்பாளர்கள்.
5: ஆமா ஆமா. முத்தூர், முத்துமங்கலம், கோட்டக்கரி அம்மன் கோயில் வாசல்ல
0: பேசிட்டு வந்துருவாங்க. சரிங்க.
5: எனக்கு
0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து நேரில் தொடர்ச்சியாக சந்திப்போம். சிறப்பு கறி வரும் பண்பலையில்.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து தாங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம வரிசைய நேரங்கள்லாம் வர, நான் பேசுவேன் நீ பேசு, நான் 50 கிலோமீட்டர் நான் 60 கிலோமீட்டர் ஒருத்தர் 10 கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்கா சண்டை போட்டுருக்காங்க. இப்ப பாருங்க ஒருத்தர் பேசுறது ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேரவன் வட்டம் விளங்கும் அண்ணா.
0: இது 5000 கிலோமீட்டர்ல
1: 5000 கிலோமீட்டர் இருந்தாலும் அங்க வருவோம்ல
0: ஆசாரி.
1: அந்த முத்தூர் மக்களை அனைத்து நேர்களையும் பார்த்தவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு.
0: சரி சரி சரி,
1: அப்புறம் பெரிய
0: பழக்கமும் இல்லாதனால இத்தனை வயசு வரைக்கும் இத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அதை உங்களால சொல்லிருங்க
1: ஐயா. என்னோட எனக்கு வந்து 5 பெண் குழந்தைகள்.
0: அடடா,
1: பையனே கிடையாது. சொன்னாங்க 5 குழந்தைய பெத்தவங்க அரசனா ஆண்டியா போயிருவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆண்டியா இருந்தவன் அரசனா இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அதனுடைய விளக்கம் என்னன்னா, என்னுடைய சொந்த
0: உழைப்புமே
1: உழைப்பு சொந்த எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதுதான் என்னுடைய வளர்ச்சியும் கூட.
0: அருமை.

0: காற்றில் பரப்பு செலிகள் ஒழிப்பது கோடை பண்டலை 100.5 ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: நான் வீட்டுக்கு போயிட்டு
0: வந்தோமாங்க. எங்க போனாலும் விட மாட்டீங்களா? எங்க போனாலும் விட மாட்டேங்க. 50 கிலோமீட்டர் வண்டியில் வந்திருக்கேன்
1: பாத்தீங்களா.
0: 10 மணிக்கு வண்டி எடுத்து 11 மணிக்கு
1: நீங்க தான் அந்த கிலோமீட்டர் சொல்லி சண்டையில விட்டது.
0: ஆமாங்க
1: சோமசுந்தரம் ஐயா.
0: நம்ம ஐயா முத்துராமன் ஐயா கூப்பிட்டுருங்க நேற்று.
1: சரி
0: சரி, கண்டிப்பா வரலான்னு வந்துட்டுங்க. இளைய இயக்குனருக்கும் அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: புத்தூர்
0: வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி
1: நன்றி நன்றி சோமசுந்தரம் ஐயா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: கோடைவன் மலை 100.5 அறிவிப்பாளர் இயக்குனர் நேயர்கள் அனைவருக்கும் எளிய வணக்கம். திருப்பூர் மாவட்டம் இளகோவில் நாகமாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன்.
1: இந்த ஆசையில் ஒரு குக்குல வருவீங்களா? அடிக்கடி வருவீங்களே? அதான சரி. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையும் வேணி நடராஜன்.
1: புரிஞ்சிருச்சுங்க எனக்கு புரிஞ்சிருச்சு.
2: அனைவருக்கும் நன்றி.
1: என்ன காரணம்?
3: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையத்தில் இருந்து ரவிச்சந்திரன்.
1: கை கொடுங்க. முதல்ல
3: முத்தூருக்கு வந்திருக்கிற முத்தான வானொலி, அறிவுக்கு வித்தான வானொலி, கோடை பண்படை 100.5 வாழ்த்துக்கள். நன்றி.
1: கர்ச்சிப்பா அந்த பக்கம் வச்சுக்கோங்க, கவிதை எந்த பக்கம் கொடுத்துருங்க.
3: இந்த கோயில் வந்து சிறப்பாக நடைபெற குபாபிஷேகம் நடைபெற பெரிதும் உதவிய மலர் மருத்துவமனை திரு ராஜா மோகன் அவர்களுக்கு பெரும் நன்றி இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: சரிங்க.
4: வணக்கம். காங்கேயம் ஓலப்பாளையம் ராமமூர்த்தி சார்.
1: வணக்கம் ராமமூர்த்தி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
4: வணக்கம், நல்லா இருக்கீங்க சார். அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இங்க ஒரு நான் நிகழ்ச்சி தொடங்குறப்பட கிளம்பி இருந்த ஓலப்பாளையத்தில் கடைசி நேரத்தையா பேசியிருந்தேங்கிற ஒரு ஆர்வத்தோட
1: இல்ல இல்ல, அப்ப ஒரு சின்சியரா இருக்கு, ஒரு பொறுப்பு இல்ல. எப்படி
4: நிகழ்ச்சியில் இருந்தாலும் பேசுறது வந்திருக்கிறேன் சொல்லி
1: அப்படிங்களா? பரவாயில்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: இன்றும் இணைக்கிறியா என் இசைத்தோடி கோடை பண்பலை 100.5 காலை வணக்கம். கோடை பண்பலை எங்க ஊர் தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. I'm so very very happy. Thank you so much. Very proud of you. எல்லா வர்ஜியங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிலை இயக்குநருக்கு நன்றி. நன்றி இன்னைக்கு மறக்க மாட்டோம். பச்சையான நினைவுகள்.
1: Thank you
2: so much.
1: LKG very proud of you. இப்ப தயா வருது.
2: Very proud of you.
1: நன்றிங்க நன்றிங்க அனிதாங்க நன்றிங்க நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேய மாவட்டம் ஆனந்தி ராமமூர்த்தி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு.
1: உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம், என்ன நினைக்கிறீங்க? சரி சரி சரி சரி, எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்?
5: வேலைகள் நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஒரு நாள் வந்து உங்களை மக்களை சந்திக்கிறோம்.
5: டெய்லர் எல்லாரும் கேட்டுக்கிட்டே
1: இருப்பேங்க.
5: ராமமூர்த்தி வைஃப்.
1: சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: ரொம்ப நன்றி. நான் முதலாளி நாளோடு வந்து
1: வந்திருக்கிறேன்.
4: ரொம்ப காலையில இருந்து மட்டும் சாய்ந்த நைட்டு வரைக்கும் நாங்க அதான் போட்டு பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
6: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
6: திருப்ப கதாநாயகன் ரங்கா அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைவது திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் கனகம்பாளையம் ராம்குமார்.
1: தம்பி, இன்னைக்கு மைண்ட் வாஷ் சத்தமா பேசிட்டீங்க நினைக்கிறேன்.
6: இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.

0: எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் அது வந்து உங்களோட பேச்சு வந்து கேட்டா அப்படியே கஷ்டமா நீங்க அப்படியே போயிருந்தீங்க. கேட்கறதுல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கத்து முடியுது.
1: ஆமா
2: தொடர்ந்து
1: அந்த ஒரே நாடகம் எத்தனை
2: கேக்குறீங்க
1: கொஞ்சம் புரியாது. அதனால கொஞ்சம்
2: அது மாதிரி நாடகங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் ஆரம்ப காலத்துல நாடகங்கள் நிறைய கேட்டோம்.
1: சரிங்க,
2: அந்த மாதிரி அது நாடகங்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம்.
1: வீட்டுக்கு லேட்டா போங்க, ஏன் லேட்டுன்னு வீட்டுல கேட்பாங்க. அப்ப ஒரு நாடகம் நடிப்போம் பாருங்க, அதுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடகம்.
2: அது நடிச்சிருக்கிற
1: அந்த நாடகத்தை வடிவமைச்சது வந்து மிக முக்கியமா எங்களுடைய நிலைய பொறுப்பாளர் மயில பண்ணையா அவங்க அருமையா பண்ணிருந்துறாங்க. சூப்பரா இருந்தது. அவ கேட்டிருந்திருக்கீங்க நீங்க என்ன விளையாடுவீங்க? மகிழ்ச்சி.
3: திருப்பூர் மாவட்டம் கஸ்பா படை ஹோட்டலிருந்து எஸ் கோபி எஸ் சிவகுமார் பேசுறேங்க. முதல்ல கோடை, ஆமாங்க, முதல்ல கோடை பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க.
3: எனக்கு கோடை பண்பலைனா ரொம்ப உயிருங்க.
1: சரி,
3: எனக்கு மெயின் காரணம் வந்து அனிதா நாகராஜ் முத்துராமன் அவங்க சார் ரொம்ப அதுக்கு காரணமே.
1: மெயின் வேலை பார்க்கலையே. சரி சரி, அவர் நேர்கள் நண்பர்களா இருக்கிறாங்களா? ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்க, பாடிருங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: துரைசாமி.
1: துரைசாமி ஐயா பாடுங்க.
4: ஓராயிரம் கண்ணுடைய அலங்காரி வாரும் அம்மா பதினாயிரம் அம்மா கும்பத்து அழகியம்மா தாய கோபலம் தங்கையரே என் குரலில் குடியிருந்து தாயை கொஞ்சம் மாம பெற்றவளே.
5: பேரு கணிக்கா, நான் ஏழாவது படிக்கிறேன். நாங்க வேலூர் வேலாயுதம்பாளையம்.
6: மனவன் வளர்மதி, எப்போ ரொம்ப விரும்பி கேட்போம். நல்ல பாட்டுகளா போடுங்க, எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்போம்.
7: என் பேர் பாப்பாச்சி, திருப்பூர் மாவட்டம் வீரசுலபுரம்.
8: கோடை பண்பலுக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் கொடுமுடியூர் விஜய் டெய்லர் கடையில் நீலவேணி பேசுறேன். எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி.
9: வணக்கம் ஐயா, எங்களை தேடி பேர்

0: கேட்டாலும் சும்மா அதிர்மையா முத்தையும் முத்துறாங்க.
1: தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி வட்டம் விலங்குல அண்ணாநகர்ல இருந்து ஐயா பணிபுரி முத்துராமன் முத்தூர் முத்துராமன்.
2: பாடலை

0: கோடை பெருமலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துமங்கலம் பக்கத்துல இருக்கிற மிக மிக முக்கியமான மங்கள விநாயகர் கோயில் பக்கத்துல கோட்டைக்கார அம்மன் கோயில் வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி தாங்க நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஐயா ஒருத்தர் ரொம்ப பழைய விவசாயி மாதிரி
1: இருக்கு.
0: ஆமா
1: ஐயா
0: வணக்கம்.
1: ஆமா
0: சரி உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என் பேர் பழனிசாமி.
0: பழனிசாமி ஐயா, கடைசி விவசாய படத்துல வர விவசாயி மாதிரியே வந்திருக்கீங்களே, என்ன பண்றீங்க? என்ன வகை விவசாயம் பண்றீங்க? என்ன வகை விவசாயம்?
2: தோட்டத்தில் தான் விவசாயம். தோட்டத்தில் தான்.
0: சரி சரி சரி சரி.
2: எல்லாமே
0: நல்லதுங்க. நன்றிங்க நன்றிங்க.
2: கேட்டுட்டே இருக்கு.
0: அப்படியா?
3: நிறைய
4: எல்லாரும் பேசின டைம் உங்களுக்கு நிகழ்ச்சியில அதிகமா உடன்பாடு இருக்க.
0: சரி சரி சரி.
4: அவங்க எல்லாம் பேசிட்டு நாம அதிகம் பேசக்கூடாது.
0: அதிகம்
2: பேசக்கூடாது.
0: நம்ம அறிவிப்பாளர் சிவசக்தி அப்பாவா அவரு? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல

0: அது பொறுப்பா பொறுப்பா. அது என்ன சொல்றாருன்னா, என் மகன் உண்மையிலே வேலை தான் பாக்குதா, இதுக்கு என்ன செக் பண்ணணும். இப்ப உன் மகளை செஞ்சிருவோம். வணக்கம் சிவசக்தி, எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
0: நீங்க எங்க புடிச்சீங்களா? நாங்க உங்களை புடிச்சமான்னு தெரியல. ஒரு வந்திருக்கிறேன், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்களா?
1: முடிச்ச உடனே போயிடலாம். டீ
0: என்ன நம்பாதீங்க, தரவே மாட்டாங்க, அது தெரியும். நிலையத்துக்கு வேலைக்கு வந்தாலும் தர வாங்கி தர மாட்டீங்க.
1: இனிமை பயக்கும் இயந்திர தன்மை இயற்பது இனிதியில. அதாவது இனிமை தரும் பொய்யான சொற்கள் மனதுக்கு நிம்மதியை தராது, அவ்வளவுதாங்க.
0: சாடமாடியா சொல்றாங்களோ, இருக்கும். சரி, கேட்டுருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நன்றிங்க.
0: அனைத்து முத்து நேயர்கள் அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சியில் உங்களிடம் விடைபெறுகிறோம். நானும் தம்பி கடைமுத்து அனைவருக்கும் போயிட்டு வருவோம். டாடா பாய் பாய். நண்பர் உதய சொல்லுங்க. நண்பர் உதயசூரியன் அவர்கள் இருக்கிறார், அவரோடும் சிவசக்தி எல்லாரோடையும் நாங்கள் விடைபெறுறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
3: நல்ல பாட்டா கொடுங்க.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனா். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. மென்மையான மனதுக்குள் மலை போல் வலிமையை சுமந்து அன்பால் இல்லத்தை அழகாக்கி கனவுகளால் உலகை மாற்றி தம் புன்னகையால் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் தரும் பெண்மையை போற்றும் அழகான நேரமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி. இன்று 2 விளையாட்டுகள் இருக்குங்க. ஆனா ஆவண்ணா 1, 2, 3 2 விளையாட்டுகள் இருக்குங்க. அறிமுக மகளிர் வரலாம் 24, 24, 29 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290, 300, 333 வரலாம். அனைத்து மகளிரும் வரலாம் 24, 24, 26 முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருமா பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகுண்டன் மற்றும் ராஜலட்சுமி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்காங்க மேம். சாரல் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இதமாக
1: இங்க என்ன மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆனா அவனா விளையாட்டு விளையாண்டுலாமா?
3: விளையாடலாங்க மேம்.
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து கா.
3: குறிலா? நெரிலா?
1: குறில் தான்.
3: கண்ணம்மா
1: பேரு.
3: கணம். கவலை.
1: கவலை இல்லாமா சொல்லணும். என்னங்க இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இப்ப போய் கவலை சொல்லலாமா? கத்தி சொல்லிக்கலாம். ஒரு நைஃப்.
3: கத்தி.
1: கடிகாரம்.
3: கடிகாரம்.
1: கருப்பு நிறம்.
3: கருப்பு நிறம்.
1: கண்ணாடி. பரவாயில்லைங்க, முயற்சி பண்ணி 6 சொல்லியாச்சு. என்ன கருப்பு நிறம்னு உடனே கொஞ்சம் இன்னமும் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்? எனபிள் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். கருப்பு நிறம் எல்லாருக்கும் பிடிக்குங்க, அதனால கேட்டீங்க. இப்போ வாங்க, வணக்கம் பண்பலை சொல்லும் நேரம். நண்பகல் 12:07. வணக்கம்.
4: ஜெயஜோதி
1: பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா ஜெயஜோதிமா?
4: நலமா இருக்கோம். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல் வணக்கங்கள்.
1: உங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சரியா?
4: நன்றிமா, நன்றி, நன்றி.
1: சரி, 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம். விளையாண்டுலாமா?
4: சொல்றீங்களா?
1: 1, 2, 3, 4, 2, 4, 3, 4, 3, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4, 4

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி பண்பலை சொல்லும் நேரம். நண்பகல் 12:14. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
4: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிலிருந்து பாத்திமா.
2: பாத்திமா, எப்படி இருக்கீங்க? பாத்திமா,
4: நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். உங்க ஊர்ல மழை பெய்யுதா?
4: லேசான தூரல் இருக்கு. போன ஞாயிற்றுக்கும் நல்ல மழை பெஞ்சிச்சு.
2: சரி, இப்போ வந்து ஆன ஆவண விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
4: சரி.
2: உங்களுக்கான எழுத்து மா. குறியல்? ஆமா.
4: மரம்.
2: மரம்.
4: மரகதம்.
2: மரகதம்.
4: மயிலாப்பூர்.
2: மயிலாப்பூர்.
4: மயிலாப்பூர், மயிலாடும்பாறை, அந்த ஊர் பேரு.
2: மல்லிகை சொல்லல, மதுரை.
4: மல்லிகை, மதுரை மல்லிகை.
2: மரக்கட்டை, மடிக்கணினி. மட்ட தேங்காய் சொல்லுவோம்ல,
4: மட்ட தேங்காய்.
2: அதிகமான வார்த்தைகள் கண்டுபிடிச்சிங்க, நன்றிங்க ஃபாத்திமா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
5: நண்பர்கள் வணக்கம்மா.
2: வணக்கம்.
5: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க? சுகுணாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கமா, பண்பலை கேட்டுக்கிட்டே.
2: சரி, இதே மகிழ்ச்சியோட இப்ப விளையாண்டுலாமா? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா, நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா? சாமிலா கும்பிட்டாச்சா? கொலக்கட்டை எல்லாம் செஞ்சிட்டீங்களா?
5: ஆமா, மோதகம், மரக்கு கொலக்கட்டை.
2: நாங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து சாப்பிட வந்துடுறோம் நாங்க, சரியா?
5: வாங்க,
2: சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம், சரியா? சரி, 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம், சரியா? நகை, மேஜை, மிதிவண்டி, நீர்க்குடுவை. மறுபடியும் சொல்றேன், நகை, மேசை, மிதிவண்டி, நீர்க்குடுவை, சரியா? ஆமா, வாட்டர் பாட்டிலுக்கு தமிழ் மொழி நீர்க்குடுவை, சரியா? சரி, 1
5: நகை,
2: 4
5: நீர்க்குடுவை,
2: 2
5: மேஜை,
2: 3
5: மிதிவண்டி,
2: சரி, 4
5: நீர்க்குடுவை,
2: 2
5: மேஜை,
2: 3
5: மிதிவண்டி,
2: 1
5: நகை.
2: சரி, இன்னொரு வருஷம் மட்டும் சொல்லுங்க. 2
5: மேஜை,
2: 4
5: நீர்க்குடுவை,
2: 1
5: நகை,
2: 3
5: மிதிவண்டி.
2: அருமையா விளையாண்டீங்க சுகுணாமா, நன்றிங்கம்மா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பாதினைகளே. மாரடைப்புனா என்ன? இந்த மாரடைப்பு வந்து மக்களுக்கு வந்து ஏன் வருது அப்படின்றது விஷயத்தை நம்ம கொஞ்சம் பேசலாம். மாரடைப்பு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலும்

இந்தியாவில் வந்து மாரடைப்பு அந்த சராசரி விகிதம் அதிகம். அதில் முக்கியமாக வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 21% வந்து மாரடைப்புறதாகும். இல்லை சர்க்கரை இல்லாதவங்களுக்கு நார்மலாகவே 11% வந்து மாரடைப்புறதாகும். இதில் முக்கியமாக இளம் வயதில் உள்ளவங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா இளம் வயதில் வந்து மாரடைப்புறது வந்து இந்தியாவில் தான், அதாவது 20% மக்களுக்கு இளம் வயதிலே வருது. இந்த மாரடைப்பு ஏன் வருது? நம்ம வந்து முக்கியமாக வந்து மாரடைப்புறதுக்கு முக்கியமான காரணமும் இருதயம் தான். இந்த இருதயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருதயம் வந்து முக்கியமான வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதோட வேலைகள் இருதயம் தான் பண்ணுது. அந்த இருதயத்துக்கு பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு தேவையான ரத்தத்தையும் பார்த்திங்கன்னா அந்த இருதயம் தான் வந்து கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இருதயத்துக்கு கொண்டு போகிற ஆர்டரி. அது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு முக்கியமான ஆர்டரிகள் இருக்கும். இந்த முக்கியமான அந்த வந்து அந்த ஆர்டரிஸில், அதாவது வந்து அந்த ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு வர்றதான் நம்ம மாரடைப்புன்னு சொல்லுவோம். இந்த அடைப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்களில் வந்து அத்தரோஸ்க்ளோரிஸ்ன்னு சொல்லி ஒரு வந்து ஒரு வகையான கொழுப்புகள் வந்து படிதல் உருவாகும். அந்த கொழுத்து படிதல்கள் வந்து

0: இந்த முக்கியமான அந்த வந்து அந்த ஆர்டரிஸில், அதாவது வந்து அந்த இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு வர்றதான் நம்ம மாரடைப்புன்னு சொல்றோம். இந்த அடைப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த குழாய்களில் வந்து அத்திரோஸ்குலோரிஸ்ன்னு சொல்லி ஒரு வந்து ஒரு வகையான கொழுப்புகள் வந்து படிதல் உருவாகும். அந்த கொழுத்து படிதல்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது உருவாகிறதுனால மட்டும் வந்து ஒரு அடைப்பு வந்துடுறது கிடையாது. அந்த உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஜ் தான் ஒரு மேஜர் முக்கியமான காரணங்கள், ஆண்களுக்கு முக்கியமான காரணங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பாரம்பரியம் ஒரு முக்கியமான மரபணுக்களே. நமக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா, இந்திய மக்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த மரபணுக்களே வந்து மாரடைப்பு இருக்கணும் வாய்ப்புகள் அதிகம் கொடுத்துருக்காங்க. இந்த அத்திரோஸ்குலோரிஸ் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிறனால மட்டும் கிடையாது. அது என்ன ஆயிரும் அப்படின்னா, வந்து அத்திரோஸ்குலோரிஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, அது வந்து உடஞ்சிரும். உடஞ்சு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அதில் வந்து நார்மலாக நம்ம போய்கிட்டு இருக்க இந்த செவப்பணுகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல அடைப்பாக வரும். அதைத்தான் நம்ம மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாரடைப்பு வர்றதுக்கு வந்து அந்த உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏஜ், ஃபேமிலி, இதெல்லாம் வந்து இந்த அத்திரோஸ்குல் பிளேஸ் உருவாகுது. அந்த உடையிறதுக்கான காரணம், உடஞ்சு அதில் போய் வந்து ரத்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடைப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் தான், அதாவது புகைப்பிடித்தல் தான் முக்கியமானது இருக்குது. இந்த மாரடைப்பாக உருவவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இருதய வலி, அதாவது இடது பக்கம் வந்து இடது பக்கம் வலி அதிகமாக, சென்ட்ரல் செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க சரிங்களா. இருதய வலி இருக்கலாம், அந்த வலி வந்து உங்களுக்கு கைக்கு பரவலாம், இல்லை வந்து சில பேருக்கு வந்து கழுத்து வரை கூட பரவ ஆரம்பிக்கும். அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்கும். அந்த வலியோடு கூடிய உமட்டல், வாந்தி, படபடப்பு, இல்லை அதோடு சேர்ந்து அதிகமான வேர்வை இருக்கும். இதில் சக்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருக்காது. சில பேருக்கு வரப்பே மூச்சு தன்னோடு வருவாங்க, சில பேர் கழுத்து வலியோடு வருவாங்க, தொண்டை வலியோடு வருவாங்க, அப்படியும் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை நடந்தால் மட்டும் நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி, இந்த மாதிரி சில நேரங்கள் கூட அப்படி கூட பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து கரெக்டாக நெஞ்சு வலி, வேர்க்கிறது, கை வந்து கடுக்கிறது மட்டும் இருக்க வாய்ப்புகளில், இது இல்லாமல் வந்து ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷனாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தலை சுற்று வர மாதிரி இருக்குது, சில பேர் தலை சுற்று வரும், மயக்க போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும், ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து முக்கியமான ரத்த குழாய் அடைச்சிருக்கும். சைலண்டான சில பேருக்கெல்லாம் வந்து மாரடைப்புகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஸோ இந்த மாரடைப்பு வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இல்லை எல்லாருக்குமே வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்திருக்கா, சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து மாரடைப்பு வந்திருக்கா, இல்லை நமக்கு ஒரு வயதானவங்களை சக்கரை ப்ரெஷர் இவங்களாம் என்ன பண்ணணும், மாரடைப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு ஆலோசனை செய்துக்கிறீர்களே.
1: மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்கிறீர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:27 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் குறிஞ்சி நகர் மேனகா மேடம்.
0: பெயர் மட்டும் திருப்பி சொல்லுங்க.
1: மேனகா மேடம்.
0: மேனகா.
1: ஆமாங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க மேனகா?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்க மேடம்?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
1: நீங்க நம்மவர், நண்பன்,
0: போதும் 5 வார்த்தை சொன்னாலே போதும். அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லவான்னு கேக்குறீங்க.

0: ஏதோ டிக்ஷனரியில சொல்றோம் இன்னும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா உங்க கூட பேசினது. இப்போ இணைப்பில் அடுத்த நேயர் காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: தாராவரம் சல்லிமேட்டிலிருந்து மோகனா
0: பேசுறேன். மோகனா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா, சாமி கும்பிட்டீங்களா? விசைப்பலகை, மரப்பலகை, மான், குதிரை. சரியா, மான், குதிரை. சரியா, நான்கு.
1: குதிரை
0: ஒன்று,
1: விசைப்பலகை
0: இரண்டு,
1: மரப்பலகை
0: மூன்று,
1: மான்
0: இரண்டு,
1: மரப்பலகை
0: ஒன்று,
1: இசைப்பலகை
0: மூன்று,
1: மான்
0: நான்கு,
1: குதிரை
0: ஒன்று,
1: இசைப்பலகை
0: நான்கு,
1: குதிரை
0: இரண்டு,
1: மரப்பலகை
0: மூன்று,
1: மான்.
0: அருமையா விளையாண்டீங்க மோகனாமா, நன்றிங்க.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை செல்லும் நேரம் நண்பகல் 12:36 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் என்று ஆட்டநாயகி ஆனா ஆவண்ணா 1, 2, 3 இரண்டு விளையாட்டுகள் சகோதரிகள் ரொம்ப அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேம். யார் மேம் பேசுறீங்க?
4: நான் கொடுமுடி ராசாம்பாளையத்துலேருந்து குப்பாத்தால் பேசுறேன்.
3: குப்பாத்தால் அம்மா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன். நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் அனைவரும் நலமா இருக்கோம்.
4: சரிங்க மேடம்.
3: விளையாட்டு தெரியுமா?
4: ரொம்ப நன்றிங்க. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கீங்க.
3: பாத்தீங்களா, பல நாள் முயற்சி இன்று வெற்றி அப்படிதானே?
4: ஆமாங்க.
3: சரிங்கம்மா, இப்போ வந்து ஆனா ஆவனா விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
4: சரி சரி.
3: ஏ அப்படின்ற எழுத்துலேருந்து நீங்க ஒரு 5 வார்த்தைகள் சொல்லுங்க.
4: சரிங்க.
3: சொல்லட்டுங்களா? சொல்லுங்க.
4: எறும்பு.
3: எறும்பா? நான் ஏ சொன்னேன், நீங்க ஏ சொல்றீங்க. ஆமா, ஏவல் அப்படி சொல்லுவோம்ல. ஏனி.
4: ஏனி.
3: ஏனி.
4: ஏலம்.
3: ஏலம்.
4: ஏமாற்றம்.
3: ஏமாற்றம். ஏங்க, நல்ல நல்லதுமா ஏமாற்றமா சொல்லணும்.
4: என்ன சொல்லிட்டே.
3: இன்னும் அடுத்து 7 என்ற நம்பர். 7 மலை.
4: 7 மலை.
3: 7 என்ற எழுத்தும் சொல்லலாமா?
4: என்ன?
3: 7 என்ற எண்.
4: 7.
3: ஏற்கலப்பை.
4: ஏலகிரி.
3: ஏலகிரி. 7 சொல்லலாமா? 7.
4: 7. 7.
3: அருமையா விளையாண்டீங்க, நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யாருமா பேசுறீங்க?
5: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
3: வசந்திமா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா சாலைய காணோம்.
3: வந்துட்டு தான் இருக்கேன்.
5: தந்துட்டு நான் இப்போ நீங்க வந்துக்கு வரவே காணவே மகளிர் நேரத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க.
3: சரி, இனிமேல் வந்திரலாம் மகளிர் நேரத்துக்கும், சரியா?
5: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்லா இருக்கோம்.
3: சரி.
5: ஆமா, புலியாசதி வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சாமி கும்பிட்டாச்சுங்களா?
5: அப்படியே இருக்கட்டும்
3: விளையாட்டு.

0: சரியா? பட்டம், நூல், சட்டம், கட்டம். பட்டம், நூல், கட்டம். பட்டம், நூல்,
1: நூல், கட்டம்,
0: சட்டம், கட்டம். சட்டம் சட்டம், அடுத்து கட்டம்.
1: வட்டமா?
0: வட்டம் இல்ல, கட்டம்.
1: அதான் பட்டம், நூல், வட்டம், கட்டம்.
0: சட்டம் கட்டம். சரி, நீங்க சட்டம்னு சொன்னாலும் சரி, வட்டம்னு சொன்னாலும் சரி, சரியா?
1: ஓகே.
0: சரி, நான்கு.
1: நான்கு வட்டம்.
0: அப்ப மூன்று என்ன சொல்லுவீங்க? கட்டம் சொல்லுவீங்களா, சட்டம் சொல்லுவீங்களா?
1: சட்டம்.
0: சரி, இரண்டு.
1: நூல்.
0: ஒன்று.
1: பட்டம்.
0: ஒன்று.
1: பட்டம்.
0: மூன்று.
1: பட்டம்.
0: மூன்று.
1: கட்டம்.
0: நான்கு.
1: வட்டம்.
0: இரண்டு.
1: நூல்.
0: சரி, மூன்று.
1: மூன்று வட்டம். வட்டம் கட்டம்.
0: மூன்று சட்டம். மூன்று சட்டம்.
1: சட்டம்.
0: இரண்டு.
1: நூல்.
0: நான்கு.
1: வட்டம்.
0: ஒன்று.
1: பட்டம்.
0: அருமையா விளையாண்டீங்க வசந்திமா, நன்றிங்கம்மா.

0: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:45 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று ஆட்டநாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் தானோடிமலையிலிருந்து பாலம்மாள்
0: பேசுறேங்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா பாலம்மாள்?
1: நல்லா இருக்கிறோமா. லைனே கிடைக்க மாட்டேங்குதுமா. 6 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கிட்டே கிடைச்சிருக்குது.
0: முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, எப்படினாலும் லைன் கிடைக்கும். சரியா?
1: ட்ரெயினி காலையிலயும் பண்றேங்க மேம், 8 மணிக்கு. நைட்டு பண்ணாலே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க.
0: சரி, நீ நம்ம சொல்லி வச்சிடலாம், அம்மா வருவாங்க, நீங்க எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். சரியா?
1: சரிங்க மேம், நன்றி நன்றி.
0: சரிங்க, உங்களுக்கான எழுத்து வந்து சொல்லுங்க. நார்மலாவே பேசலாம். சரியா? சரி, உங்களுக்கான எழுத்து வந்து வே. வே வே வே
1: வந்து
0: சொல்லுங்க. 5 பொருட்கள் சொல்லுங்க.
1: 5. வேடம். வெந்தயம்.
0: வே சொன்னேன் நான், வேப்பிலை சொல்லுவோம்ல அந்த
1: வேப்பிலை. வேடம். வெங்காயம் சொல்லுங்களா?
0: வெங்காயம் வராது.
1: வேதம். வேதம். அப்புறம்
0: இப்ப நம்ம கோவிலுக்கெல்லாம் போய் சாமிட்டு என்ன செய்வோம்?
1: வேண்டுதல்.
0: வேண்டுதல். பைக்ல எல்லாம் இப்ப எப்படி போறாங்க? வேகமா போறாங்களா?
1: வேகம் வேகம் வேகம்.
0: இப்ப யாராவது போனா நம்ம வேடிக்கை பாக்குறோம்ல.
1: வேஷம்.
0: வேடிக்கை பாக்குறோம்ல.
1: வேடிக்கை.
0: வேங்கை மரம் சொல்லலாமா?
1: வேங்கை மரம்.
0: வேம்பு. வேம்பும் சொல்லலாமா?
1: வேம்பு. வேப்பிலை.
0: சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லலான்னு இருக்கீங்களா?
1: வேஷம். வேஷம் மேம்.
0: சரிங்க, அருமையா விளையாண்டீங்க, நன்றிங்கம்மா. இது கோடி 100.5 மகளிர் நேரம். இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யாருமா பேசுறீங்க?
2: கரூர் வெங்கமேடு.
0: பரமேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? சரி, சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா?
2: காலையிலேயே
0: கும்பிட்டேன் சகோதரி. சரிங்க, இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம். சரியா? கழுத்து, எழுத்து, பொறுமை, மேன்மை. கழுத்து, எழுத்து, பொறுமை, மேன்மை. சரிங்களா?
2: மேன்மைங்களா.
0: 4.
2: 4. சொல்லுங்க சகோதரி.
0: 4 என்ன வார்த்தைன்னு நீங்க தான் சொல்லணும். 4ன்னு சொன்னோட நீங்கள் 4ன்னு சொல்லிட்டீங்க.
2: மேன்மைங்க சகோதரி.
0: 2.
2: எழுத்து.
0: 1.
2: கழுத்து.
0: 3.
2: பொறுமை.
0: சரி, 2.
2: எழுத்து.
0: 1.
2: கழுத்து.
0: 3.
2: பொறுமை.
0: 4.
2: மேன்மை.
0: 1.
2: கழுத்து.
0: 4.
2: மேன்மை.
0: 2.
2: எழுத்து.
0: 3.
2: பொறுமை.
0: அருமையா விளையாண்டீங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவலி. இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஹேக்கிங். ஹேக்கிங்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், ஆனா ஹேக்கிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவருடைய கம்ப்யூட்டர், மொபைல் அல்லது வெப்சைட் அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்ண முயற்சி பண்றதுதான் ஹேக்கிங். இப்போ ஒரு ஃபிஷிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபேக் இமெயில் லிங்க் மூலியமா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ திருடுறது. பாஸ்வேர்ட் அட்டாக் அப்படின்னா வீக்கான பாஸ்வேர்ட், வேற ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்கள்ட்ட கிடைக்கிறது, அதை பயன்படுத்துறது. மால்வேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மலிஷியஸ் சாஃப்ட்வேர், அது உங்க டிவைஸ காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அந்த மலிஷியஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பையோ உங்க மொபைலையோ அது காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோய்டிங் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர் உள்ள ஏதாவது ஒரு வீக்னஸ், அதை பயன்படுத்தி அவங்க உள்ள வரலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னா சோசியல் இன்ஜினியரிங், மனிதர்களையே மேனிபுலேட் பண்ணி அந்த மேனிபுலேஷன் மூலியமா கிடைக்கிற டேட்டா வச்சு ஆக்சஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து சோசியல் இன்ஜினியரிங், மனிதர்களை மேனிபுலேட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றது. செஷன் ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா உங்க யூசர் செஷனை ஹேக் பண்றது. இப்ப நம்ம பேங்கிங் சைட்ல வந்து லாகின் பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த லாகின் டைமிங் வந்து 10 minutes இருக்கு அப்படின்னா, அந்த 10 minutes அந்த செஷனை ஹேக் பண்றது. டெக்னாலஜி பிளஸ் ஹியூமன் பிஹேவியர் ரெண்டையும் அட்டாக்கர் பயன்படுத்துறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய பாஸ்வேர்டை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, அன்னோன் லிங்கை கிளிக்கே பண்ணக்கூடாது, சஸ்பீஷியஸ் ஆப்பா இருக்கு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மேலும் எல்லா முக்கியமான அக்கௌண்ட்டுக்கும் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA எனேபிள் பண்ணணும். சாஃப்ட்வேர் லேப்டாப்பா இருக்கலாம் இல்ல மொபைல்ல இருக்கலாம், ரெண்டுமே நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹேக்கர் உங்க கம்ப்யூட்டரை ஹேக் செய்யறதுக்கு முன்னாடி உங்க நம்பிக்கையை தான் ஹேக் செய்ய முயற்சிப்பாங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயி மாதிரி பேசலாம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம், அல்லது உங்க பாஸ் மாதிரி அர்ஜென்டா ரெக்வஸ்ட் அனுப்பலாம். அதனால ஆன்லைன்ல யார் மெசேஜ் செஞ்சாலும் யார் கால் செஞ்சாலும் உடனே நம்பாம ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. ஹேக்ல இருந்து பாதுகாக்க ஒரு பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில பேசிக் ஹேபிட்ஸ் இருந்தா போதும். நம்ம பாஸ்வேர்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், MFA எப்போதும் எனேபிள் பண்ணிருக்கணும், ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம மொபைலுக்கும் லேப்டாப்க்கும் எனேபிள் பண்ணணும், அன்னோன் லிங்க்ஸ் எப்பயுமே கிளிக் பண்ணக்கூடாது, சஸ்பீஷியஸ் ரெக்வஸ்ட வெரிஃபை பண்ணணும். உங்களுக்கு ஹேக்கருக்கு உங்களோட பாஸ்வேர்ட் தேவைப்படலாம், ஆனா உங்களோட ஒரு தவறான கிளிக் கூட அவருக்கு போதுமானதா இருக்கலாம். கிளிக் செய்வதற்கு முன்னாடி திங்க் செய்யுங்க, மாய வலையில சிக்காமல் விழிப்புடன் இருப்போம்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில்

0: நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

ஒவ்வொரு நொடியும் புன்னகையால் அழகாகட்டும் என்று வாழ்த்தி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய மகளிர் நேரம். இனி 100.5 காவிய கானங்கள் அரங்கேறும் நேரமாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: ஒரே பண்பலையின் நூறுபுலி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆறு சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

தேன முதகானங்கள், இல்லை இல்லை, நினைவுகளில் நீங்காத தேனிசை ராகங்கள். நினைவுகளை மீட்டி மகிழும் இதய வீணைகள் இசைப்பது அழகிய நினைவுகளா, இல்லை மனம் விரடிய அழகிய தருணங்களின் நிழற்படங்களின் நிஜ ஓவியங்களா? அதை மீட்டி மகிழும் இனிய வேளையில் இதயத்தினருகே இசைக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சி நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி புது சுப்பலாபுரம் செல்வராஜ் சண்முகசுந்தரம். இவர்களின் விருப்பத்தில் 1971 சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியன், பி வசந்தாவின் குரலில் இசைக்கிறது பாடல் சுமதியின் சுந்தரி திரைப்படத்திலிருந்து.

இசைவானில் இன்னிசை வண்ணம் தீட்டி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் குடித்தெரு நாகராஜன் யமுனா இவர்களின் விருப்பத்தில் 1963 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

1:12 சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை மண்மலை நெருப்புழு நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஈரோடு வெங்கடேஷ், பானு, கோகுல்ராஜ், மௌனீஸ்வரன், மூர்த்தி, பிரியதர்ஷினி இவர்களின் விருப்பத்தில் 1968 கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுவின் பாடல், வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா.

0: எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
5: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.
6: இதயத்தில் பூக்கும் இன்னிசை மலர்களோடு நினைவு பூக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் கொடைரோடு சித்தன் மலர்கொடி பிரபு ஜனனி காமனன் பாண்டியம்மாள் இவர்களின் விருப்பத்தில் 1962 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் எஸ் ஜானகி குரலில் இசைக்கிறது பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி ஈஸ்வரி நந்தகுமார் ரேணுகா ரமேஷ் ரித்து இவர்களின் விருப்பத்தில் 1968 டப்பி சாணக்கியா இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் எல்லார் ஈஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
1: ஒரிஜினல். வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

ஒரு மணி 1:30 இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி அனுமந்தன்பட்டி, ராஜகோபால், சரோஜா, மதன்குமார், விஜயகுமார், யோகப்பிரியா இவர்களின் விருப்பத்தில் 1968 தேவனியக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் நிமிர்ந்த நெல் திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்கிறது கோடை பண்பலை 5:00.

புடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய

இதயத்தில் பூக்கும் புன்னகை மலர்களோடு புன்னகைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தர்மபுரி, பாகல்பட்டி, பெருமாள், மகாலட்சுமி இவர்களின் விருப்பத்தில் 1966 ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வேதாவின் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் எல்லார் ஈஸ்வரியின் குரலில் இசைக்கிறது பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

இதயத்தில் பூக்கும் இன்னசை மலர்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவள். நிகழ்ச்சியில் இசைக்கிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர் வெங்கமேடு ரொட்டிக்கடை திரு சரவணன், கலா, பிரவீன், பிரதீப், பழனியம்மாள் இவர்களின் விருப்பத்தில் 1965 ஸ்ரீதர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி

இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 ஒரு மணியை 43 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சேலம் கே.ஆர். தோப்பூர், கோமதி, குப்புசாமி, கௌதம், மௌனிகா, கைலாஷ் இவர்களின் விருப்பத்தில் 1979 கே. விஜயன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் TM சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் தணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

ஒரு மணி 49 நிமிடத்தில் சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை. மண்வெளி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், தூத்துக்குடி விளாத்திக்குளம் கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தா, லக்ஷ்மி இவர்களின் விருப்பத்தில் 1963 ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மாயவரதன் பாடல் வரிகளில் பி. சுசீலா எல்லாரீஸ்வரியின் குரல்

இதயத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் இனிய நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை. பண்பலை நிருபொழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன். இவரின் விருப்பத்தில் 1973 MG ராமச்சந்திரன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன் PC சீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

அன்பரடைய இனிய கணங்களோடு இசைச்சிறகை வருடம் இன்னிசை வானில் பறந்து மகிழ்வித்த அழகிய சுகமான நினைவுகள். அதில் தேனிசை ராகம் கொண்டு மெருகேற்ற நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இனி நம் கோடை பண்பலை 100.5 துள்ளலசி கானங்களோடு இசைக்கழிக்கிறது தோல் தமாக தூள்.

0: ரிபாப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே.

நல்ல ஒரு விடுமுறை தினத்தில் பிடித்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்ல பிடித்த மாதிரி பாட்டை ஒரு வைபான சாங்கை கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த பிறவியோட பலனையே அடைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாங்ஸ் தான் இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 கேட்க போறீங்க. டூல் தமாக்கா தூள் பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த். Come on.

கொஞ்சம் தூங்கிட்டேங்க அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு இல்லையா? இந்த ஒரு மணி நேரமும் இந்த மாதிரி பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. டூல் தமக்கா தூள், இன்னைக்கு என்னங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இந்த பாடலோட கேட்கலாமா?

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்த நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள். என்னென்ன பாடல்கள்லாம் தெரிவு செஞ்சிருப்பாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனா மறந்துடாம கேளுங்க, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு தெரிவு செஞ்ச பாடல்கள் இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போ பழமொழியில பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், டோல் தமாக்கா தூள்ல. இந்த படம் கூட கொடைக்கானல்ல எடுத்தது தாங்க. எந்த படம் அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிஜ கதைய உருவாக்கியிருக்காங்க இந்த படமா. இவ்வளோ க்ளூ கொடுக்குறீங்களே, எனக்கு தெரியும் அப்படின்றீங்களா? இந்த பாடலை கேளுங்களேன், உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருச்சா? ஆமாங்க, மஞ்சுமல் பாய்ஸ் தான். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கோடி பண்பலை நுறுப்புள்ளியா இதுல இருந்து

பரிபத்தாலும் நோன்றா பருபாதே ஐ நோன்றா நன்னு பீ குத்தவா சும்மளிக்கே ஆயாதே மல்தாரவுலே நோன்றா நீ கண்ணா முன்னோன்றா இக பீ குத்தவா சும்மளிக்கே ஆயாதே பட்டு பட்டு ஆகலும்

இப்படி ஃபாஸ்டான பீட்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஸ்லோவான பீட் வந்தா எப்படி இருக்கும்? இப்படி கேட்டா நல்லாவா இருக்கு? அதே ஃபாஸ்ட் பீட்ல போயிடணுங்க. வாங்க கேட்கலாம் இன்னொரு ஃபாஸ்ட் பீட். இது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

வாங்க வாங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஏன்னா மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை இருக்குங்க. 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். திங்கக்கிழமை அப்போ பாட்டுக்குள் பதில் தான் வரும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறோம்ப்பா. ஒரு பாட்டு ஒளிபரப்புவோம், அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். நீங்க சரியா பதில் சொல்லணும், சரிங்களா? நேரம் இப்போ

நேரம் 2:31. இது உங்க கோடை பண்பலை 100.5 டூல் தமாக்கா தூள். பல மொழி பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.

ஒரு அல்வா சாப்பிட்றப்ப தென்படுற முந்திரி பருப்பு மாதிரி தெரியாத ஊரில் போய் நம்ம தமிழ் மொழி கேட்டால் எப்படி இருக்கும்? ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாடல் தான் இப்போ கோடை பண்பலை 100.5 இன்னொரு தமிழ் பாடல் உங்களுக்காக கோடை பண்பலையில்

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

ஆமாங்க, கிளம்பணும்ல. அடுத்து உயிரெழுத்து நிகழ்ச்சி வர காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி சுருக்கத்தை கேட்டுட்டு வந்திருக்கேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் காவ்யா. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர ஆர்லெக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செயல்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக நாடுகளை சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு டெட்ரோஸ் அதானோம் வலியுறுத்தியுள்ளார். உலக கோப்பை இன்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இனிய வணக்கம் நேயர்களே. ஒரு அழகான கவிதை பிறக்க ஒரு காகிதம், ஒரு பேனா, கொஞ்சம் கற்பனை தேவை. ஒரு வரியாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நேயரின் மனதில் தோன்றிய கவிதையும் பாடலும் அரங்கேறும் இனிய நேரமாய் நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் தம் கவி வரிகளோடு பாடல்களையும் ரசிக்க தந்திருக்கும் அன்பு நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள். உழைக்கும் விவசாயியின் புகழை உலகம் போற்றும். அந்த உழவர்களின் உழைப்பை சிறப்பாக குறிப்பிடும் பாடல் என முத்துக்காலை படப்பாடலுக்கு பொழிப்புரை தந்துள்ளார் நம் நேயர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம் கோடை பண்பலை 100.5.

0: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

பண்பலை செல்லும் நேரம் பிற்பகல் 3:11 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து உழைக்கும் கரங்கள் எனும் தலைப்பிட்டு இன்று உயிரெழுத்து நிகழ்ச்சியை நாம் கேட்க தந்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு அவர்கள். நம்ம ஒரு பட பாடலுக்கு இப்படி விளக்கம் தந்துள்ளார் நம் நேயர். வாழ்க்கையில் ஏற்படும் பின்னடைவுகளையோ தோல்விகளையோ கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அது புதிய அனுபவங்களுக்கும் புது வாழ்க்கைக்குமான கதவு என்று சொல்லியுள்ளார் நம் நேயர்.

அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை நுறுப்புலியாய்ந்தின் உயிரெழுத்து. இறைவனின் உள்ளம் என்பது கருணை மட்டுமே நிறைந்த ஒரு புகலிடமாகும். தாயும் தந்தையும் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த இறைவனை அடைக்கலம் தந்து காக்கிறான். மனித நேயம் மற்றும் இறை நம்பிக்கையை எளிய வரிகளில் நெகிழ்ச்சியாக எடுத்துரைக்கும் பாடல் கடவுள் உள்ளமே. அன்புள்ள ரஜினிகாந்த் பட பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் தந்துள்ளார் நம் அன்பு நேயர்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

ஓட்டுநர்களின் பெருமையை குறிப்பிடும் பாடல். ஒரு எளிய தொழிலாளியை பெருமைப்படுத்தும் பாடல் இது. அமைதியின் வழியை பின்பற்றும் நல்ல மனிதன், ஆனால் அநீதி என்று வந்துவிட்டால் எதிரிகளை வேட்டையாடும் வீரன், எளிய மற்றும் ஏழை மக்களுக்கு என்றென்றும் துணையாக நிற்கும் சொந்தக்காரன்.

உழைக்கும் வர்க்கத்தின் பெருமையும் அவர்களின் உழைப்பால் தான் உலகமே இயங்குகிறது என்பதையும் உறக்கச் சொல்லும் ஒரு பாடல். மே தினத்தை நினைவூட்டும் வகையில் அமைந்த பாடல் இது. உழைப்பாளி பட பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் தந்துள்ளார் நம் நேயர்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்களின் விருப்பமாக இன்றைய உயிர் எழுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5. சமையல் ஒரு சிறந்த கலை. அதை பெருமைப்படுத்தும் விதமாக அமைந்த பாடல். சமையல் கலைஞர்களின் பரபரப்பையும் கர்நாடக இசையையும் ஒன்றிணைத்து அமைந்த பாடல் இதோ நம் பிரிய கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

பாரம்பரிய பண்பலையில் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து இராணுவ வீரர்களின் பெருமையை மிகுதியாய் தெரிவிக்கும் பாடல், இந்திய தாய் திருநாட்டின் பெருமையையும் இளைஞர்களின் கடமை உணர்வையும் உணர்த்தும் பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: குண்டுக்குள்ளே முடங்கி போனால் சிறகுகள் இருந்தும் பயனில்லை. பயத்தை போக்கி வெளியே வந்தால் சாதனை படைக்கலாம். இந்த வானமே சாதனையை படைக்க நம்மோடு இணைந்து காத்திருக்கின்றது

உழைக்கும் கரங்களின் பெருமையை மேன்மையாய் பாடல் வழியை நாமும் கேட்டு ரசிக்க தந்திருந்தார் நம் அன்பு நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்குதடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை

0: மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதனம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்ம தேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது
2: ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க.

0: அதேதான்
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் அன்னலட்சுமி.
1: வணக்கம் பிரேமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். வெளியில போய் பாத்தீங்களா?
1: மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு.
0: அப்படியா? கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா ரெண்டு மணி நேரம் உள்ளே இருந்தீங்க இல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும்
1: அப்படின்னு? எனக்கு மதியமே இருந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு.
0: காலையிலே மழைதான், ஒரு 11 மணில இருந்து நல்ல மழை கொடைக்கானல்ல. அதான் கொட்டும் கோடை மழையிலே அப்படின்னு பாட்டு போட்டாங்க. நிறைய ஊர்கள்ல வந்து நல்ல வெயிலா தான் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ நம்ம ஊர்ல மழை பெய்யலையே. கொடைக்கானல் அப்படின்னாலே மழை தான், ஆனால் எப்பவும் இல்லாத ஒரு வித்தியாசம் கொடைக்கானல்லையும் இருக்குது. ஏன் அப்படின்னா, 2-3 மாசமாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இந்த வருஷம் மழையை நாங்களும் தேடிட்டு இருக்கோம், எங்கடா காணா அப்படின்னு. ஆனால் முந்தா நாள் மழை வந்தது, இன்றைக்கும் நல்ல மழை. இந்த மழை அப்படியே தொடரணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆமாம், மற்ற ஊர்களையும் மழை வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன சொல்லுங்க?
1: பாட்டுக்குள் பதில்.
0: ஆமாம், பாட்டுக்குள் பதில். திங்கள்தோறும் மாலை 4 மணி அப்படின்னாலே எல்லாரும் பாட்டை நல்ல உன்னிப்பா கவனிக்க
1: ஆரம்பிச்சிருவாங்க.
0: இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வந்தோமோ, அதாவது பாட்டுக்குள்ள பதில் தேடுங்க அப்படின்னு நம்ம என்னைக்கு கொண்டு வந்தோமோ, அன்னையிலிருந்து நேர்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இசையை மட்டும் ரசிக்கிறது இல்ல,
1: வரிகளையும்
0: உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்பாங்களோ, அதை கேட்பாங்களோ, அதுக்கு இப்படி மாத்தி கேட்பாங்களோ, அப்படி இப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது பாட்டுக்குள் பதிலுக்கு. நேர்களும் சொல்ல தயாராக இருக்காங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட பேசணும், பாட்டுக்குள்ளே பதில் தேடணும் அப்படின்னா நம்ம நம்பர் சொல்லணும் இல்லையா? சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: அறிமுக நேர்கள் அப்படின்னா 24 24 24
1: வழக்கமாக வரக்கூடிய நேர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290 333 வரலாம்.
0: வெறும் இந்த நம்பரை மட்டும் போட்டீங்கன்னா வர முடியாது. கூடவே கொடைக்கானலோட முன் இணைப்பா 0 4 5 4 2 சேர்த்துக்கங்க. இப்ப நேர்கள் தயாரா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: வாங்க

0: வணக்கம்.
1: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: பிரேமா மேடத்துக்கும் அனலட்சுமி மேடத்துக்கும் மாலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க மேடம், நீங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஊர்ல மழை பெய்யுதா?
2: இல்ல, சாரல் தான் மேடம். சாரல் சூறல் மாதிரி இருக்குது.
1: சாரல் வந்தாலே சந்தோஷம் தான் இல்லையா?
2: ஆமா, இன்னைக்கு தான் மேடம் ரொம்ப கிளைமேட் அருமையா இருக்குது.
1: சரிங்க சரிங்க, இதே சந்தோஷத்தோட பாட்டுக்குள்ள பதில் தேடலாமா?
2: தேடலாம் மேடம்.
1: கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: முருகனையா, பாட்டு கேட்டிங்களா? புரிஞ்சுதா? பாட்டு புரிஞ்சுச்சா?
1: ஏன்னா
0: புரியாத பாட்டு, புரியாத பாட்டு போட்டோம். யோசிக்கவே வேண்டாம், லைனாங்க வரிகளை கரெக்டாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, ஆவணி புரட்டாசி இந்த காலங்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரத்தோட பேர் அந்த பாட்டில் வந்துச்சு. ஆமாம், ஆவணி புரட்டாசி இந்த காலங்களில் தான் வரும் அந்த நட்சத்திரம். ஆ சொல்லுங்க. கதகளி கேரளால ஆடுவாங்க.
1: அப்படியே அந்த பாட்டு இன்னொரு தடவை போடுறேன்
0: கேளுங்க, இன்னொரு வாட்டி கேளுங்க.

0: பார்க்கு மரங்களை கழுத்தில் பார்க்கிறேன், பேசும் ரோஜா உதட்டில் பார்க்கிறேன் என்னை சேர்ந்த.
1: இப்ப சொல்லுங்க, இருக்கீங்களா? என்ன பதில்
2: அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வந்துட்டீங்க ஆறுமுகையா நினைக்கிறேன். சொல்லுங்க. மல்லிகாமாவா? ஆமான்னு பக்கத்துல சொல்லி தராங்க பாருங்க. சொல்லுங்க சத்தம்மா. மல்லிகாமா, சரிங்க. பாட்டு கேட்டீங்களா? கேள்வி என்னன்னு தெரியுமா? ஆவணி புரட்டாசி காலங்கள்ல வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேரு, முக்கியமான நட்சத்திரம் அதுதான் கேள்வி. என்னங்க?
3: திருவோண நட்சத்திரமா இருக்கும்
1: இருக்கும்ல, அதேதான். அந்த பாட்டில் வந்து திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாமல் திருவோண திருவிழா அப்படி ஒரு நட்சத்திரமும் இருக்குது. கேரள மாநிலத்தில் வந்து ஒரு பண்டிகையும் கொண்டாடுவாங்க, ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லையா, அதையும் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க மல்லிகாமா. என்ன பாடல் கேட்கலாம்? சிவகாசி பாட்டுனா சிவகாசி படத்தில் இருந்தா? ஓ, சிவகார்த்திகேனா. சரிங்கம்மா, உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர்.

0: சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
1: இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் & கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
4: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:18. நாம் இணைந்திருக்கின்றோம் வண்ணத்துரிகை என்று பாட்டுக்குள் பதில்.
5: ஆமா, நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும்.
4: நீங்க பேசுறத கேட்டுட்டே இருந்ததால் நேர வேகமா போயிடுச்சு.
5: ஏன் நான் பேசினா மட்டும் கேட்டீங்க, இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே.
4: நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்.
5: அதாவது பொதுவா பேசினாலே நேரம் போகாது. அது வந்து 2-3 பேர் சேர்ந்தோம்னா யாரை பத்தி பேசுறோம் தெரியாது இல்லையா.
4: நம்மளை பத்தியும் பேசுவாங்கல்ல.
5: ஆமா, அதனால பேசினாலும் நேரம் போகாது, பாட்டு கேட்டாலும் நேரம் போகாதுன்னு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிமையா ரசிக்கும் போது கண்டிப்பா நேரம் பத்தாது. சரி, இப்ப நேர்கள் காத்திருக்காங்க, பேசலாம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
6: மாலை வணக்கம்மா.
4: வணக்கம். யாருங்க?
6: உங்களுக்கும்
5: வாழ்த்துக்கள். கொண்டாடிட்டீங்களா?
6: அந்த வடிவத்துல இருந்துச்சு அந்த வடிவத்துல இருந்துச்சு. நான் சொன்ன ஏமா கொல்கட்டை வச்சு படிக்க சொன்ன வெங்காயத்தை வெள்ளை வெங்காயத்தை
5: புதுசா
6: சொன்னாங்க. இல்லைங்க, வெள்ள வெங்காயம் இல்லைங்க, இது வந்து கொல்கட்டை தான் பெருசா வச்சா போச்சுன்னு அப்படி. தெரியுமா, இது கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி பெருசா செஞ்சுட்டேன், நாம சாப்பிட்டுக்கலாம்.
5: சரி, எத்தனை வீட்டு கொடுத்தீங்க?
6: இல்லம்மா, நம்ம படைச்சிட்டோம், சாயந்தரம் சூடா செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம்.
5: அப்ப வந்து கொஞ்சம் சின்னதா செஞ்சுக்கலாம்ல.
6: பாட்டுக்குள்ள
5: பதில் தேடலாம். உங்களுக்கான பாட்டு கேளுங்க.

0: கண்டு கொண்டுட்டீங்களா? பதில கேள்வியே கேட்கல.
1: கேளுங்க. சாகரம் எனும் பெயர் எதனுடன் தொடர்புடையது? சாகரம் எனும் பெயர் எதனுடன் தொடர்புடையது?
0: சாகரம்,
1: சாகரம்,
0: அந்த பாட்டு வரியில வந்தது.
2: கொஞ்சம் தெரியுமா?
0: இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. சாகரம் அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்?
1: அந்த பாடல நேராவே வரி வந்துச்சு. என்ன வரின்றது?
0: பதில் வந்து நேரடியாக.
2: வீட்டுல பயன்படுத்துறதாமா?
1: இல்ல, ரொம்ப பெருசா இருக்கும்.
2: கதவு?
0: இல்ல இல்ல, வீட்ல இருக்கிறது கிடையாது. வீட்ல இருக்க பெருசு கேக்கல, உலகத்திலேயே அதுதான் பெருசு.
2: நதி?
0: நதிதானா?
2: ஆமா, நதி பெருசு.
0: நதி பெருசு, உலகத்திலேயே நதிதான் பெருசா?
2: ஆமாமா.
0: சரி, அந்த நதிகள்லாம் எங்க போய் சங்கமம் ஆகும்?
2: கடல்ல தான்.
0: கடல் தான் பெருசு.

0: கடல் தான் பதில்.
1: ஆமா, கடல் தான் பதில்.
0: சாகரம் அப்படின்றது கடல் அப்படின்னு சொல்லலாம். ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க நலமா. அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அன்னையோர் ஆலயம் படத்துல நம்ம நேர்கள் அனைவருக்கும்
0: விநாயகர் பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: இது உங்கள் கோடை பந்தலை 100.5 நேரம் மாலை 4:27. இன்னைக்கு வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதில்.

0: Bunions and Briefs.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் மாலை 4:27 இன்னைக்கு வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதிலாக. திங்கக்கிழமை அப்படின்னாலே அந்த நிகழ்ச்சிக்காகவே நிறைய நேர்கள் காத்திருப்பாங்க. அதாவது பாட்டுக்குள்ளே நம்ம பதில் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்படி பாட்டு எப்படி ரசிப்பீங்க, எப்படி கேட்பீங்க, எந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும்?
2: மெலோடியான பாடல் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் குத்து பாட்டு ரொம்ப அப்படியா?
1: இசையை கேட்பீங்களா, இல்லை நேர்கள் மாதிரி வரிகளை கேட்பீங்களா?
2: வரிகளை ரசித்து நானே பாடுவேன்.
1: ஆஹா, வரிகளை கேட்டாதான் பாட முடியும். ஆனால் ஒரு சிலர் வந்து இசைக்காக மட்டும், அந்த இசை நல்லா இருக்கே அப்படின்றதுக்காகவும் ரசிக்கிறவங்க உண்டு. இன்னைக்கு வந்து வரிகளை ரசிங்க அப்படின்னு சொல்லி, பாட்டுக்குள்ள பதில் தேடுங்க அப்படின்னு சொல்லி நேர்களை வர வச்சிருக்கோம். ஆமா, வாங்க
2: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்யா, ஏன் இந்த தாமதம்?
3: இரு சகோதரிகளுக்கும் மற்றும் நினைத்திருந்த அனைவருக்கும் மற்ற எல்லா மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்மா.
1: பேர் சொல்லிருங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் மேட்டேபுரம் மாவட்டம் பேரளம்பட்டி கஸ்தூரி மயில்.
1: ஐயா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
1: பேர பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க?
3: நல்லா இருக்காங்க. இன்னைக்கு லீவு விநாயகர் சதுர்த்திக்கு,
1: அதனால ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் பிள்ளைங்களோட.
3: ஆமா.
1: சரிங்கய்யா, பாட்டு கேட்கலாமா?
3: சரிங்க, போடுங்கம்மா.

0: ஐயா கேட்டிங்களா?
1: கேட்டமா.
0: சரி, இந்த வண்டுகள் தேனீக்கள்
2: எழுப்பும் இனிய ஒளி.
0: இந்த வண்டு தேனீக்கள்லாம் வந்து ஒரு சத்தம் கொடுக்கும், இனிமையான ஒரு சத்தம். அதுக்கு என்ன பெயர்? பாட்டு கேளுங்க. அது வரைக்கும் தான் கேட்டிங்களா? சரி கேளுங்க கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ரீங்காரம்
0: கடைசி வரைக்கும் கேட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும்ல. கேட்டிருக்கீங்களா அந்த ரீங்காரம்லாம்? இல்ல பாட்டுல சொல்லல, பொதுவா ரீங்காரம் கேட்டிருக்கீங்களான்னு
1: கேக்குறேன்.
0: அதான் உங்க ஊர்ல எல்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு கேக்கலாம்? அப்படியா, தங்கம்மா உங்க மனசு? ஆமா, எப்படி எப்படி உறுதியா சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் அப்படிதாங்க இருக்கணும் எப்பயும். சரிங்க ஐயா, பாட்டு கேக்கலாம், நன்றிங்க. இப்போ 100.5
2: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: வழங்கிய வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணு.

0: சொன்னாங்க.
1: ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.
6: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:38 நாம் இணைந்திருக்கின்றோம். மன்னத்துருகே என்ற பாட்டுக்குள் பதில் நேர்களா ரொம்ப அருமையா பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது சரியான பதில்
10: பதில் சொல்லி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொடுக்குற பாட்டுமே அருமையான பாடல் தான்.
9: ஆமா,
10: அதனால பாடல் கேட்க வாங்க, பதில் சொல்ல வாங்க,
9: அன்போடு அழைக்கிறோம். பாட்டையும் கேட்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். வாங்க, வணக்கம்.
11: இனிய மாலை வணக்கம்.
10: பேர் சொல்லுங்க.
11: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
10: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா?
11: பண்ணிட்டோங்க.
10: கொழுக்கட்டை வரலையே?
11: சுண்டல் அவல் எல்லாமே வச்சு.
10: நீ எதுமே வரலையே?
11: நீங்க வந்தீங்கன்னா நாங்க
10: வந்தாதான் வருமா? நாங்க வராமயே வருமோ அப்படின்னு நினைச்சோம்.
9: வராது.
10: சரிங்க சரிங்க, நல்லபடியா கொண்டாடிட்டீங்கல்ல?
11: ஆமாங்க, எல்லாம் நல்லா கொண்டாடியா.
10: சரிங்க, பாட்டுக்குள்ள பதில் தெரியலாமா? கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: பாடல் கேட்டீங்களா?
1: செழுமையை சிறப்பாக சொல்லும் வார்த்தை.
2: செழிப்பா இருக்கிறதுக்கு இப்படியும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்?
3: பாடல்
2: மறுபடியும் கேக்குறீங்களா? கேளுங்க.

0: சொல்லுங்க பாப்போம்.
1: தேனாறு பாலாறுன்னு வருதுங்க.
0: தேனாறு பாலாறுன்னு வருதா?
1: அதுல வந்து தேனாறுன்னு
0: தேனாறு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே தான், தேனாறு பாலாறு. அதெல்லாம் ஓடுற அந்த நாடு, அந்த இடம், அதை வந்து செழுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம், அந்த ராஜாக்கள் காலத்துல வந்து அவங்க ஆட்சி செய்யும் போது தேனாறும் பாலாறும் ஓடுச்சு அப்படின்னும் போது அவ்வளோ செழிப்பா இருந்தாங்க, வளமையா இருந்தாங்க அப்படின்னு. என்ன கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஆமா தானே? சத்தெல்லாம் இருக்கீங்களே. சரிங்க, பாட்டு என்ன கேட்கலாம்? பாடல் என்ன கேட்கலாம்? பாகுபலி தேனாரும் பாலாரும் சொன்னாட்டி பாகுபலி கேட்டீங்க. அருமையான பாடல் கேட்கலாங்கய்யா, நன்றிங்க.

0: 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
2: தான் அவன் வைக்கிங்.
3: பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: சொல்லும் நேரம் மாலை 4:46. இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில்.
7: ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. அதாவது ரொம்ப எளிமையான கேள்விகள் இல்லையா?
6: ஆமா.
7: தேடி நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப எளிமையான கேள்விகளும் கூட. இப்போ இணைப்பில் காத்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம். சங்கீதாமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கொடுமுடி எப்படி இருக்கு?
8: சூப்பரா இருக்குங்கம்மா.
7: மழை எதுவும் பெஞ்சுதா?
8: மழை எதுவும் பெய்யலங்கம்மா,
7: ஆனாலும் நல்லா இருக்கு. சரிங்க, எப்படி போச்சு விநாயகர் சதுர்த்தி?
8: இனிமேலங்கம்மா கோயிலுக்கு போகணும்.
7: கோயிலுக்கு போகணும். ஆனா அந்த இதெல்லாம், அந்த கொழுக்கட்டை சுண்டல் அதெல்லாம் செஞ்சீங்களா?
8: செஞ்சாச்சுங்கம்மா, கோயில கொண்டே.
7: சரிங்க சரிங்க சரிங்க, பாட்டு கேளுங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்றோம்.
8: ஓகேங்க.

0: கேட்டிங்களாம்மா, சங்கீதாம்மா?
1: கேட்டேன்.
0: இப்போ நம்ம வந்து ஒரு சில தகவல்களை வந்து பெறணும், அதை சேமித்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மின்னணு சாதனம். இன்னும் நிறைய வேலையெல்லாம் செய்யும் அது.
1: பாட்டு மறுபடியும்
0: பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்கம்மா. கணிப்பொறியாங்க.
0: கணிப்பொறி. கணிப்பொறி வந்து நிறைய வேலை செய்யும் இல்லையா? தகவல்கள் நமக்கு வேணும், அதை சேமித்து வைக்கணும், செயல்படுத்தணும், நமக்கு ஏதாவது முடிவுகள் வரணும், கணக்குகளை கொடுத்தோம் அப்படின்னா அது செஞ்சு கொடுக்கும். தகவல் தொடர்பு சாதனம். இப்போ அதெல்லாம் சுருக்கி கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கைபேசியாக கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் கணிப்பொறியோட பயன்பாடு அதிகமாக தான் இருக்குது. இந்த கல்விக்கூடங்கள், அலுவலகங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இன்னுமே கணிப்பொறி இருக்குது இல்லையா? சரிங்க சங்கீதாம்மா, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு பிடிச்ச பாடல்
0: அதே பாட்டு தான் உங்களுக்கு பிடிச்சதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது. கேக்கலாங்கம்மா. நன்றிங்க.

0: சித்திர செவ்வானம்
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: நேரம் மாலை 4:54 கோடை பண்பலை 100.5 இது வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் நிறைவான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். நானா நீயா அப்படின்னு போட்டி போட்டு ரெண்டு பேர் காத்திருக்காங்க, பேசிடலாமா? வாங்க வணக்கம்.
4: வாங்க வணக்கம்.
3: பேர் சொல்லுங்கய்யா. ஐயா எப்படி இருக்கீங்க? ஆறுமுகம் ஐயா
5: நல்லா இருக்கேன்.
3: நாங்களும் அருமையா இருக்கோம். பாட்டு கேட்கலாமா? கேளுங்க.

0: ஐயா கேட்டிங்களா? அதாவது இந்த இணைப்பிரியா அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இணைப்பிரியா நண்பர்கள், அன்பர்கள், தம்பதியர்கள், இவங்களுக்கான அடையாளம், அன்பின் அடையாளமா ஒரு பறவைய சொல்வாங்க. அது என்ன பறவை?
1: அன்பின் அடையாளம் இரட்டை பிறவியா?
0: இரட்டை பிறவியா இருக்கக்கூடிய பறவை ஒன்று இல்லைனா அது இருக்காது. சரிங்க, நன்றிங்க. நீங்க என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கங்க.
2: விருந்தூர் மாவட்டம் திருத்தங்கலேருந்து மளிகை கடை பொன்ராஜ்.
0: ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குமா.
0: மளிகை கடை எப்படி போகுது?
2: பரவாயில்ல, போயிட்டு இருக்கு மேடம்.
0: சரிங்க, கடையில இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா.
0: சரிங்க, பாட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் ஜீன்ஸ் படத்துல இருந்து.
2: லைட்டா ஒரு தடவை மட்டும் போடுங்க, கேட்டுக்கிறேன்.
0: லைட்டா கேட்டுடலாமா? கேளுங்க.

0: பொன் ராஜா ஏன் கேட்டிங்களா?
1: ஆ சொல்லுங்க.
0: இவ்வளோ சத்தம் வச்சு நம்ம பல பேருக்கு கேட்குற மாதிரி வச்சுருக்கீங்களே.
1: அன்பு.
0: ஆ, கேள்வியை மறந்துட்டீங்க தானே? அன்பின் அடையாளம், இணைப்பிரியாத அன்பர்கள், தம்பதியர்கள், நண்பர்கள்.
1: அன்னப்பறவை.
0: அன்னப்பறவைன்னு அதில் வரலையே. என்ன பறவை? அன்றில் பறவை. அன்றில் அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது ஒரு பறவை இல்லைனா இன்னொரு பறவை வந்து அப்படியே வாடி ரொம்ப சோகமாகி அது உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் அன்றில் பறவையே சொல்லுவாங்க. இந்த காதலர்கள், நண்பர்கள், இணைப்பிரியாமல் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அன்றில் பறவை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இது வரைக்கும் நேயர்கள் பங்கெடுத்து பதில் சொன்னாங்க. பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த அத்துணை பேருக்கும் நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: அன்னலக்ஷ்மி,
0: பிரேமா ஜெகன், நன்றி நேயர்களே.
2: நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இதுவரை வண்ணத்துறிகையில் பாட்டுக்குள் பதிலில் இணைந்திருந்தோம். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் திங்கள் மாலை 4 மணிக்கு. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓபி பிஜு, எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இனி சித்திர செவ்வானம். இடைக்கால இணைசை கானங்களை கேட்கலாம் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கோபிர் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இரவை நோக்கிய தன் பயணத்தை தொடங்கிவிட்டது வானம். இருந்தாலும் ஒளியை விட்டுவிடாமல் அகிலம் நிறைத்த ஆதவனை அனுப்பி வைக்க மனமில்லாமல் செவ்வான சாயம் பூசும் வானலைகளோடு சொல்லாமல் போன நினைவுகளை சுகமான ராகங்களாக மீட்டுத்தர சுவக்கிறது கோடி பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: விரைவு திருச்சி சாரதாசில்.
9: நேரம் மாலை 5:10. வான்வழியே காற்றலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்மலை 100.5 சித்திர செவ்வானம். வார்த்தைகள் தடம் மாறி நின்ற நாட்களில் வாசகங்கள் நிறம் மாறி போகாமல் எண்ணங்களையே கடிதமாக மாற்றி அனுப்பிய தூது சேர்ந்துவிடும் நாளை எண்ணி சேராமல் காத்திருக்கிறது என் கண்கள்.

கொடி பண்பலை 100.5 இசை கச்சேரி நடத்தும் நேரம் மாலை 5:15. நிலவை தூரம் வைத்து கற்பனை சிறகை விரித்து வானாலும் எட்ட முடியாத உயரம் சென்றும் பார்த்து விட்டேன். உன் அழகை பாட எந்த மொழியும் என் சிந்தனைக்கு எட்டவில்லை.

நேரமாலை 5:20. இது சித்திர செவ்வானம். காலங்கள் கரைந்து நடை தளர்ந்து கருங்கூந்தல் நரைத்து உன் நெற்றி சுருங்கும் போதும் என் பதின்ம வயது சாகா வரம் பெற்று சலிக்காமல் உன்னை கண்டு ரசிக்கும். உன்னை முதன் முதலில் பார்த்த அந்த நொடியை விட்டு அகலாமல்

கொடிப்பண்மலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று இசைக்கவிருக்கிறது சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை. செவிகள் கேட்டாலும் இதயத்தோடு உறவாடும் மெல்லிசையை தந்து கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:25. அடுத்த பாகம் தொடர முடியவில்லை. முதல் பதிப்பிலேயே நிறைவு பெற்றது என் காதல் கவிதைகள். உன் இரு விழிகளை விட இனியொரு சிறப்பான கவிதைகளை என் பேனா முனைகள் எப்போதும் தழுவாது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொடைப்பண்மலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகள் கலகலப்பாக விளையாடும் இளமை பேசுகிறது. இன்று சொல்லுக்குள் சொல் கக்கப்போ என்ற இரண்டு விளையாட்டுகளோடு நேரம் மாலை 5:31 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்மலை 100.5 சித்திரச்சி வானம். தென்றல் தீண்டும் நேரங்களிலெல்லாம் அவள் விரல் தீண்டலின் ஸ்பரிசத்தை உணர்கிறேன். நிலவை பார்க்கும் போதெல்லாம் அவளின் அழகிய முகம் உணர்கிறேன். தொலைவில் அவள் இருந்தாலும் என் நினைவால் அவளை நெருங்குகிறேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாழ்க்கை எனும் பயணத்தில் நம்மோடு சேர்ந்து பயணிக்கும் இசையை செவியோரம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:37. இப்பொழுதெல்லாம் தனிமை எனக்கு வரமாகிறது. அருகில் யாரும் இல்லாத போது நொடியில் என்னை அணைத்துக் கொள்ளும் உன் நினைவுகள் சேரும் போது தனிமை எனக்கு வரமாகிறது.

Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 37 நீலகேசி தொடர்ச்சி. சிறு தொண்டரை கண்டதும் மகாகபால பைரவர் நடுங்கி கீழே விழுந்தார். அதை கண்ட மற்ற கபாலிகர்கள் குழப்பமடைந்தனர். அப்போது சிறு தொண்டர், இந்த மகாகபால பைரவரை பற்றி நான் சொல்கிறேன் என்று கூறி பலிபீடத்தின் மேல் ஏறி நின்றார். இனி கேளுங்கள், நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு. எத்தனையோ மகா புருஷர்கள் இந்நாட்டிலே தோன்றி மெய்க்கடவுளின் இயல்பையும் அவரை அடையும் மார்க்கத்தையும் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். திருமூல மகரிஷி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று அருளியிருக்கிறார். வைஷ்ணவ பெரியார், அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இத்தகைய மகோன்னதமான தர்மங்களுக்கு உறைவிடமாயுள்ள நமது நாட்டில் கபாலிகம், பைரவம் என்னும் அனாச்சார கோட்பாடுகளையும் நரபலி, மாமிச பட்சணம் முதலிய பயங்கர வழக்கங்களையும் சிலர் சிறிது காலமாக பரப்பி வருகிறார்கள். அன்பே உருவமான சிவபெருமானும் கருணையே வடிவமான பராசக்தியும் நரபலியை விரும்புகிறார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய அறியாமை! சிவபெருமான் கையில் மண்டையோட்டை வைத்திருப்பதாகவும் பராசக்தி கபால மாலையை தரித்திருப்பதாகவும் புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் தத்வார்த்தம் கொண்டவை என்பதை நமது பெரியோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அவ்விதம் இருக்க, இப்புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் கொடிய வழக்கம் பரவுவதற்கு காரணம் என்ன? இந்த தீய பிரச்சாரத்தின் மூலவேர் எங்கே இருக்கிறது? இதை கண்டுபிடிப்பதற்காக நானும் சற்று முன் இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த என் தோழர் சிவனடியாரும் பெருமுயற்சி செய்து வந்தோம். கடைசியாக அந்த முயற்சியில் என் தோழர் வெற்றி பெற்றார், உண்மையை கண்டுபிடித்தார் என்றார் சிறு தொண்டர். அப்போது ஒரு குரல் அவர் யார் என்று கேட்டது. அவர் எங்கே என்று பல குரல்கள் கூவின. உண்மை என்னவெனில், சிறு தொண்டர் திடீரென்று தோன்றியவுடன் ஏற்பட்ட குழப்பத்தில் சிவனடியார் ஒருவரும் கவனியாதபடி அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். சிறு தொண்டர் மேலும் சொன்னார், இன்னும் 2 நாளில் உறையூரில் நடக்கப் போகும் வைபவத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த மகான் யார் என்பதை அறிவீர்கள். தற்போது இதோ இங்கே கீழே விழுந்து பயப்பிராந்தியினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் கபால பைரவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புகழ்பெற்ற நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் வாதாபி அரசன் புலிகேசி நமது தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சிறு தொண்டர் கேட்டு நிறுத்திய போது பல குரல்கள் ஞாபகம் இருக்கிறது என்று கூவின. அந்த ராட்சத புலிகேசியும் அவனுடைய படைகளும் நம்பிக்கை துரோகம் செய்து இச்செந்தமிழ் நாட்டின் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் செய்துவிட்டு போன அட்டூழியங்களை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது. மகேந்திர சக்கரவர்த்தி காலமான பிற்பாடு தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவரும் நானும் பெரும் படை கொண்டு புலிகேசியை பழி வாங்குவதற்காக வாதாபிக்கு படையெடுத்து சென்றதையும் நீங்கள் அறிவீர்கள். வாதாபி நகரத்தின் முன்னால் நடந்த கொடிய யுத்தத்தில் நமது வீர தமிழ் படைகள் புலிகேசியின் படைகளையெல்லாம் ஹதாஹதம் செய்தன. யுத்த களத்துக்கு வந்த புலிகேசியின் படைகளிலே ஒருவராவது திரும்பி போக விடக்கூடாது என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு மாறாக ஒரே ஒருவனை மட்டும் திரும்பி போகும்

0: போகும்படி நான் அனுமதித்தேன். போரில் கையை இழந்து சரணாகதி என்று காலில் விழுந்தவனை கொல்வதற்கு மனமில்லாமல் அவனை ஓடிப்போக அனுமதித்தேன். அந்த ஒற்றை கை மனிதன்தான் இதோ விழுந்து கிடக்கும் நீலகேசி. புலிகேசியை விட கொடிய அவனுடைய சகோதரன் இவன் என்றார் சிறு தொண்டர். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நினைவுகளுக்கு முகம் இல்லை, ஆனால் சிறகுகள் உண்டு. கற்பனை சிறகு கொண்டு இசையோடு பயணித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலையின் 1.5 சித்திர செவ்வானம். இசையோடு பயணித்து நானும் விடைபெறுகிறேன், சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவழஞ்சுழி ஸ்ரீத விநாயகர் ஆலயம் அதிகாலை

விநாயகர் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானவர், வெற்றியை தரும் நாயகர். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தனி முதல்வன், விக்னங்களை போக்குபவர். ஆகவே விக்னேஸ்வரர் கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்று இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. இவரே முழு முதல் கடவுள்.

சுழி. மண்ணோ மாவோ மஞ்சளோ எதில் பிடித்து வைத்தாலும் கம்பீரமாக அதில் எழுந்தருளும் எளிய தெய்வம். இருக்கும் இடம் பிடித்த உணவு, பிடித்த மலர் என்று எல்லாமே பிள்ளையாருக்கு எளிதாக பெறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. கணபதி தாளை கருத்திடை வைப்பீர் குணமதர் பலவாம் கூறர் கேளீர் உச்சவித்திறக்கும் அகக்கண் ஒளித்தரும் திக்கெல்லாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம். இது ஆணை முகனுக்கென்று பாரதியின் பாடல். பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த ஒரு செயலியும் தொடங்கினால் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலருடன் செவ்வனே செய்து முடிக்கலாம் என்பது நம்பிக்கை.

இன்றைய நம் ஆலய தரிசனத்தை செல்ல இருக்கும் இடம் திருவழஞ்சுழி. இங்குள்ள அரிய வெள்ளை விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஸ்வேத விநாயக பெருமானை வழிபட்டால் தாங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேறும் என்பது நம்பிக்கை. தேவர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் போது தடங்கள் ஏற்பட்டது. விநாயகரை வணங்காததால் தான் தடங்கள் உண்டானது என்பதை உணர்ந்த தேவர்கள் உடனே பார்க்கடலை கடைந்த போது ஏற்பட்ட நுரையை கொண்டே விநாயகர் திருவுருவம் செய்து வழிபட்டனர். விநாயகரின் ஆசியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்றனர். பார்க்கடல் நுரையால் செய்யப்பட்ட

கடல் நுரையால் ஆனதால் மற்ற ஆலயங்களில் நடப்பது போன்ற அபிஷேகம் இவருக்கு செய்யப்படுவதில்லை. 10 அங்குலமே ஆன சிறிய மூர்த்தியாக உள்ள இந்த வெள்ளை பிள்ளையாருக்கு பச்சை கற்பூரத்தை திருமேனியை தொடாமல் அவர் மேல் மெல்ல தூவி விடப்படுகிறது. இந்த ஸ்வேத விநாயகரின் துதிக்கை வழப்பக்கம் சுழித்துள்ளதால் திருவழஞ்சுழி என இவ்வூர் பெயர் பெற்றது என்றும் கூறப்படுகிறது. சிற்பக்கலைக்கு உதாரணமாக திகழ்கிறது திருவழஞ்சுழி ஆலயம். இந்த ஆலயத்தில் உள்ள பழக்கணி மிகவும் புகழ் பெற்றது. மற்ற தலங்களில் விநாயகரின் 2 தந்தங்களில் ஒன்று மட்டும் கூர்மையாக இருக்கும், மற்றொன்று பாதி ஒடிந்த நிலையில் காணப்படும். ஆனால் இந்த தலத்தில் 2 தந்தங்களும் கூர்மையானதாக காட்சியளிப்பது சிறப்பானதாக அமைந்துள்ளது.

0: கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் அமைந்துள்ள ஆலயம் தேவார பாடல் பெற்ற காவிரியின் தென்கரை தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்தின் தலபதிச்சியமாக வெல்வமரமும் காவிரி, அரசலாறு, ஜடா தீர்த்தம் ஆகியன இத்தலத்தின் தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. ஒருமுறை சாப விமோச்சனம் பெறும் பொருட்டு இந்திரன் பூலோகத்திற்கு வரும் பொழுது இந்த வெள்ளை விநாயகரை தன்னுடன் எடுத்து வந்து காவிரி கரையில் வைத்துவிட்டு நீராடி பின் திரும்பி அந்த விநாயகரை எடுக்க முயன்ற போது அது கையுடன் வரவில்லையாம். எனவே இந்த விநாயகர் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய திருவழஞ்சுழியே ஏற்ற இடம் என இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே இன்றும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் தேவேந்திரன் வந்து வெள்ளை விநாயகரை வழிபட்டு செல்வதாக ஐதீகம். கும்பகோணம் சுவாமி மலைக்கு அருகில் அமைந்துள்ள திருவழஞ்சுழி ஆலயத்தில் மகா சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சோழர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் வழஞ்சுழிநாதர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமானும், பெரிய நாயகி என்ற திருநாமத்துடன் அம்பாளும் அருள் பாலிக்கின்றனர்.
1: உடை பண்பலை 100.5 MHz இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கம்பன் கலத்துல பேச கூப்பிடுறப்ப தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. இந்த தலைப்பு கொடுக்கறப்ப என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, தலைப்புக்குள்ள பேசலாம். என்ன கஷ்டம் அப்படின்னா, தயாரிக்காம போய் பேச முடியாது. இது ரெண்டும் தான் அதுல. ராமன் பொது தலைப்பு, அதுல ராமன் வீரன், ராமன் நல்ல கணவன், ராமன் சகோதரன், எல்லாம் நல்லா இருந்தது. அரசன் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ராமன் அப்படி.

0: ஒரு கோடு போட்டு மாணவன் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்ன சங்கடம்னு கேட்டா, ராமன் எங்க படிச்சாரு என்னங்கிற விஷயத்த என்னால் தேடவே முடியல. எங்க படிச்சாரு எப்படி படிச்சாரு ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், பாலகாண்டம் முழுவதும் வாட்சி பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அரிய செய்தி கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிய செய்தி மட்டும் இல்ல, அந்த பகுதி முழுவதுமே ராமன் படித்து கொண்ட செய்திகளாக வருது. எப்படி அப்படின்னா, அசுரர்களும் தாடகையும் தன்னுடைய யாகத்தை கெடுக்கிறார்கள் என்று சொன்ன விஸ்வாமித்திரன் போய் தசரத மன்னனை பார்த்து அந்த குட்டத்தை அடக்குவதற்கு என்ன செய்யணும். உடனே அவர் சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னார். இல்ல, உங்க பையன் ரெண்டு பேரும் அனுப்புங்க. அந்த ரெண்டு பேர் யாரு, ராமனும் லக்ஷ்மணனும். சின்ன பிள்ளைகளா இருக்காங்களே. உடனே வசித்தர் சொன்னாரு, கவலைப்படாத, அவரோட போகட்டும். அப்படி அனுப்புறப்ப விஸ்வாமித்திரன் பின்னால் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் என்னென்ன படிச்சுக்கிட்டாங்கிறதாங்க அந்த பாலகாண்டம் முழுவதும். இதுல எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 20 மேற்பட்ட கதைகள் வருது. என்னென்ன கதை தெரியுங்களா, போயிட்டே இருக்காங்க. ராமன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, ரொம்ப கடுமையான வெயில் மாதிரி இருக்கே இந்த இடம், தாங்க முடியாத அனலா இருக்கே, என்ன காரணம் அப்படிங்கிறார். ஒரு பாறையில உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்றாருங்க, இதுதான் மன்மதனை சிவபெருமான் சுட்டரித்த இடம் ஆரம்பிக்குதான கதை. இப்ப நீங்க கந்தபுராண கதைக்கான விஷயத்துல, அந்த கந்தபுராணத்துலதான் சிவபெருமானுடைய தவத்தை கிளைக்க மன்மதன் வர்றான். அப்ப நெற்றிக்கண் திறக்கப்படுது, அவன் எரியுதான். அப்படி அங்கம் எரிந்த இடம் ஆதலால் இங்க வெப்பம் அதிகமா இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, போயிட்டே இருக்கிற போது கால் தூசிப்பட்டு ஒரு கல் அப்படியே பெண்ணா மாறுது. ராமன் அதிர்ச்சியில் நிக்கிறார். இது யாரு, அகலிகை கதை ஆரம்பமாகுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, எனக்கு தெரிஞ்சு ஓபன் யூனிவர்சிட்டி அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறைக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில உட்கார வச்சு அந்த அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி எல்லாம் நீங்க சொல்ற பாருங்க, அத்தனை கல்வி அந்த ராமாயணத்துக்குள்ள அவர் சொல்றாரு. விடாம கேட்க கேட்க கேட்க அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த யாகசாலைய நீங்க யாகத்தை தொடங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோடனே, அப்ப ராமன் ஒரு ஐடியா பண்றாரு. எப்படி அப்படின்னா, லட்சுமணன் சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண, இதே இடத்துல நில்லு இந்த யாகசாலையில், நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி வர்றேன். அப்படியே இரவு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி செய்வோம், நீ நிற்கணும், நான் சுற்றி வருவேன் அப்படிங்கிறார். இது எப்படியே சொல்லிட்டு விட்டு அதுக்கு பேர் கம்பராமாயணமா? இல்லை இல்லை, அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாருங்க. யார், கம்பன் சொல்கிறாரு, ஏன் இளையவனை நிப்பாட்டினாரு மூத்தவராகிய ராமன், ஏன் இப்படி சுற்றி வந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையாவது போய் கொடுக்குறப்போ கண்ணை இமை காப்பது போல் காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரியான ஓமைங்க. அதாவது கீழ் இமை நமக்கு அசையாதான், இலக்குவன் கீழிமை மாதிரி இருக்கிறான், மேல் இமை இப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருமா, ராமன் மேல் இமை போல் வருகிறானா. இப்ப கண்ணும் இமையுமான ஓமையை சொல்லுகிற போது கூட ஒன்றை நிறுத்தி இன்னொன்றை வந்து சந்திச்சுட்டு போற மாதிரி வைக்கிறதுனா, படிக்கிற போது இருக்கிற அந்த விஷயத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் இனிமை தானாக பயன்படும். அப்ப இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிச்சுட்டு போய் பேச போற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லைங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க கதம்ப மலர்கள். பல வண்ண பூக்கள் கூடி பார்க்கும் மனதை மகிழ்வித்து நறுமணமெல்லாம் ஒன்றாய் கலந்து மனதில் இனிமை விதைக்கும் கதம்ப மலர்கள் போல பல எண்ணம் கொண்ட உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து அழகான உலகத்தை படைக்க அன்புடன் அழைக்கிறது கோடை பன்மலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், காலை 9 மணிக்கு குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி ஜான்சிராணி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு படித்ததில் பிடித்தது மகளிர் நேரம், பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி தங்கராஜ் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை, இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. விருந்தினர் விருப்பமாக கொடை தென்றல் இரவு 9 மணிக்கு, இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. கோடை பண்பலை 100.5 இவையாவும் நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ₹2,500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி 2 டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட், உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC India.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
0: நேரம் மாலை 6:20. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் இன்று சேலம் மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:34 நிமிடம். 100.5 இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லாமல் எப்படி சோழ நாட்டை இரண்டாக, தஞ்சையை தலைநகரமாக கொண்ட ஒரு பகுதி என்றும், வடக்கே இருக்கும் ஒரு பகுதி என்றும் எப்படி பிரித்து கொண்டு ஒரு பக்கம் மதுராந்தகத்தேவருக்கும் இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலனுக்கும் எப்படி சுமூகமாக பிரித்து கொடுத்து தற்காலிகமாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வளர்ந்து விடாமல் எப்படி பார்த்து கொள்ளலாம், பங்கீடு செய்து கொள்ளலாம் என்ற திட்டங்களையெல்லாம் மனதிலே போட்டு வைத்து கொண்டிருந்த பழுவேட்டரையர் இப்பொழுது இளையராணி நந்தினியை தேடி அந்தப்புரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இப்படியேப்பட்ட முடிவுகளையெல்லாம் இளையராணியின் சம்மதத்தின் பேரிலும் அவருடன் கலந்து ஆலோசித்த பிறகும் அவர் மேற்கொண்டிருந்தார். இத்தகைய முடிவுக்கு வந்து அதன் பிறகுதான் கடம்பூருக்கு வந்தார். கரிகாலனையும் அங்கு அழைத்து வரச் செய்தார். ஆனால் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. பெரியவர்களுக்கு அடங்கி நடப்பதற்கு பதிலாக கரிகாலன் பெரியவர்களை அதட்டி உருட்டி அதிக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய கேலி பேச்சுக்களையும் இருபொருள் கொண்ட மொழிகளையும் பழுவேட்டரையரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முக்கியமாக அவரை பற்றி கரிகாலன் அடிக்கடி வயதான கிழவர் என்று குறிப்பிட்டதும், இளையராணியை பாட்டி என்று அழைத்து வந்ததும், கூறிய விஷந்தோய்ந்த பாணங்களைப் போல் அவரை துன்புறுத்தி வந்தன. போதும் போதாதற்கு சம்புவரையரின் போக்கும் அவ்வளவு திருப்திகரமாயில்லை. தமக்கு பக்கபலமாக நின்று கரிகாலனுடைய அதிக பிரசங்கத்தை அடக்க முயல்வதற்கு பதிலாக சம்புவரையர் பெரும்பாலும் வாயை மூடி மௌனம் சாதித்து கொண்டிருந்தார். ஏதாவது பேசினாலும் தயங்கி தயங்கி வழவழா குழகுழா என்று பேசினார். கரிகாலன் தமது மாளிகைக்கு விருந்தாளியாக வந்துவிட்டபடியினால் ஏதாவது ஏடாகூடமாய் நடந்துவிடக் கூடாதென்று அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் போலும். காரணம் எதுவாயிருந்தாலும் சம்புவரையரின் போக்கு கொஞ்சங்கூட பழுவேட்டரையருக்கு திருப்திகரமாக இல்லை. இன்றைக்கு கரிகாலன் கூறியதில் எவ்வளவு தூரம் உண்மையான பேச்சு, எவ்வளவு தூரம் கேலி பேச்சு, எவ்வளவு தூரம் மனதில் ஒன்று உதட்டில் ஒன்றுமான வஞ்சகப் பேச்சு என்பதை கண்டுகொள்வதும் எளிதாயில்லை. மதுராந்தகனையும் அங்கே வரவழைத்த பிறகு ஏதேனும் பெரிய விபரீத காரியம் செய்ய உத்தேசித்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது? மலையமானை பெரும் சைன்யத்துடன் படையெடுத்து வரச் செய்து கடம்பூர் மாளிகையை வளர்த்து கொள்ளும்படி செய்தாலும் செய்யலாம் அல்லவா? இவை எல்லாவற்றையும் எண்ணும்போது தஞ்சாவூருக்கு திரும்பி போய் விடுவதே நல்லது. சின்ன பழுவேட்டரையன் நல்ல மதியூகி, அவனிடமும் யோசனை கேட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை முதுராந்தகனை இங்கு அழைத்து வருவதாயிருந்தாலும் எல்லா நிலைமைக்கும் ஆயத்தமாக காலாந்தக கண்டனை பெரிய படை திரட்டி கொள்ளிடக்கரையில் கொண்டு வந்து வைத்திருக்கச் செய்யலாம். இது எப்படியானாலும் இளையராணியை இங்கே இனிமேல் இருக்கச் செய்து இந்த மூடர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாக்குவது கூடவே கூடாது. அவளை அழைத்து கொண்டு போய் தஞ்சாவூரில் விட்டுவிடுவது மிக்க அவசியம். அதற்கு ஒரு வசதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது, அதை கைவிடுவானேன்? இவ்விதம் ஒரு முடிவுக்கு வந்ததும் பெரிய பழுவேட்டரையருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. முகமலர்ச்சியுடனே நந்தினியின் அந்தப்புரத்தை அடைந்தார். அங்கே அவர் வாசற்படியருகில் வந்தபோது உள்ளே இருந்து கலகலவென்று சிரிப்பு சத்தம் வருவதை கேட்டார். ஏனோ அந்த சிரிப்பின் ஒலி அவருக்கு எரிச்சலை உண்டாக்கியது. தஞ்சாவூர் அரண்மனையில் நந்தினி இவ்விதம் சிரிப்பதே இல்லை. இப்போது என்ன குதூகலம் வந்துவிட்டது? எதற்காகச் சிரிக்கிறாள்? அவளுடன் சேர்ந்து சிரிப்பது யார்?

0: உள்ளே பிரவேசித்ததும் உடன் இருந்தவள் மணிமேகலை என்று தெரிந்தது. இதனால் அவர் மனம் சிறிது தெளிந்தது. அவரை கண்டதும் மணிமேகலை சிரிப்பை அடக்குவதற்காக இரண்டு கைகளினாலும் வாயை பொத்தி கொண்டாள். அப்படியும் அடக்க முடியாமற் போகவே சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு ஓடிப்போனாள். நந்தினியின் சிரிப்பு பழுவேட்டரையரை கண்டதுமே நின்றுவிட்டது. அவளுடைய முகமும் வழக்கமான கம்பீரத்தை அடைந்தது.
1: ஐயா, வாருங்கள், யோசனை முடிவடைந்ததா?
2: நந்தினி, அந்த பெண் எதற்காக அப்படி சிரித்தாள்? ஏன் சிரித்து கொண்டே ஓடுகிறாள்
0: என்று பழுவேட்டரையர் கேட்டாள்.
1: அதை சொல்லத்தான் வேண்டுமா? சொல்லுகிறேன். சபா மண்டபத்தில் நடந்த பேச்சுக்களில் கொஞ்சம் பக்கத்து அறையிலிருந்த மணிமேகலையின் காதில் விழுந்ததாம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பாட்டன்களைப் பற்றியும் பாட்டிகளைப் பற்றியும் பரிகாசமாக பேசியதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள்.
2: சே, துஷ்டப்பெண், அவளோடு சேர்ந்து நீயும் சிரித்தாயே?
1: ஆம், அவளோடு சேர்ந்து சிரித்தேன். அவள் அப்பால் போனதும் அழலாம் என்றிருந்தேன். அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று நந்தினி கூறிவிட்டு கண்ணில் துளித்த கண்ணீரை துடைத்து கொண்டாள்.
2: ஆஹா, உன்னை இப்பேற்பட்ட மூடர்களின் மத்தியில் நான் அழைத்து கொண்டு வந்தது என் தவறு. நாளை பொழுது விடிந்ததும் நாம் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போகலாம். இன்றிரவு மட்டும் பொறுத்துக்கொள் என்றார்.
1: தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டுமா? ஏன், வந்த காரியம் ஆகிவிட்டதா என்று நந்தினி கேட்டாள்.
0: அன்று சபா மண்டபத்தில் நடந்த பேச்சின் முடிவுகளை பழுவேட்டரையர் நந்தினிக்கு தெரியப்படுத்தினார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நந்தினி,
1: சுவாமி, தாங்கள் தஞ்சாவூருக்கு போய் வாருங்கள், நான் வரமாட்டேன். ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்கும் வரையில் நான் இங்கிருந்து புறப்படுவதாக உத்தேசமில்லை. அந்த கர்ப்பம் பிடித்த இளவரசன் ஒன்று தங்கள் காலில் விழுந்து அவன் பேசிய பரிகாச பேச்சுக்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது தங்கள் கத்திக்கு அவன் இரையாக வேண்டும் என்றாள்.
2: நந்தினி, இதென்ன சொல்லுகிறாய்? இத்தகைய பாதகமான எண்ணம் உன் உள்ளத்தில் எப்படி உதித்தது?
1: ஐயா, எது பாதகமான எண்ணம்? என்னை கைப்பிடித்து மணந்த கணவனை ஒருவன் நிந்தித்து பேசினால் அவனை பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைப்பது பாதகமா?
2: இல்லை நந்தினி, இதை கேள். எங்கள் பழுவூர் குலம் சோழகுலத்தோடு 6 தலைமுறையாக நட்புரிமை கொண்டது. அதையெல்லாம் மறந்து அரியா சிறுவன் ஒருவன் ஏதோ உளறினான் என்பதற்காக நான் அக்குலத்துக்கு விரோதமாய் கத்தி எடுக்க முடியுமா? சுந்தர சோழரின் புதல்வனை, இன்று வரையில் பட்டத்து இளவரசனாய் இருப்பவனை நான் என் கையினால் கொல்லுவதா? இது என்ன பேச்சு
0: என்று பழுவேட்டரையர் பதறினார். கரிகாலனுடைய காராசாரமான வார்த்தைகளை கேட்டபோது சில சமயம் பழுவேட்டரையருக்கே உடைவாளின் மீது கை சென்றது. அப்போது சிரமப்பட்டு மனத்தையும் கையையும் கட்டுப்படுத்தி கொண்டார். தம் உள்ளத்தில் முன்னம் தோன்றிய எண்ணத்தை நந்தினி வெளியிட்டு சொன்னவுடனே அவருக்கு அவ்வளவு பதட்டம் உண்டாயிற்று.
1: ஐயா, தாங்கள் சோழ குலத்தோடு 6 தலைமுறையாக நட்பு கொண்டவர்கள், உறவும் கொண்டவர்கள். ஆகையால் தாங்கள் கத்தி எடுக்க தயங்குவது இயல்பு. ஆனால் எனக்கு அத்தகைய உறவு ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டவள் அல்ல. ஆதித்த கரிகாலன் தங்கள் அடிபணிந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாவிட்டால் என் கையில் கத்தி எடுத்து நானே அவனை கொன்று விடுகிறேன் என்றாள் நந்தினி.
0: அப்போது அவளுடைய கண்கள் சிவந்து புருவங்கள் நெறிந்து முகத்தோற்றமே மாறிவிட்டது. பழுவேட்டரையர் சிரித்தார். நந்தினியின் வார்த்தையை கேட்டு பரிகாசமாய் சிரிப்பதாய் எண்ணிக்கொண்டு லேசாகத்தான் சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலியால் அந்த அறையும் அதிலிருந்த சகல பொருட்களும் நடுநடுங்கின. தம்மை அவமதித்தவர்களை நந்தினி தன் கையினாலேயே கத்தியெடுத்து கொன்றுவிடுவதாய் கூறியதை கேட்டபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமிதம் உண்டாயிற்று. தம்முடைய மரியாதையை பாதுகாப்பதில் நந்தினிக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததில் பழுவேட்டரையருக்கு இரும்பூது ஏற்பட்டது. அதே தோரணையில் அவள் மேலும் பேசி கேட்க வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் ஒரு பக்கம் பெருகியது. மற்றொரு பக்கத்தில் அவள் அம்மாதிரியெல்லாம் பேசுவதை தாம் விரும்பவில்லை என்று காட்டிக்கொள்ளவும் ஆசைப்பட்டார்.
1: ஐயா, ஏன் சிரிக்கிறீர்கள்? என் வார்த்தையில் அவநம்பிக்கையினால் சிரிக்கிறீர்களா என்று கேட்டாள்.
2: தேவி, மந்தார மலரின் இதழைப் போல மென்மையான உன் கையினால் கத்தியை எப்படி எடுப்பா என்று எண்ணிச் சிரித்தேன். மேலும் நான் ஒருவன் நீண்ட 2 கைகளை வைத்து கொண்டு உயிரோடு இருக்கும்போது.
1: ஐயா, தங்கள் கரங்களின் பெருமையையும் வலிமையையும் நான் அறிவேன். யானை துதிக்கையொத்த நீண்ட கைகள், இந்திரனுடைய வஜ்ராயுதத்தைப் போன்ற வலிமையுள்ள கைகள், போர்க்களத்தில் 1000 பகைவர்களை வெட்டி வீழ்த்திய கைகள், சோழ சக்கரவர்த்திகளின் சிரத்தில் மணிமகுடத்தை வைத்து நிலைநாட்டி வரும் கைகள். ஆனாலும் அதையெல்லாம் இன்று நினைத்து பார்ப்பாரில்லை. நேற்று பிறந்த பிள்ளைகள் தங்களை கிழடு என்று சொல்லி ஏளனம் செய்யும் காலம் வந்துவிட்டதே. தாங்களும் மந்திரத்தால் கட்டுண்ட

0: சர்ப்பராஜனைப் போல சோழ குலத்தாரிடம் கொண்ட பக்திக்கு கட்டுப்பட்டு சும்மா இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கரங்கள் வளையல் அழிந்த மென்மையான கரங்கள்தாம். ஆனாலும் வீராதி வீரராகிய தங்களை அக்னி சாட்சியாக கைப்பிடித்த காரணத்தினால் எனது கைகளுக்கும் சிறிது சக்தி ஏற்பட்டிருக்கிறது. என் கற்பை காத்துக் கொள்வதற்கும் என் கணவரின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்கும் அவசியம் ஏற்படுமானால் என் கைகளுக்கும் கத்தியெடுக்கும் வலிமை உண்டாகிவிடும். இதோ பாருங்கள் என்று நந்தினி கூறிவிட்டு மஞ்சத்துக்கு அடியிலிருந்த பெட்டியை வெளிப்புறமாக நகர்த்தினாள். பெட்டியை திறந்து அதன் மேற்புறத்தில் கிடந்த ஆடைகளை அப்புறப்படுத்தினாள். அடியில் தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்த நீண்ட வாளை ஒரு கையினால் அலட்சியமாக எடுத்து தலைக்கு மேலே தூக்கி பிடித்தாள். பழுவேட்டரையர் அதை பார்த்து வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்துப் போய் நின்றார். பின்னர், இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதற்காகவல்லவோ என்று நினைத்தேன் என்றார். நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்களை இந்த பெட்டியிலே தான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்குரியது என்றாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மணிமேகலையோடு சேர்ந்து சிரித்ததை பற்றி பெரிய பழுவேட்டரையர் கேட்டபோது, ஆமாம், அவளோடு சேர்ந்து சிரித்தேன். அவள் அப்பால் போனதும் அழலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு நந்தினி சொன்னாள். தொடர்ந்து கண்ணீரையும் தொடச்சிக்கிட்டாள் அல்லவா. இதை கேட்கும்போது ஆசிரியர் 1934 எழுதின மங்களபுரி தேர்தல் மர்மம்ங்கிற கதையில் வர பகுதி நினைவுக்கு வருது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது. திடீர் திருப்பம். போட்டியிலிருந்து விலகி கொள்றதா அண்ணனிடம் சொல்லிடுறான் பரிபூர்ணம். இப்போ மனைவி நிரஞ்சனியோட காரில் போய்கிட்டு இருக்கான். என் கண்மணின்னு பரிபூர்ணம் ஆரம்பித்தான். போதும் போதும், கண்மணியுமாச்சு கிண்மணியுமாச்சு, வெட்கம் தாங்கவில்லை, நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகலாம் என்று இருக்கிறது. இச்சமயம் கையில் ஒரு விளக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். விளக்கு எதற்கு? ஸ்திரீகளுக்கு வெட்கம் வந்தால் கன்னங்கள் சிவந்து ரோஜா புஷ்பம் போல் ஆகும்னு புத்தகங்களில் சொல்கிறாங்களே, அது நிஜமா என்று பார்ப்பதற்கு. இந்த வீச்சல்லாம் அண்ணன் முன்னால் காணோமே, இவ்வளவு பிரயாசப்பட்டு பின்னர் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தலை குனிந்து விட்டு உங்களுக்கு பேசுவதற்கு வேறு வாய் இருக்கிறதா? பாருங்க, இந்த நிலையிலையும் பழுவேட்டரையர் பரிபூர்ணம் போலவே பேசுகிறார். தேவி, மந்தார மலரின் இதழைப் போல் மென்மையான உன் கையினால் கத்தியை எப்படி எடுப்பா என்று எண்ணி சிரித்தேன். பெட்டிக்குள்ளிருந்து வாளை எடுத்து தலைக்கு மேலே தூக்கி பிடிக்கிறார். கிழவருக்கு வியப்பு தான். ஆனால் அவருடைய ஒரே நோக்கம் நந்தினியை இனியும் இங்கே இருக்க செய்து இந்த மூடர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாக்குவது கூடவே கூடாது. அழைச்சிக்கிட்டு போய் தஞ்சாவூரில் விட்டு விடுவது மிக மிக அவசியம். ஆனால் வர மறுக்கிறாளே, நல்லது. அதிக பிரசங்கம் என்கிற தொடரை பார்ப்போம். பிரசங்கம் விரிவுரை, அதற்கான பொருள், தலைப்பு, இதையெல்லாம் உள்ளடக்கியது. அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி, குறிப்பாக வயசுலேயும் அறிவிலையும் முதிர்ந்த பெரியவங்களை மதியாமல் பேசுவது அதிக பிரசங்கம். அடுத்து இரும்பூது, இதன் பொருள் பெருமிதம், அற்புதம், வியப்பு, இப்படியும் கொள்ளலாம். இரும்பூது கங்கேலிய இன்குரல் விரலியர், இந்த சங்க விளக்கிய தொடர் நல்ல எடுத்துக்காட்டு. வியக்கத்தக்க திறமை கொண்ட விரலியர் பற்றினது. இதில் வரும் கங்கேலிய என்ற சொல் நெருங்கியங்கிற பொருளை கொண்டது. ஓங்கின கை நிற்காதும்பாங்க. நந்தினி நீண்ட வாளை ஒரு கையால் அலட்சியமாக எடுத்து தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சதை பார்த்த பழுவேட்டரையருக்கு நிச்சயமாக கவலை வந்திருக்கும். எத்தனையோ போர்க்களங்களை பார்த்தவர் தான் இருந்தாலும் தன் மரியாதையை நிலைநிறுத்த இந்த அழகி ஏன் வாழை எடுக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இதுவரை கேட்டு ரசித்தோம்.
4: கதம்ப மலர்கள் மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும்.

நாளை மாலை 6 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் விருப்ப பாடல்களை ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்.

0: இரவு வணக்கம் நேர்களே. தூது பறந்து அஞ்சல் கடந்து தகவல் தொழில்நுட்பம் தலை தூக்கிய காலத்தில் இருக்கும்னு சொல்லலாம். இப்போவெல்லாம் தட்டச்சு செய்யணும்னு அவசியம் கூட இல்லைங்க. கண் சிமிட்டுற நேரத்தில் குரல் பதிவு செவி தழுவி நேரத்தையும் வேலையும் மிச்சமாக்குது. அந்த குரல் பதிவை உங்களுக்கு சாதகமாக்கி ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பாட்டு கேட்கணுமா? அப்போ அனுப்பி விடுங்க இந்த கட்செவி எண்ணுக்கு 94 86 28 24 24. உங்கள் பேர், எந்த ஊர், என்ன பாடல், அந்த படத்தோட பேர் என்ன, இது எல்லாமே தெளிவாக குரல் பதிவாக செஞ்சு அனுப்புங்க. பிடிச்ச பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஆசையில் இருக்கும் குழந்தை யாருன்னு பார்க்கலாம்.
1: இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் மாயி திரைப்படத்தில் மேகம் துடைத்து மின்னல் பிடித்து எஸ்பிபியோடு வசந்தராஸ் தாஸ் இணைந்து பாடிய பாடல். விரும்பும் மதுரை கேஎஸ்கே ஆனந்தம், திவ்யா ராணி, லய சங்கீதா. நன்றி, வணக்கம்.
0: எஸ் ஜானகி என்று சொல்கிறது வலைத்தளம். பார்க்கலாம் பாடலை, கேட்கலாம்.

0: என்ன மாணவர்களே, இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்காக ஆவலோட காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக சொல்லுக்குள் சொல் கக்கப்போ அப்படின்ற 2 விளையாட்டுகள் இருக்குது. இன்னைக்கு விடுமுறை அப்படின்றனால நீங்கள் வீட்டு பாடமெல்லாம் முடிச்சிருப்பீங்க. வாங்க நல்லா விளையாடுங்க, பாடலையும் கேட்டுட்டு போகலாம். நேரம் இரவு 7:08, இது கொடைப்பான்மலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு. நேர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப யாருக்காக பாடல் தரப்போறோம்னு பாத்திரலாம்.
1: வணக்கம், ஆசையில் ஒரு குக்கு. நான் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமளூர் வட்டம் போறோம். எனது பெயர் கண்மணி பொன்னுசாமி.

0: நம்ம கோடி பண்பலை 100.5 இன்னைக்கு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. மற்ற மாவட்ட நேயர்கள் கண்டிப்பா கேட்டு ரசிக்கலாம். நேரம் அப்போ 7:14. இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் இருக்கு. இப்ப ஆசையா பாட்டு கேட்க எந்த நேயர் வந்திருக்காங்க?
1: ஆசையில் ஒரு குக்கு இணைவது திருச்செங்கோடு, கேசவன் பாரதி, தமித்ரா தனுத்ரா, சோமசுந்தரம், ஜானகி. படம் சிம்மராசி, பாடல் வானத்து நிலவெடுத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க.

0: மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் இரவு 7:18. கொடைப்பண்மலை 100.5 நாசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில 94 86 28 24 24 என் மீண்டுமாக 94 86 28 24 24 அப்படின்ற கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் வந்து குரல் பதிவாக தெளிவாக அனுப்புங்க. இதுவரைக்கும் தெளிவாக அனுப்பிட்டுருக்க நேர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ எந்த நேருக்காக பாடல்னு நம்ம பார்த்துடலாமா?
2: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு இனி இரவு வணக்கம். கோடை பண்புலை 100.5 எனது விருப்பமான பாடல் மனதை திருடி விட்டாய் என்ற படத்திலிருந்து குட்டி குட்டி பனித்துளியே. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். வாய்ப்புக்கு நன்றி.
1: உங்களுக்காக இந்த இரவு நேரத்தில் கொட்டது பனித்துளி கேட்கலாம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 7:24. இந்த நேரத்துல ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில எந்த நேருக்காக பாடல் பார்க்கலாம்?
1: கோடை பண்பலை 100.5 இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்குள் இணைவது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித். படம் பொறி. பாடல் பேருந்து நீ நீக்கும் ஜன்னலோரம் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: பேருந்தின் ஜன்னலோரத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா இருக்கையிலையுமே அமர்ந்துட்டு இப்போ நம்ம பண்பலை 100.5 கேட்டு ரசிச்சிட்டு இருக்க நேர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: இதயம் ரசிக்கும் பாடல்களோடு சுகமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். சொந்தங்களை சந்திக்கிறதே ஒரு பெரிய சுகம். அப்படி ஒரு சொந்தத்தை தான் இன்னைக்கு நம்ம சொந்த பந்தம் நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப அமைதியா பேசுறீங்க. உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: அஃப்ரா.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் கிள்ளைன்ற கிராமத்துல இருந்திருக்கோம்.
0: உங்க கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க?
1: ஃபேமிலியா வந்திருக்கோம். அப்பா அம்மா சொந்த பந்தம் பெருமா பிரியம்மா.
0: உங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: அப்பா பேர் முஜிபுர் ரஹ்மான். அம்மா பேர் சரிஃபா பேகம். எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. முதல் தங்கச்சி பேர் அஸ்ரா, ரெண்டாவது தங்கச்சி பேர் அமீரா. அப்புறம் எங்கள் பெருமா கூட வந்திருக்கோம். எங்கள் பெருமா பேர் வந்து நூறு பஸ்ஸர், பெருப்பா வந்து ஜலாலுதீன்.
0: ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. ரெண்டு தங்கைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதில் யார் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவா?
1: ரெண்டு பேருமே தான்.
0: அதில் யார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
1: ரெண்டு பேருமே காமன் தான்.
0: இப்போ உங்கள் டாடி வந்து மூணு சாக்லேட் வாங்கிட்டு வராரு. ஒரு சாக்லேட் அவரே சாப்பிட்டாரு. ரெண்டே ரெண்டு சாக்லேட் தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்று, உங்கள் தங்கைக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தங்கைக்கு கொடுத்துருவீங்களா இல்லை நீங்களே சாப்பிட்டுக்குவீங்களா?
1: அவங்கள கொடுத்துருவேன்.
0: உண்மையாவா?
1: உண்மையா.
0: உங்கள் தங்கம் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி, கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் வந்துட்டீங்க, இப்போ என்னென்னலாம் பார்த்தீங்க கொடைக்கானலில்? பொருட்கள் வாங்கணும், சில கடைகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆபரணங்கள் பார்த்துருப்பீங்க, மணி ப்ரெஸ் பார்த்துருப்பீங்க, வாட்ச் பார்த்துருப்பீங்க.
1: பேக் வாங்கினேன்.
0: ம், என்ன கலரில் வாங்கியிருக்கீங்க?
1: கிரே.
0: கிரே கலரில் வாங்கியிருக்கிறீங்க. உங்கள் தங்கச்சி கேட்டால் கொடுத்துருவீங்களா?
1: கொடுப்பேன்.
0: ஏன் யோசித்து பதில் சொல்கிறீங்க? எல்லாத்துக்குமே உங்களது அம்மா வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படிதானா? சரி, வகுப்புலலாம் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்களா இல்லை அமைதியாக இருப்பீங்களா? குறும்புத்தனம் பண்ணுவீங்களா?
1: இல்லை, கொஞ்சம் அமைதியாக தான்.
0: பொதுவாகவே 10ஆம் வகுப்புக்கு போகிற பொண்ணுங்க வந்து படிப்பு மேலே ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த அக்கறை வந்துருச்சா?
1: இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். கோடை பண்பலை 100.5 சார்பாக மென்மேலும் வளர வாழ்த்துக்களை சொல்லுகிறது. என்ன பாடல் தரலாம் நிகழ்ச்சியில்?
1: ஜூட் மூவிலேருந்து ஊரும் பிளட் சாங்.
0: சரி, உங்களுக்காக ஒழிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 பாடல்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவு திருச்சி சாரதாசில்
6: சுண்டல் பொங்கல் கொழுக்கட்டை எல்லாமே சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தியை முடிச்சிட்டிங்களா? ஆனால் நம்ம பண்பலையில் இன்னும் முடியலைங்க. இன்னைக்கு இரவு 9 மணிக்கு நம்ம கொடைத்தின்றல் நிகழ்ச்சியில் நம்ம அறிவிப்பாளர் சலீமா சாஜகன் அவங்க விநாயகர் பற்றின நிறைய கேட்காத தகவல்களோட அவரை பற்றிய பாடல்களும் உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்காங்க. கண்டிப்பாக காத்துருங்க இன்னைக்கு இரவு 9 மணிக்கு கொடைத்தின்றல் நிகழ்ச்சியில். நேரம் இரவு 7:37 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ எந்த நேருக்காக பாடலை கொடுக்க போகிறோன்றதையும் பார்த்துடலாம்.
7: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு, தேனி மாவட்டம், வடுகப்பட்டி சந்திரா. இப்போ தேனி மாவட்டத்தில் மழை பெய்யுது. இதுக்காக பாட்டு குசி படத்துலேருந்து மேகம் கருக்குது, அந்த பாட்டு போடுங்க. வணக்கம்.
6: தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இப்போ மழை வந்துட்டு தான் இருக்குது. அது கடினமாக இருந்தாலும் நம்ம வந்து நல்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இந்த பாடல் எல்லாருக்காகவும்.

0: நம் இதயம் பறந்த நேரம் 7:43. இது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்போ நிகழ்ச்சியில பாடல் யாருக்காக?
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 நான் மதுரை குடும்பகலத்திலிருந்து சதீஷ் பேசுகிறேன். என்ஆர்சை மச்சான் படத்துல இருந்து ஆடியில செய்தி சொல்லி.
0: இதோ பாடல் உங்களுக்காக சதீஷ்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும்

போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: நேரம் இரவு 7:51. இது ஆசையில் இருக்கு கோடைப்பன்மலை 100.5. நேர்களோட விருப்ப பாடல்களை குரல் பதிவு மூலமா தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கு. இப்போ யாருக்காக பாடல் தரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாம்.
2: வணக்கம் நண்பர்களே, தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு பிடிச்ச பாடல் டிராகன் என்ற மூவியிலிருந்து வழித்துணையே பாடல். இந்த பாடல் எனது அன்பு மனைவி ஷீலா அவர்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ.
1: கண்டிப்பாங்க, உங்களோட வழித்துணைக்காக நாங்கள் இசையை துணையாக தரும். கேட்டு மகிழுங்க கொடிப்பன்மலை 100.5.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துல நிறைவான பாடல் கேட்கும் அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் யாருன்னு பார்த்தலாம்.
1: வணக்கம், நான் இந்துமதி நவீன்குமார் திருச்சியில இருந்து பேசுறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில சூரியவம்சம் படத்துல இருந்து ரோசா பூச்சின ரோசாப்பு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி.
0: நீங்க ஆசைப்பட்டது

நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில குரல் பதிவு செய்து பாடல் கேட்க முடியலையேன்னு நேர்கள் வருத்தப்பட வேண்டாம். நாளை இரவு 7 மணிக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி இருக்குங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நேர்களை அப்படின்னு கேட்டுட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த், நன்றி நேர்களே. இனி கோடிப்பண்மலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்காக விளையாட்டுகளோடு நம்ம அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் இருக்காங்க. அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னால தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை

முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 MW மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலை 1.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய இரவு வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. விழுந்தாலும் எழுந்திடும் விடாமுயற்சியின் வயது இளம் வயது. தோல்வியிலும் பாடம் கற்று வெற்றி நோக்கி நடக்கும் பயணம். கைகளில் கனவுகள், நெஞ்சத்தில் நம்பிக்கை, கண்களில் எதிர்காலம். இந்த இளமை காலம். இளமை காலத்தில் வெற்றி நோக்கி பயணிக்க அன்புடன் அழைக்கிறது கோடை பன்மலை 1.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. சொல்லுக்குள் சொல், கககப்போ. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். நிகழ்ச்சியை முதல் முறையாக கேட்குறோம், விளையாட்டுகள் எப்படின்னு தெரியாது அப்படின்னு இன்னும் நிறைய குட்டி செல்லங்கள் இருக்காங்க. அவங்களுக்காக எப்படி விளையாடணும், விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்லுக்குள் சொல் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, தமிழில் ஒரு சொல் சொல்லுவோம், அந்த சொல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களை மட்டும் வச்சு அர்த்தமுள்ள குட்டி குட்டி சொற்கள் கண்டுபிடிக்கணும். அது குறிலா நெடிலா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த எழுத்துக்களை மட்டும் வச்சு தான் குட்டி குட்டி சொற்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் சொல்லுக்குள் சொல். கககபோ அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, தமிழில் ஒரு சொல், அந்த சொல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு முன்ன அல்லது பின்ன, முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு தமிழ் எழுத்தை சேர்த்து சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது பொதுவாக சொல்கிற அந்த தமிழ் எழுத்துக்களை நீக்கிட்டு அது என்ன சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் ககக போ. என்ன குட்டிச்சிலங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? விளையாட ஆர்வமாக இருப்பீங்க? வாங்க 24 24 24 24 24 29 24 24 26 இந்த எண்களில் வரலாம். கொடைக்கானலோட முன் இணைப்பாக 0 4 5 4 2 சேர்த்துக்கங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் குட்டி செல்லம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஹரிஹர சுதன். எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மணப்பாறையா? என்னமோ கேட்டது, கேட்கலையே. உங்க ஊர் பேரு எனக்கு கேட்கல. கொஞ்சம் தெளிவாக கேட்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்று பேசுங்க. என்ன

0: பண்ணுறீங்க ஹரிஹரன்? வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டிங்களா? நீங்கள் பேசுகிறத வீட்டில் கேட்டுட்டு இருக்காங்களா? இல்லையா, யாருமே கேட்கலையா? தனியாக வந்துட்டிங்களா? கரண்ட் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறீங்களா? மெழுகுவத்தி ஏத்தியாச்சா? தெரியுதா ஏதாவது? நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ஃபோனை அப்படியே உருட்டிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சது ஏதோ அங்கே நடக்குது அப்படின்னு. மழை பெய்யுதா திண்டுக்கல்ல? இங்கேயும் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை, சோன்னு மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை பெய்யுது. சரிங்க ஹரிஹரன், இந்த குளிர்ச்சியா அப்படியே குழு குழுன்னு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லுக்குள் சொல்லா இல்ல ககக போவா? சொல்லுக்குள் சொல். விளையாண்டுருக்கீங்களா அந்த விளையாட்டு? விளையாண்டுருக்கீங்க, அப்ப எப்படின்னு தெரியும். விளையாடலாமா? இப்ப நிறைய இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே, இன்னைக்கு என்ன சிறப்பு தினம்? விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற சொல்லவே நம்ம எடுத்துக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். விநாயகர் சதுர்த்தி. சொல்லுங்க. சக்தி.
1: யார்
0: யார் அப்படி வராதே, நெடில் இல்லை எங்க, நெடில் இல்லை, குரல் தான் இருக்கு. யா வேற என்ன சொல்லலாம்? விநாயகர், விநாயகர் சொல்லலாமா? விநாயகர் சொல்லலாம், சதுர்த்தி சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி சக்தி மூணு சொல்லியிருக்கீங்க. இன்னும் குட்டி குட்டியா பாருங்க, குட்டி குட்டி வார்த்தைகள். என்னம்மா
1: சக்தி?
0: சக்தி சொல்லிட்டீங்களே. ஓ கத்தி சொல்றீங்களா, அதனால தான் கத்தி சொல்றீங்களா? கத்தி. கத்தி சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? நாயகர், நாயகர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க, இருக்கா? நாயகர் சொல்லலாமா? சொல்லலாம். என்னம்மா விட்டு விட்டு கேக்குதே, கொஞ்சம் தெளிவா கேக்குற இடத்துக்கு வந்துருங்க. ஒரே இருமலா இருக்கு உங்களுக்கு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? ஆமா. ஆனாலும் பண்பலையில பேசணும்னு ஆர்வமா வந்திருக்கீங்க. இன்னும் குட்டி குட்டியா ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்களேன், ஒரு ரெண்டு மூணு சொல் சொல்லலாம் நம்ம. முத எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். விர் இல்ல, விநாயகர் சதுர்த்தி அப்படி சொன்னேன். அப்ப வியும் விதி, விதி சொல்லலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி சொற்கள் இருக்கு பாருங்க. விதி, சதி, கதி, துதி இருக்கா? நீங்கள் தான் தேட மாட்டேறீங்களே, நிறைய சொற்கள் இருக்குது. அடுத்த தடவை வரும்போது நல்லா முயற்சி செஞ்சு அழகாக விளையாடணும் சரிங்களா? என்ன ஹரிஹரன், இப்போ வந்து அங்கே வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது விளையாட, அப்படிதானே? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? வீரம் படம்னு சொன்னீங்க அப்படியா? பாடல் கேட்கலாமா? நன்றிங்க ஹரிஹரன். People want to scream, all the people

0: ஷாட் நிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்

0: என்ன சொல்றது,
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 கரூர் மாவட்ட நேயர்களுக்காக நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், காலை 9 மணிக்கு குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சிராணி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை. நண்பகல் 12 மணிக்கு படித்ததில் பிடித்தது மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி தங்கராஜ் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. விருந்தினர் விருப்பமாக கொடை தென்றல் இரவு 9 மணிக்கு. இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி

0: நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. கோடை பந்தலை 100.5 இவையாவும் நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பந்தலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா 8:19 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல சொல்லுக்குள் சொல் ககக போ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிருத்திகா பேசுறேன்க்கா.
0: எங்க இருந்து பேசுறீங்க கிருத்திகா?
1: சிவகங்கை மாவட்டத்துல இருந்து பேசுறேன்க்கா.
0: சரிங்க. என்ன படிக்கிறீங்க? முதல் முறையா பேசுறீங்க? முயற்சி பண்ணுங்க, அது எதுவா இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. கிருத்திகா வீட்டுல யார் யார் இருக்கா? என்ன நீங்க அடிக்கடி விரும்பி கேக்குறது என்னது? அப்பாட்டையும் சரி அம்மாட்டையும் சரி எனக்கு இது வாங்கி தாங்க
1: அப்படின்னு?
0: அப்படி இல்ல, ரொம்ப பெருசா கேக்கல. நானு அடிக்கடி இது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதை சாப்பிடறதா கூட இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கலாம். என்ன கேப்பீங்க?
1: ரொம்ப விரும்பி கேக்குறதுனா ஆரஞ்சு பழம் தான்.
0: ஆரஞ்சு தான் கேப்பீங்களா? பிடிக்குமா ரொம்ப? சரி, அந்த ஆரஞ்சு சீசனே இல்லைன்னா என்ன பண்றது?
1: சீசனே இல்லைன்னா மேங்கோ சாப்பிடுறேன்.
0: மேங்கோ சீசனும் எப்பயாதான் வரும் இல்லையா? ஆனாலும் உங்க ஊர்ல கிடைக்கும். சரிங்க கிருத்திகா, நீங்க வந்து என்ன தெரியுமா விளையாட்டு விளையாடணும்? ககப்போ. எப்படி விளையாடணும் தெரியலையா?
1: ஆனா
0: நிகழ்ச்சி எல்லாம் எப்பயும் கேப்பீங்க அப்படிதானே? கேப்பீங்க, ஆனா இணைப்புல இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, விளையாடலாமா?
1: நம்ம
0: சொல்லட்டுமா? அசி, பிசி, ஷேசி, கசி, இம்சி. அசி, பிசி, ஷேசி, கசி, இம்சி. மொத்தம் 5 எழுத்துக்கள். சொல்லுங்க என்ன என்ன சொல்லுது,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன எழுத்துன்னு பாத்துங்க. முதல்ல சொன்னது வந்து அசி. சி தான் அடிக்கடி சொல்றேன் நான், அடிக்கடி சொல்ற எழுத்து வந்து சி. அப்ப சி எல்லாம் நீங்க மறந்துடணும். மறந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அசி, ரெண்டாவது பிசி, மூணாவது ஷேசி, நாலாவது கசி, அஞ்சாவது வந்து இம்சி. இம் இம்சி
1: அபிஷேகம்.
0: அபிஷேகம் அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்களே கிருத்திகா. நீங்கள் நல்லா படிப்பீங்க
1: அப்படிதானே?
0: எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? எப்படின்னு சொல்லுங்கள். நீங்க பேசுறத வச்சுதான் அழகா பேசுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, உடனே உடனே பிடிச்சிக்கிறீங்க இல்லையா? அதை வச்சு சொல்றேன் நல்லா படிப்பீங்கன்னு. சரிங்க, நல்லா படிங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, நிறைய மார்க் வாங்குங்க. என்ன என்ன ஆசை உங்களுக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு
1: ஆசை?
0: டாக்டர் ஆகணும். அப்ப நிறைய படிக்கணும், நிறைய எக்ஸாம் எழுதணும். எதுனால டாக்டர்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: மருதி படத்துல இருந்து கர்வா காட்டு கர்வாயா சங்கம்.
0: அப்படியா, ரொம்ப பிடிக்குமா? கேட்கலாமா? நன்றிங்க கிருத்திகா.
1: தேங்க்யூக்கா.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள்.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பந்தலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது. இளமை பேசுகிறது. நேர்மிரவு 8:29. இன்னைக்கு சொல்லுக்குள் சொல் ககபோ இந்த ரெண்டு விளையாட்டுகளை ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்காங்க மாணவ கண்மணிகள். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யோக தர்ஷிகா. சரியா சொல்லிட்டா உங்க பேர? திண்டுக்கல்ல மழை பெய்யுதாமே, அப்படியா? வெளிச்சம் இருக்கா? உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா? இருக்கு. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தானா? என்ன படிக்கிறீங்க நீங்க?

0: திண்டுக்கல்ல மழை பெய்யுதாமே, அப்படியா? வெளிச்சம் இருக்கா உங்க வீட்டில்? கரண்ட் இருக்கா? இருக்கு. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தானா? என்ன படிக்கிறீங்க நீங்க? மூணாவது. வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? எத்தனை வீட்டு பாடம் கொடுத்தாங்க? எந்தெந்த பாடத்துல எல்லாம் கொடுத்தாங்க? கொஞ்சம் தானா? ரெண்டா மூணா? ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான் இல்லையா? பாப்பாவுக்கு பிறந்த நாளா? நீங்களே குட்டி பாப்பா. உங்க பாப்பாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? 3 வயசு. என்ன பேரு பாப்பா? சரி, பிறந்த நாள் என்ன பேரு சொல்லுங்க. மோனிகாவுக்கு வந்து கோடை பண்பலையின் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி. என்ன என்ன வாங்கி கொடுத்தீங்க பாப்பாவுக்கு? நீங்க என்ன பரிசு கொடுத்தீங்க?
1: நாளைக்கு
0: என்னம்மா? ஓ, நாளைக்கு தான் பிறந்த நாளா? என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன பரிசு வாங்கி வச்சிருக்கீங்க? வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? வரைஞ்சு கொடுத்தா பாப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். பிடிக்குமா உங்களுக்கு? சரிம்மா. சரி, இப்போ நம்ம விளையாடலாமா? என்ன விளையாட்டு? சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? ரொம்ப எளிமையாக ஒரு சொல் உங்களுக்கு. மாநகரம். சொல்லுங்க. மாநகரம். மாநகரம் என்ன கண்டுபிடி? என்னம்மா? நகரம் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? நகம் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? ரகம் சொல்லலாம். அழகா கண்டுபிடிக்கிறீங்களே. நகரம், நகம், ரகம், இன்னும் என்ன சொல்லலாம்? என்னம்மா? ககமா? ரெண்டு கா இல்லையே, ஒரு கா தானே இருக்கு, அதனால சொல்ல முடியாது. ககம் சொல்ல முடியாது. கரம் சொல்லலாமா? கரம் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கா? மா அப்படின்ற எழுத்து மாநகர, மாநகரத்தில் வந்து மா அப்படின்னு மட்டும் சொல்லலாம், அப்படிதானே? முக்கணிகள் தெரியுமா உங்களுக்கு? முக்கணிகள் எதுன்னு? என்னது? மா, மா பலா வாழை, அப்படிதானே? முக்கனிகள் எதது அப்படின்னா மா பலா வாழை. சரிங்களா? அதில் மான்றது மாம்பழம், பலான்றது பலாப்பழம், வாழைன்றது வாழைப்பழம். சரிங்களா? புரியுதா? சரிங்க. யோகதர்ஷினி. யோகதர்ஷினியா தர்ஷிகாவா? தர்ஷிகா. சரிங்க, ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, அழகாக பேசுகிறீங்க, சூப்பராக இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5.
2: இப்பொழுது நாம் கேட்கலாம்
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
4: சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, இதெல்லாம் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நீதி சம்பந்தப்பட்ட உரிமைகள். இதெல்லாம் ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வேறு எந்த சுதந்திரம் இருந்தாலும் அது முழுமையான சுதந்திரம் அல்ல அப்படின்னு சொன்னால் அதை எந்த பெண்ணும் மறுக்க மாட்டான். பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதோ வேலைக்கு போகிறதோ மட்டும் இல்லை. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிற அந்த பணத்தை அவளுக்கு செலவு செய்ய அந்த வீட்டில் உரிமை இருக்கா அப்படின்னா பல வீட்டில் இல்லை. என்ன இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, மருந்து செலவுக்கு வேணும்னா கூட அதை கணவன்கிட்டேருந்து தான் அவள் கேட்டு வாங்கிக்கணும். வேலைக்கு போக விரும்பினா கூட வேலைக்கு போகிறான் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போக விடாமல் அவங்கள தடுக்கிறது. அவங்க பேரில் ஏதாவது சொத்து இருந்ததுன்னா எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த சொத்தின் பேரில் உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறது, அவங்க அனுபவிக்கிடாமல் தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குடும்பத்தில் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் சட்டம்னு சொல்லி 2005 ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் இந்த பொருளாதார வன்முறை பற்றி பேசுது. வன்முறை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன யோசிப்போம், அங்கே அடிதடி இல்லை, ரத்தம் அடியில், சதை கிழிஞ்சி தொங்கலை, இது எப்படி வன்முறை ஆகும் அப்படிதான் நம்ம பல பேருக்கு தோணும். இதை விட கொடுமையான அனுபவங்கள்லாம் இருக்கும் இந்த பொருளாதார வன்முறை வரும்போது. இந்த சட்டம் எதை வந்து பொருளாதார வன்முறை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்குரிய பணத்தையோ அல்லது சொத்தையோ பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது, அல்லது வீட்டு செலவுக்கு தேவையான பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது, அல்லது சம்பளத்தையோ வருமானத்தையோ வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது, வீட்டு சொத்துலேயோ அல்லது வாடகை வீட்டிலேயோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையெல்லாம் மறுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றுறது, அவங்களுடைய நகைகள், சொத்து, ஆவணங்கள் ஆகியவற்றையெல்லாம் அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே எடுத்துக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பொருளாதார வன்முறை அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி சொல்கிற சட்டம் என்ன பாதுகாப்பை கொடுத்துருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நீதித்துறை நடுவர்கிட்ட சென்று இந்த மாதிரி பொருளாதார வன்முறை நடக்கிறது, வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த வன்முறை எனக்கு நடக்கக்கூடாது, என் மீதான இந்த வன்முறையை தடுத்து நிறுத்துங்கள்னு அவங்க கேட்க முடியும். கணவனோட இருந்துக்கிட்டு கணவனுக்கு எதிரான ஒரு உத்தரவு கேட்கும்போது அந்த வீட்டில் எப்படி தங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அந்த வன்முறை நடக்கும் அந்த வீட்டிலேயே தங்கக்கூடிய உரிமையையும் எனக்கு தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்க முடியும். அது ஒரு வேளை அவங்களுக்கு கையில் அந்த நிமிஷத்துக்கு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் இல்லைன்னா அவங்க பராமரிப்பு தொகையையும் கேட்க முடியும். அதை தவிர பறிக்கப்பட்ட சொத்தை எனக்கு திருப்பி வாங்கி தரணும் அப்படின்னும் அவங்களால கேட்க முடியும். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னாலோ வலிமையாக இருக்கணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்படும் பொழுது, அந்த பொருளாதார சுதந்திரம் கேட்டு வாங்கப்படும் பொழுது தான் அவளுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த பாதுகாப்பை தேவைப்பட்டவர்கள் தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்வது அவர்களுடைய உரிமை. நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-20.

0: 4.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
0: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பன்மலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கககப்பூ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. மாணவ கண்மணிகள் ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டுருக்காங்க. காத்திருக்கும் அன்பு தம்பி ஆர் தங்கை யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அப்படின்னு யார் சொல்லித்தரா உங்களுக்கு? யாஷிகாவா? என்ன பேருமா? என்ன படிக்கிறீங்க யாஷிகா?
1: இன்னைக்கு
0: தான் முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: இன்னைக்கு
0: தான் முதல் முறை அப்படியா? நிஜமாதானா? ரொம்ப யோசிச்சு பேசுறீங்களே. என்ன யாஷிகா, யார் யார் இருக்கா உங்க
1: வீட்டில்?
0: அப்பாவை வந்து அங்கிட்ட தூரமா போ சொல்லிட்டு நீங்க மட்டும் வாங்க, நீங்களும் நானும் மட்டும் விளையாடலாம் சரிங்களா? தூரமா போயிட்டாங்களா? சொல்லிட்டீங்களா? போ சொல்லி. சரிங்க. தம்பி இருக்காங்களா? யாரு யாரு கூட இருக்கா உங்களுக்கு? தம்பியா?
1: தம்பி
0: தூங்கிட்டான். என்ன படிக்கிறாங்க தம்பி?
1: ரெண்டாம்
0: வகுப்பு. ஒரே பள்ளியில படிக்கிறீங்களா இல்ல வேற வேற பள்ளியா?
1: ஒரே பள்ளி.
0: எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு? எப்படி போவீங்க?
1: பஸ்ல.
0: ஸ்கூல் பஸ் இருக்கா? தூரமா? உங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் தூரமா?
1: ஆமா,
0: கொஞ்சம் தூரம். அப்படிதானா? சரிங்க. இப்ப நீங்க என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா? போ விளையாடலாமா? எப்படி விளையாடணும் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சிலாம்.
1: ஆனா
0: இன்னைக்குதான் முதல் முறையா வரீங்க விளையாடுறதுக்கு, அப்படிதானே? ரொம்ப ரொம்ப எளிமையா சின்னதா ஒரு சொல் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். அது, இந்து, நது, இந்து. அது ஃபஸ்ட்டு வந்து அது முதல் எழுத்தில் வந்து அது, அதை தூவ விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது வந்து இந்து, இந்து. மூணாவது நது. நாலாவது இந்து, இந்து. என்ன சொல் கண்டுபிடிச்சிட்டீங்களா யாஷிகா? இருக்கீங்களா? அச்சோ, எங்க போனீங்க?
1: இன்னும்
0: ஒரு ஒரு தடவை சொல்லட்டுமா? முதல் சொல் எழுத்து என்னன்னா அது, அதுல தூவ விட்டுட்டு அது என்ன எழுத்துன்னு ஞாபகம்.

வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது இந்து, மூணாவது நது, நாலாவது வந்து இம்து. இம் ம் ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த நாளா என்ன சொன்னீங்க? அந்த நம் தாவே நான் சொல்லலையே. தா அப்படி ததுன்னு சொல்லவே இல்லையே. நான்கே எழுத்து தான். அது இந்து நது இம்து. தாவை விட்டுட்டு சொல்லுங்க. அந்தனம்னு சொன்னீங்கல்ல, இல்லை தாவை விட்டுட்டு அது என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. யாஷிகா என்னாச்சு, இருக்கீங்களா? அண்ணம் உதவி செய்கிறாங்களா? அம்மா அப்பா எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிதானே? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு? என்ன யாஷிகா இவ்வளோ அமைதியாக பேசுனீங்கன்னா எப்படி விளையாட முடியும்? பதில் சொல்லலைன்னா விளையாடவே முடியாதே. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் தானே, ஆமாவா இல்லையா? அச்சோ ஆமா சொல்றக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எப்படி பேசுறது? அடுத்து நல்லா பேசுவீங்களா? இப்போ பயமா இருக்கா உங்களுக்கு? மண்டையாட்டினீங்கன்னா தெரியாது, தலையை எப்படி ஆட்டினீங்க? ஆமான்னு தலை ஆட்டினா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது, ரேடியோவில் தெரியாது தானே? அப்போ என்ன பண்ணணும்? வாயில் தான் பதில் சொல்லணும். ஆமா இல்லை அப்படிதான் இப்படி தானே, நீங்கள் என்ன பண்ணணும்? வாயை திறந்து பதில் சொல்லணும் சரிங்களா? தலையாட்டினா தெரியாது, கேட்காது யாருக்கும் சரிங்களா? தலையாட்டுறது இல்லைன்னு தலையாட்டினீங்கனாலும் தெரியாது, ஆமானு தலையாட்டினாலும் என்ன தெரியாது, நீங்கள் பேசுறது அது பேச்சா தெரியாது இல்லையா? ஆமாம் தானே, தலையாட்டுறீங்க தானே, வாயை திறந்து பதில் சொல்லணும் சரியாம்மா? சரிங்க ஆஷிகா, முதல் முறை அப்படின்றதுனால உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், அடுத்த தடவை வரும்போது நல்லா அழகாக விளையாடணும் சரிங்களா? நன்றிங்க, நன்றிங்க யாஷிகா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.

இது உங்கள் கூடை பண்பலை 100.5. 100.5 இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. இன்றைய இளமைதான் நாளைய வரலாறு. நம்பிக்கையோடு நடந்தால் நம் பெயரும் ஒரு அத்தியாயம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம், இரவு தாலாட்டாய் கொடை தென்றல்.

0: வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வான் கொட்டும் இசை, தென்றல் தாளாட்டும் ராகம், நிலவு ஒளியின் இசை ஓசை, மலர் இதழின் மென்மைகளில் மனம் கவர்ந்த பாடல்கள், இசை ஓவியம், இலக்கிய காவியம், இசையின் சரணாலயம், வானமென்னும் வீதியிலே வண்ணம், சரணங்களின் இசை மன்றல், இது இனிமையின் தென்றல். கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படும் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் பிறந்த நாளாக பார்க்கப்படும் ஒரு விழா. இந்த விழா இன்று உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் வரலாற்றை கொஞ்சம் தேடி பார்த்தால், மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்தில் மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாக மக்கள் தங்கள் வீடுகளில் பிள்ளையாரை வைத்து வணங்கியதும், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பால கங்காதர திலகர் இந்த விழாவை மக்களிடையே பிரபலப்படுத்த ஊர்வலங்கள் நடத்தியதாகவும், அவரவர் வசதிக்கேற்ப இந்த பிள்ளையார் சிலையின் அளவும் கொண்டாட்டங்களும் இருந்தாலும், ஊர்வலம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவும், பக்தி என்பது எல்லோருக்கும் சமமானதாகவும் வளர்ந்தது. இந்த விழாவில் இல்லாதவர்களுக்கு உதவும் வகையில் மக்களுக்கு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் அன்று வழங்கினர், இன்றும் வழங்குகின்றனர். இது மகாராஷ்டிராவின் விநாயகர் சதுர்த்தி வரலாறு. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியின் வரலாற்றை பார்க்க போனால், 5ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவன் படையில் தளபதியாக இருந்த சைவப்பெரியார் திருத்தொண்ட நாயனார்தான் முதன் முதலில் தமிழகத்தில் விநாயகர் வழிபாட்டை கொண்டு வந்தார் என்றும், 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இந்த விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடப்படுகிறது? விநாயகர் சிலைகள் எப்படி நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன? கொழுக்கட்டை, சுண்டல், பொறி, பழங்கள் என இந்த பூஜை எப்படி இன்னும் சுவை கூட்டுகிறது? சொல்ல சொல்ல சந்தோஷம்தான். கேட்கலாம், கொண்டாடலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

விநாயகர் சதுர்த்தியில் நாம் கொண்டாட்டங்களை எவ்வளவு தூரம் மனம் முழுக்க நிறைத்துக் கொள்கிறோமோ அதற்கு இணையாக முழுமுதற் கடவுளாம் விநாயகரிடமிருந்து வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்வது அவசியம். அப்படி விநாயகரிடமிருந்து 5 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வது இன்றைய நாளை சிறப்பானதாக்கும். விநாயகருக்கு பெரிய காதுகள் உண்டு. நம் வாழ்க்கையில் அந்த காதுகள் முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்கின்றன. முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். சில நேரங்களில் நமக்கு தேவை அறிவுரைகள். அதற்கு பெரிய காதுகளோடு அமைதியாக கேட்கும் ஒரு மனமும் வேண்டும் என்கின்றன விநாயகரின் பெரிய காதுகள். அதே போல சிறிய கண்கள் கூர்மையான பார்வையை கொடுத்து ஆழமாக கவனம் செலுத்துகின்றன. உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க நம் இலக்கை அடைய எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையானதை மட்டும் தெளிவாக பார்த்தால் போதும் என்கின்றன விநாயகரின் சிறிய கண்கள். பெரிய தலை என்றும் நம்மை பெரிய சிந்தனைகளை செய்ய சொல்லும் ஒரு அடையாளமாகிறது. ஒரு பிரச்சனை வந்தவுடன் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று மட்டும் சிந்திக்காமல் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதும் இங்கு முக்கியம் என்கிறது அந்த பெரிய தலை. பெரிய விநாயகரின் வாகனமாக இருக்கும் சிறிய மூஷிகம், அதாவது எலி, நம் கட்டுப்பாடற்ற ஆசைகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. நிறைவாக விநாயகரின்

தந்தம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. எடுத்த செயலை முடித்தே தீர வேண்டும் என்பதற்காக தன் ஒற்றை தந்தத்தை தியாகம் செய்த விநாயகரின் ஒற்றை தந்த அழகு சில நேரங்களில் நம் கோபங்களையும் காயங்களையும் தேவையற்ற பிடிவாதங்களையும் விட்டு கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்கிறது. இந்த ஒற்றை தந்தத்தின் தியாக கதையை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கும் வரை துவளாமலும் அதை கைவிடாமல் இருப்பதும் எவ்வளவு பெரிய குணம் தெரியுமா? அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் விநாயகர். அந்த ஏகத்தந்தன் விநாயகரின் கதையை தெரிந்து கொள்ளலாமா? வாருங்கள். பாரத நாட்டின் இரண்டு இதிகாசங்களுள் ஒன்றான மகாபாரதத்தை எழுதியவர் வியாச முனிவர். ஆனால் வியாச முனிவர் தன் கைகளால் இந்த மகாபாரதத்தை எழுதவில்லையாம். அவர் சொல்ல சொல்ல அந்த மகாபாரதத்தை விநாயகர் எழுதியதாக கூறப்படுகிறது. அந்த கதைதான் விநாயகரின் ஒற்றை தந்தம் உருவான விதத்தை சொல்கிறது. வியாசர் மகாபாரதத்தை எழுத முன்வந்த போது அவர் விநாயகருக்கு சொல்ல சொல்ல எழுத கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தத்தையே போட்டுக்கொண்டார். அப்போது அவர் போட்ட அந்த நிபந்தனையில் விநாயகர் இடையில் எங்கும் நிறுத்தாமல் எழுத வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் வியாசரும் தடையின்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருந்தது அந்த நிபந்தனை. வியாசர் ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல விநாயகரும் அதன் பொருளை புரிந்து கொண்டு வேகமாக எழுதிக்கொண்டே இருந்தார். ஒரு

கட்டத்தில் விநாயகரின் எழுத்தாணி உடைந்து விட்டது. ஆனால் எடுத்துக்கொண்ட பணியில் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த விநாயகர் ஒரு நொடியும் தயங்கவில்லை. தன்னுடைய இடது தந்தத்தை உடைத்து அதை எழுத்தணியாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். வியாசர் பாரதம் உருவான விதத்தில்தான் விநாயகரின் ஒற்றை தந்தத்தின் கதை ஒளிந்திருக்கிறது. அதனால் அவருக்கு ஏக தந்தன் என்ற பெயரும் உண்டு. நம் வாழ்க்கையில் அப்படித்தான், எடுத்த காரியத்தை முடித்து வெற்றி பெற ஏதாவது ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நேரம் இருக்காது, வசதி இருக்காது, சில பழக்கங்களை விட்டாக வேண்டும், சில பிடிவாதங்களை உடைத்தாக வேண்டும். வெற்றி நோக்கிய பயணம் சற்று கடினம்தான் என்பதை ஏகத்தந்தன் புரிய வைக்கிறார் தானே. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை.

விநாயகர் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது தடைகளை தாண்டி வெற்றியை நோக்கி செல்லும் நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கையோடு இணைந்திருக்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று கதையை தெரிந்து கொள்வோமா? வாதாபி கணபதி கதையை கேட்கலாமா? இந்த கதை தொன்மத்தின் தொன்மம் சொல்லும் கதை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இல்வலன் வாதாபி என்ற இரு அசுர சகோதரர்கள் இருந்தார்களாம். வாதாபி தன்னை ஒரு கிடா ஆடாக மாற்றிக்கொள்வான். அவனை உணவாக சமைத்து முனிவர்களுக்கு இல்வலன் பரிமாறுவான். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் வாதாபி வெளியே வா என்று அழைப்பான். உடனே வாதாபி முனிவர்களின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்து அந்த முனிவரை கொன்று விடுவானாம். ஒரு நாள் இல்வலனும் வாதாபியும் இந்த ஏமாற்று வேலையை அகத்திய முனிவரிடம் செய்ய திட்டம் தீட்டினர். ஆனால் அகத்தியர் வாதாபியை உண்டவுடன் தனது ஞான சக்தியால் அவனை முழுமையாக ஜீரணித்து விட்டார். வாதாபி ஜீர்ணோபவ, வாதாபி ஜீர்ணோபவ, வாதாபி ஜீர்ணோபவ என்று அவர் கூறியதும் வாதாபியின் கதை அங்கேயே முடிந்ததாம். இந்த வெற்றிக்கு முன் அகத்தியர் விநாயகரை வழிபட்டதாகவும் பின்னர் அகத்தியர் வாதாபியில் விநாயகர் சிலையை நிறுவியதாகவும் மரபு கதை சொல்கிறது. கிபி 642 ஆண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி வாதாபியை வென்ற பிறகு அங்கிருந்த விநாயகர் சிலையை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த படைத்தளபதி பரஞ்சோதியே பின்னர் சிறுத்தொண்டநாயனார் என்ற சிவனடியாராக மாறினார். ஒரு போர் வீரனின் வாழ்க்கையை பக்தியின் பாதைக்கு மாற்றிய அந்த விநாயகரே இன்று நம் நினைவில் வாதாபி கணபதியாக வாழ்கிறார். நம் வாழ்க்கைக்கு பல பாடங்களை தருகிறார். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

வாதாபி கணபதியின் கதையை கேட்டோம் அல்லவா? இப்போது முழு முதற் கடவுள் என்ற விநாயகரை ஏன் அழைக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஏன் விநாயகரை முழு முதற் கடவுள் என்று நம் வீடுகளில் பெரியவர்கள் சொல்கிறார்கள்? ஏன் விநாயகருக்கும் இந்த முதல் மரியாதை? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது, தெரிந்து கொள்வோமா? ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு போட்டி வைத்ததாக புராண கதை சொல்கிறது. உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞானப்பழம் பரிசாக தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. உடனே முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி பயணிக்க புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அவசரப்படாமல் அமைதியாக தனது பெற்றோர்களான சிவனையும் பார்வதியையும் மூன்று முறை சுற்றி வந்து, எனக்கு என் பெற்றோர்களே உலகம் என்று கூறி அந்த ஞான பழத்தை பெற்றார். அவருடைய அறிவையும் பெற்றோரின் மீதான அன்பையும் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார். விநாயகரே வெற்றி பெற்றார் என்றும் அறிவித்தனர். திரும்ப வந்த முருகர் கோபித்துக் கொண்டு சென்றது தனி கதை. ஆனால் இந்த கதை சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. வெற்றி என்பது எப்போதும் வேகமாக ஓடுவதில் மட்டுமில்லை, சரியானதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவதிலும் இருக்கிறது, செயல்படுவதிலும் இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை தணிக்க விநாயகர் தனக்கு கிடைத்த ஞான பழத்தை முருகருக்காக விட்டுக் கொடுக்கவும் தயாராக இருந்தார். எப்போது எந்த போட்டியாக இருந்தாலும் அறிவில் சிறந்து செயல்பட்டு வெற்றி பெற்று முதலாக வர விநாயகரின் உத்தியே சிறந்தது. அதனால்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குகிறோம். தடைகளை நீக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த தடைகளை புரிந்து கொண்டு அறிவோடு கடந்து செல்லும் மனதை அவர் நமக்கு தர வேண்டும் என்பதற்காகவும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

ஒருவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன என்றால் அவர் பல கதைகளுக்கு சொந்தக்காரர் என்று அர்த்தம். அவரது ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கும். விநாயகருக்கும் பல பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுக்கு தனித்தனி கதைகளும் உண்டு. அந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தை சொல்லும். வாருங்கள், விநாயகரின் பெயர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பிள்ளையார் என்று அன்போடு அழைக்கப்படும் விநாயகர் செல்லமாக வளரும் வீட்டு பிள்ளையைப் போல எல்லோருக்கும் நெருக்கமானவர். இவரை கணபதி என்று அழைக்கும் போது அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கணம் என்றால் கூட்டம். அந்த கணங்களுக்கு தலைவன் என்பதால் கணபதி, அதாவது தலைமை பொறுப்பில் இருப்பவர் என்று பொருள். அதே போல யானை முகத்தை கொண்டதால் ஆனை முகன் என்றும் அழைக்கின்றனர். அதையே சமஸ்கிருதத்தில் யானையை குறிக்கும் கஜம் என்ற சொல்லோடு சேர்த்து கஜமுகன் என்றும் அழைக்கின்றனர். ஆனால் நம் வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் பொருந்தி போகும் ஒரு பாடத்தை கொடுக்கும் பெயர் கொண்டவர் விநாயகர். அந்த பெயர் விக்னேஸ்வரன், அதாவது விக்னம் என்றால் தடை என்று அர்த்தம். அந்த தடைகளை நீக்குபவர் என்பதால் விநாயகருக்கு விக்னேஸ்வரன் என்று பெயர். அதனால்தான் ஒவ்வொரு புதிய காரியத்தை தொடங்கும் போதும் விக்னேஸ்வரனை வணங்கி தொடங்குகிறோம். விநாயகரிடம் என் பாதையில் எந்த தடை வந்தாலும் பார்த்துக்கொள் என்று பிரார்த்திக்க வேண்டியதில்லை. தடைகள் எவ்வளவு வந்தாலும் துவண்டு போகாமல் அதை தாண்டும் அறிவையும் தைரியத்தையும் எனக்கு கொடு என்று வேண்டிக் கொள்வது நல்லது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

விநாயகரை ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்துவிட முடியாது. பிள்ளையார், கணபதி, விக்னேஸ்வரர் என்று பல பெயர்களில் அவரை அழைப்பது போல அவரை பல கோணங்களில் பார்ப்பது அவசியமாகிறது. இப்படி பல கோணங்களையும் சேர்த்து ஒரு வழிபாட்டு சமய பிரிவாக பார்த்தால் அதுதான் கானாபத்தியம். விநாயகரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடும் இந்த மரபுக்கு பின்னாலும் பல சுவாரஸ்யமான புராணக் கதைகள் இருக்கின்றன. அப்படி கணேச புராணம் சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி யுகங்களை தாண்டி செல்கிறது. அது என்ன என்று தெரிந்து கொள்வோமா? பிரபஞ்சத்தின் தோற்றம், அமைப்பு, காலம், அதன் அழிவு சுழற்சி என பல தத்துவ கருத்துக்கள் சனாதன தர்மத்தில் இருக்கின்றன. அதன்படி மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7 என்று ஈரேழு உலகங்கள் கூறப்படுகின்றன. மேல் உலகங்களாக பூலோகம், பூவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் இருக்கின்றன. கீழ் உலகங்களாக அதல, விதல, சுதல, தலாதள, மகாதள, ரசதள, பாதாள லோகங்கள் இருக்கின்றன. காலங்களை சொல்லும் போது சிருஷ்டி என்ற பிரபஞ்ச உருவாக்கமும், ஸ்திதி எனும் காத்தலும், சம்ஹாரம் எனும் அழிவும் சுழல்கின்றன. கால அளவையும் இங்கே இருக்கின்றது. ஒரு மகா யுகம் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 யுகங்களிலும் அவதரித்தவர் விநாயகர். வடிவங்கள் வேறு, பிறப்புகள் வேறு, சொல்லும் கதைகள் வேறு, ஆனால் தத்துவம் ஒன்று. தெரிந்து கொள்வோமா? கிருதயுகத்தில் காஷ்யப முனிவருக்கும் அதீதிக்கும் மகனாக மகாக்கடர் என்ற பெயரில் அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் விநாயகர். இந்த யுகம் 1.72 மில்லியன் ஆண்டுகள் நிகழ்ந்ததாம். அதன் பிறகு வந்த திரேத யுகத்தில் மயூரேஷர் என்ற பெயரில் அவதரித்தார். மயில் தொடர்பான அவரது குழந்தை பருவ நிகழ்வால் இந்த பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த யுகம் 1.29 மில்லியன் ஆண்டுகள் நிகழ்ந்ததாம். அதற்கு பிறகு துவாபர யுகத்தில் கஜானனன் என்ற பெயரில் அவதரித்ததாக கணேச புராணம் கூறுகிறது. இந்த யுகம் 864,000 ஆண்டுகள் நிகழ்ந்ததாம். அதற்கு பிறகு நாம் இப்போது வாழும் கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக விநாயகர் அவதரித்து தர்மத்தின் வழியில் இருப்பவர்களின் இன்னல்களை நீக்கி அதர்மம் செய்பவர்களின் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவதாக அந்த புராண மரபு கூறுகிறது. யுகங்கள் மாற, பெயர்கள் மாற, வடிவங்கள் மாற, நிலைத்து நிற்கும் நன்மையே விநாயகர். அதுவே நம்பிக்கை. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

விநாயகரை நாம் பொதுவாக யானை முகத்தோடும் மனித உடலோடும் பார்க்கிறோம். ஆனால் பல்வேறு கோயில்களில் பல்வேறு பெயர்களில் விநாயகரின் உருவத்திலும் காட்சியிலும் எந்த விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன தெரியுமா? மனித முகத்தோடு காட்சியளிக்கும் நரமுக விநாயகர், நடனமாடும் நடன கணபதி, நர்த்தன கணபதி, சித்தி புத்தியுடன் காட்சியளிக்கும் சித்தி கணபதி என்று விநாயகரின் பல்வேறு மூர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகள் ஒன்று இரண்டல்ல, மொத்தம் 32 விநாயகரின் மூர்த்தங்கள் உள்ளன. உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடஹர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரையாட்சர கணபதி, துண்டி கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிஜ கணபதி, நிருத்த கணபதி, பக்தி கணபதி, பால கணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோசன கணபதி, லட்சுமி கணபதி, வரகணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, ஹரித்ரா கணபதி, ஷிப்ரா கணபதி, ஷிப்ர பிரசாத கணபதி. இப்படி பெயர்கள் மாறினாலும் வடிவங்கள் மாறினாலும் நாம் தேடும் அருள் ஒன்றுதான். சங்கடம் தீர வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், மனதில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஒரு சிலையை மட்டும் நாம் வணங்குவதில்லை. நம் வாழ்க்கையில் இருக்கும் பல்வேறு தேவைகளுக்கும் பல்வேறு நம்பிக்கைகளுக்கும் ஏற்ற அந்த பல வடிவங்களையும் நினைத்து கொண்டாடுகிறோம். ஒரே இறை நம்பிக்கை, பல வடிவங்கள், பல அர்த்தங்கள், இதுதான் நம் பண்பாட்டின் அழகு. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

விநாயகரின் உருவங்கள், பெயர்கள், கதைகள் என்று இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் விநாயகர் நம் கோயில்களில் மட்டுமல்ல, நம் தமிழ் இலக்கியங்களிலும் ஆழமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? நம் தமிழ் இலக்கியத்தில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டாமா? ஔவையார் பாடிய விநாயகர் அகவல் நூலில் சீதக்கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசைப்பாட பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகெரிப்ப என்று தொடங்கி, அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிந்து வித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணே என்று விநாயகரை போற்றி பாடப்பட்ட ஒரு ஆன்மீக பாடல் தினமும் பாராயணம் செய்ய தீவினைகள் விலகி நல்லதே நடக்கும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை இருக்கிறது. ஔவையாரின் அகவல் மட்டுமின்றி ஆதிசங்கரின் கணேச பஞ்சரதனம் பல ஸ்லோகங்களை தருகின்றது. விநாயகரின் சிறப்பாக தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றும் உள்ளது. கோவில் என்றால் இப்படித்தான் கட்ட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை கடந்தவர் விநாயகர். கோயில் கோபுரமும் விமானமும் கட்டிடங்களும் தேவையில்லை. அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, தெருமுனை என்று எங்கு வேண்டுமானாலும் விநாயகரை வைத்து வழிபடலாம். ஒரு பிடி சந்தனத்தையோ, களிமண்ணையோ, மருதாணியையோ, மஞ்சளையோ அல்லது சாணியையோ பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழிபாடு முடிந்தது. பிள்ளையார் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறார் என்பது இதிலிருந்தே புரிகிறது அல்லவா? இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள்.

சிவந்தூரிலிருந்து மும்பை வரை, பிள்ளையார்பட்டி முதல் பாண்டிச்சேரி வரை, மலை உச்சியிலும் கடற்கரையிலும் தெருமுனையிலும் அரச மரத்தடியிலும் விநாயகர் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். விநாயகருக்குத்தான் எத்தனை பெயர்கள், அவருக்குத்தான் எத்தனை வடிவங்கள், எத்தனை கதைகள், எத்தனை கோயில்கள். ஆனால் இத்தனை கதைகளையும் கேட்ட பிறகு நமக்கு புரியும் ஒரு விஷயம் இருக்கிறது. விநாயகர் என்பது வெறும் வழிபாட்டிற்கான ஒரு தெய்வ உருவம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம். பெரிய காதுகள் அதிகம் கேட்கச் சொல்கின்றன, சிறிய கண்கள் கவனம் செலுத்தச் சொல்கின்றன, பெரிய தலை நன்கு சிந்திக்கச் சொல்கிறது, ஒற்றை தந்தம் விட்டு கொடுத்து முடிக்கச் சொல்கிறது, மூஷிக வாகனம் நம் ஆசைகளை கட்டுப்படுத்தச் சொல்கிறது. நம் வாழ்க்கையில் தடைகள் வரலாம், சில நேரங்கள் தோல்வியையும் தழுவலாம், நாம் தொடங்கிய பாதை எங்கே முடியும் என்று கூட தெரியாமல் கூட போகலாம். ஆனால் ஒவ்வொரு தொடக்கத்திலும் நாம் எழுதும் ஒரு சிறிய குறியீடு இருக்கிறது, அதுதான் பிள்ளையார் சுழி. அது ஒரு தொடக்க குறி மட்டுமல்ல, ஒரு அழகான தத்துவம். ஒரு சிறிய புள்ளியில் தொடங்கி வளைந்து சுழன்று மீண்டும் அதே புள்ளியை தொடும் அந்த சுழி அங்கேயே நிற்காமல் மீண்டும் புதிய தொடக்கம் ஒன்றை செய்து நீள்கிறது. இது நம் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் முடிவு என்று எதுவுமே இல்லை, ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் இன்னொரு தொடக்கம் இருக்கிறது. அதனால்தான் பிள்ளையார் சுழி ஒரு சுழி மட்டுமல்ல, முடிவில்லா நம்பிக்கையின் குறியீடு.

விநாயகர் சதுர்த்தியில் தடைகள் இல்லாத வாழ்க்கையை வேண்டுவதை விட தடைகளை தாண்டும் அறிவையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் வேண்டி பிரார்த்திப்போம். வெற்றி நிச்சயம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.

நீங்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விநாயகர் சதுர்த்தி பற்றிய புராண கதைகளோடும் விநாயகரின் தத்துவம் சொல்லும் நம்பிக்கை கருத்துக்களோடும் உங்களிடமிருந்து நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்க தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஒரு பாடல், அதை கேட்டாலே பல நினைவுகள் நெஞ்சுக்குள் கரை புரளும். கடந்து போன காலங்கள் கண்ணோரம் வந்து நிற்கும். காண முடியாத தருணங்கள் நெஞ்சோரம் இனிமை தரும். மறக்க முடியாத நினைவுகளை மனதுக்குள் பதிந்த பாடல்களின் வழியே சுகம் சேர்க்க கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி மாம்பழத்தின் மணம் வீசும், மலைகளின் அழகு பேசும், வெள்ளியின் கலை மிளிரும், ஏற்காட்டின் குளர் காற்றோடு, மேட்டூர் அணையின் நீரோடு, இப்படி உழைப்பின் பெருமை நிறைந்த சேலம் மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். சேலத்தில் உள்ள நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள 24 24 24 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போது நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: நான் மாலிங் பேசுறேன். சேலம் ரிப்பீட் செஞ்சு. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம்மா.
0: சேலத்துல மழை பெய்யுதுங்களா?
1: இப்பதான் மழை பெஞ்சிட்டு இருக்குது.
0: பெஞ்சிட்டு இருக்கா? இங்க கொடைக்கானலே மழை பெஞ்சிட்டே இருக்குங்க காலையில இருந்து.
1: கனமா இல்லம்மா, சும்மா அப்படியே பெஞ்சிட்டு.
0: சரிங்க சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றிங்க.

0: இது உங்கள் கூடை பண்பலை 100.5. சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் அமரகுண்டிலிருந்து அழகேஸ்வரி பேசுறேங்க மேம். இரவு வணக்கங்க மேம்.
0: வணக்கங்க. என்ன பாடல் கேட்கலாம்
1: மேம்? மௌனரங்க படத்திலிருந்து மன்றல் வந் தென்றல் வந்து அந்த பாடல் வேணுங்க.
0: அந்த பாடலா? அந்த பாடலுக்கு பதிலா மேகம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
1: சரிங்க மேம்,
0: அது கேட்கலாம். உங்க ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க, அதனால மழை பெய்யுதுன்னு. மழை பெய்யுதா?
1: சரிங்க மேம். ஆமாங்க மேம், மழை பெஞ்சிட்டு இருக்குங்க.
0: அந்த மழையோட அந்த இசை மழையும் கேளுங்க. நன்றிங்க.
1: சரிங்க மேம்.

இடைவிடா இசைமழை கோடை பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. நேரம் இரவு 10:13 இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.

0: என்றுமே தித்திக்கும் கூடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது நினைவே சுகம். சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்
1: அனைவருக்கும், இனி இரவு இரவு வணக்கம்.
0: வணக்கம் யா, பேர் சொல்லுங்க.
1: நான் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உழவன் மகன் படத்திலிருந்து செம்மறி ஆடை என்ற பாடல் ஒளிபரப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் யா.

0: La la la la la la la la la la la la la la la la. இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:23. சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: மேடம் இரவு வணக்கம் அனைவருக்கும்.
0: வணக்கம் ஐயா.
1: சேலம் மாவட்டம் அத்திராம்பட்டியில இருந்து செல்வா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பையாசி பரிந்தாசி படத்துல இருந்து மேடம், சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அந்த பாட்டு கொடுங்க மேடம் அனைவருக்காகவும்.
0: கேட்கலாம் ஐயா. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:29. சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் சின்ன திருப்பதியிலிருந்து முருகேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்த மாநாடும் தோப்பில் மயிலாடு கண்டன் என்ற பாடல் பாலசுமி அவர்கள் பாடுறாங்க,
0: கேக்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: இரவை இதமாக்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி பிரேமா அவர்களுக்கு இரவு நேரத்து வணக்கம் சொல்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்து முல்லைவாடி தேனி ரங்கனம்மா.
0: ஐயா பாட்டு சொல்லுங்கய்யா.
1: ஏனிப்படிகள் பூந்தே நீ கலந்து அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 11:39. மதுரை மாவட்ட சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: சேலம் மாவட்டம் இரும்பாலை பண்பலை.
0: பேர் மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்களேன்.
1: சேலம் மாவட்டம் இரும்பாலை பண்பலை குப்பிசாமி.
0: பேர் மட்டும் தான் தெளிவா கேட்கல, மத்தபடி ஊரு அதெல்லாம் கேட்டுச்சு. பேர் மட்டும் குப்பசாமி ஐயா. சரிங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: உதயகீதம் படத்துல இருந்து பாடு நிலா.
0: பாடு நிலாவேன்னு சொல்லிட்டீங்களா? கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.

0: கவிதை செந்தேன் வடித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:45. சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: சேலம் மாவட்டத்திலிருந்து சங்ககிரி மணி.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நந்தவன தேர் வெள்ளி நிலவு
0: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இது உங்கள் கூடை பண்பலை 100.5. சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பட சின்னவர் படகோட்டும் பட்டம்மா, அந்த பாடல் மேடம்
0: கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கங்கம்மா.
0: வணக்கங்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டத்திலிருந்து வளர்மதி சந்திரமோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தர்மபத்தினிலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ வீடு.
0: பாடல் கேட்கலாம், நன்றிங்கம்மா.
1: நன்றி, நன்றிங்கம்மா.

இரவு நேர இனிய வணக்கம் நேர்களே. நாள் முழுவதும் ஓடிய மனதுக்கு இரவு தரும் முதல் பரிசு ஓய்வு. சத்தங்கள் எல்லாம் நிசப்தமாகும் இந்த இரவு நேரத்தில் நினைவுகள் மட்டும் இழுத்திருக்கட்டும். அந்த ஓய்வை இன்னும் இனிமையாக்கி செவிகளுக்கு இசைத்தேனை இடைவிடாமல் ஊற்றுகிறது கோடிப்பன்மலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: இரவு நீளட்டும், இசை பரவட்டும், இமைகளை மெதுவாக தாளாட்டும் இரவு சிறகோடு. கோடி பன்மலையின் 1.5 வளமரும் நேரம் 11:14.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

இரவின் அமைதிக்குள் இசை பிறக்கிறது. இசையின் இனிமையில் இதயம் மௌனமாகும் தருணத்தில் செவியோரம் சிலிர்த்திடும் பாடல்களோடு பவனி வருகிறது. கோடி பண்பலையின் 1.5 இரவு சிறகு. நேரம் 11:30.

இசை செவிகளை வருட நினைவுகள் மட்டும் நடனமாடும் இரவு நேரத்தில் இன்பமாய் ஒலிக்கிறது கொடிப்பண்பலை 100.5 இரவு சிறகு. நேரம் இரவு 11:44.

கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை விடியற்காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் இடம்பெறும் ஆலய உலா. 6:30 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் வசந்த விடியல். இதில் கேட்கலாம் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில். வானவில் தரும் வண்ணம் குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சிராணி அவர்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் R.R. சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. உயிரெழுத்தை அலங்கரிக்கிறார் தென்காசி தங்கராஜ் அவர்கள். இதில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும்

0: சித்திர செவ்வானம் 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். இதில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6:00 கதம்ப மலர்களில் விளக்கேற்றும் வேளை, 6:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. இதில் 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:55 சேவை செய்திகள் செவிசேரும். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் நாமிகள் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகள். இதில் 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் கேட்கலாம். 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. நாளைய விருந்தினர் கொடைக்கானல் நல்லாசிரியர் திரு சூசை ஜான் அவர்கள். 10:00 நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவை யாவும் கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1170.

0: என் காதலர் இருக்கும் இடத்திற்கு என் உள்ளம் சென்றிருப்பதைப் போல என் கண்களும் செல்லக்கூடிய வலிமை பெற்றிருந்தால் இப்படி வெள்ளம் போல கண்ணீரை கொட்டி அதில் நீந்திக் கொண்டிருக்க மாட்டா. குறள் எண் 1170 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
1: உள்ளம் போன்று உள்வழி செல்கின் பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண்.
0: என் காதலர் இருக்கும் இடத்திற்கு என் உள்ளம் சென்றிருப்பதைப் போல என் கண்களும் செல்லக்கூடிய வலிமை பெற்றிருந்தால் இப்படி வெள்ளம் போல கண்ணீரை கொட்டி அதில் நீந்திக் கொண்டிருக்க மாட்டா. குறள் எண் 1170 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
2: இத்துடன் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 ஆரம்பமாகவிருக்கும் பண்பலையின் நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வள்ளமையான அலைவரிசை 100.5 MHz உலகத் தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

வணக்கம் நேயர்களே, இசை காற்றோடு இதமாய் புலர்ந்துள்ள இந்த காலை பொழுதை உற்சாகமாய் வரவேற்கின்றது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதே உதயமாகும் எமது இனிய நிகழ்ச்சிகளை எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இன்று சக வருடம் 1948, பத்ரா 24, பராபவ ஆவணி 29, திருவள்ளுவர் ஆண்டு 2057. 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 4:57.

தடைகள் வந்த போதும் அவைகளை உடைத்து உள் மனச்சோர்வை நீக்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

மனதுக்கு அமைதியாய், மௌனத்துக்கு இசையாய், இறை நினைவுக்கு இனிமையாய், பக்தியின் தேன் சிந்தும் பாடல்களோடு அருளை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.